0: You're listening to CMR FM 101.3. Listen to us around the universe. www.cmr.fm.
1: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோட ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது 9:03. இன்றைய நாள் மே மாதம் 27 புதன்கிழமை. சிறப்பானதொரு நாளாக அமைந்திருக்கும் எல்லோருக்கும் என்று நம்புகின்றோம். நேர்களே, தொடர்ந்து உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. வளமை போல இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சிகளிலே நீங்கள் இணைந்து சிறப்பிக்க அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்தி விடுகின்றேன். 416-593-0055. முதலிலே 9:30 இலங்கை இந்திய செய்திகள் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து 10:00 கனடா உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 அதிரும் செய்திகளின் ஆதார தேடலாக செய்தியின் பின்னணி இடம்பெற இருக்கின்றது. 11:00 உங்களுக்காக ஒரு தலைப்பினை நாங்கள் வழங்கி உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கேட்கின்ற அற்புதமான நிகழ்ச்சி வாழ்வியல் வசந்தம் இடம்பெற இருக்கின்றது. என்ன தலைப்பிலே நாங்கள் பேச போன்றோம் என்பதனை இந்த மணிப்பொழுதிலே நான் உங்களுக்கு அறிய தருவேன். அதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் 1:00 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழ்கின்ற உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 20 இருக்கின்றது. காற்று மணித்தி அழுத்துக்கு 32 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று பின்னிரவு பொழுது வெப்பநிலை 13 வரை வீழ்ச்சியடைய போகின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக பகல் பொழுதிலே 22, குறைந்த வெப்பநிலையாக மாலை பொழுதில் 11 உணரப்படும். நாளைய நாள் பிரதானமாக சூரிய ஒளியோடு கூடிய ஒரு நாளாக அமையப் போகின்றது. அதே நேரம் நாளை மறுநாள் மழைக்குரிய ஒரு நாளாகவும் தென்படுகின்றது.

0: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
5: நேரம் இப்பொழுது 9:11 9:30 இலங்கை இந்திய செய்திகளை நீங்க கேட்கலாம். இந்த பொழுதிலே மிக முக்கியமான ஒரு நூல் வெளியீட்டு விழா தொடர்பான விவரங்களை உங்களுக்கு தருகின்றோம். தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக தன் பாதம் பதித்து களம் கண்டவர் சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் தீபன் அவர்கள். அவருடைய வீர வரலாற்றையும் அவரோடு களம் நின்ற விடுதலை கீணல் கீபன் எனப்படும் நதன் ஆகியோரின் உண்மை வரலாற்றையும் உணர்வு பூர்வமாக விவரிக்கும் ஆவண புத்தகமும் அதனுடன் இணைந்த ஒலிப்பேளையும் தற்பொழுது வெளியாக உள்ளது. திருமதி இலக்கிய தீபன் அவர்களின் எண்ணத்திற்கும் செயலாக்கத்திற்கும் அமைவாக தேசக்காற்று ஆவண காப்பகம் தயாரிப்பிலே இசையமைப்பாளர் இசை பிரியனின் நெஞ்சை உருக்கும் இசையிலும் தமிழ் கவிஞர்களின் வரிகளிலும் தமிழ் தேசிய கலைஞர்களின் உழைப்பிலும் இந்த ஆவணம் உருவாக்கப்பட்டுள்ளது. நூல் மற்றும் ஒலிப்பேளை வெளியீட்டு விழா விவரத்தை நாங்கள் மேலும் தருகின்றோம். இது மே மாதம் இந்த மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை 4 மணிக்கு மாலை 4 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. இடம் தமிழிசை கலா மன்றம், 1120 டாப்ஸ்கோட் ரோடு, யூனிட் இலக்கம் 3, ஸ்காபரோ, ஒன்டாரியோவில் இடம்பெற இருக்கின்றது. தேசிய ஆளுமைகளின் நெறியாழ்கையில் மாணவர்களின் உணர்வு பூர்வமான இசை நிகழ்வும் இந்த விழாவிலே அரங்கேற உள்ளது என்பது மேலும் சிறப்பான விடயமாக கூறப்படுகின்றது. உங்களுக்கான அனுமதி முற்றிலும் இலவசம். நேயர்களே, இந்த விழாவிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றது பிரிகேடியர் தீபன் மலர் ஆக்க குழுமம். தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-450-6167 மற்றொரு இலக்கத்தையும் தருகின்றோம். 647-783-3466 மின்னஞ்சல் முகவரியை தருகின்றோம். info@tesakattu.com
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் Mega Sale.
7: Vanakkam, this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
8: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757
9: ஏண்டா அழுகுற?
10: அவளை காணுமேடா.
9: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
10: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: இருக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்ற ஞான பழம்.
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம்,

0: 101.3 FM. அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா
3: Real Estate-இல் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். Remax Community Realty, AKS Realty Team, Professional Agents, CK Sindhuran மற்றும் Guna Gunaraja, Residential, Commercial Properties, வாங்க, விற்க, லீஸ் செய்ய, Market Knowledge, Strategy, Experience உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். Call CK Sindhuran 416-220-8888. Guna Gunaraja 647-624-4165.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை நீங்க கேட்கலாம். 10:00 கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்க முடியும். இந்த பொழுதிலே காப்புறுதி முகவர் நவீன் அவர்களுடைய சேவைகள் தொடர்பான விவரங்களை உங்களுக்காக தருகின்றோம். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் நீங்கள் ஆசையாய் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் முக்கிய அங்கமான வாகனமும் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் மிகவும் அவசியமானது இல்லையா? அதேபோல எதிர்பாராத இழப்புகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் உங்களை நம்பி வாழுகின்ற உங்கள் குடும்பத்தினர் எந்தவித நிதி நெருக்கடிகளுக்கும் உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுள் காப்புறுதி லைஃப் இன்சூரன்ஸும் அவசியமானது. கண்டிப்பாக உங்களின் இத்தகைய காப்புறுதி தேவைகளை துல்லியமாக அறிந்து உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் வாகனத்திற்கும் மிக குறைந்த மாதந்த கட்டணத்திலே சிறந்ததொரு காப்புறுதியை பெற்றுத் தருவதற்கு ஒரு தகுதியான நம்பகமான முகவர் உங்களுக்கு தேவைப்படுகின்றார். தேவைப்படுவார் நிச்சயமாக. இவற்றுக்கெல்லாம் சரியான காப்புறுதியை தேர்வு செய்து உங்களுக்கு தருவதற்காக நவீன் அவர்கள் காத்திருக்கின்றார், காப்புறுதி முகவர். அதனால உங்களுக்கு இனி எந்த கவலையும் வேண்டாம் என்றும் அவர் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். உங்களின் தனிப்பட்ட தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து கொண்டு கனடாவின் முன்னணி மற்றும் மிக சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் உங்களுக்கான பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன் அவர்கள். உடனடியாக நீங்கள் நவீனை அவர்களை தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி இலக்க தற்கின்றோம் 416-837-7795. 416-837-7795.
6: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில்

0: பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோலன் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.

0: எதிலும் சிவமாக 101.3
1: சிவமா தமிழ் FM செய்திகளுக்கு முதலிடம்.

0: வணக்கம். நேரம் இரவு 9:31. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். அனுராதபுர சிறுமி பௌத்த துறவியால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் மதத்தின் பெயரால் குற்றவாளி தண்டனையிலிருந்து தப்பிக்கக்கூடாது என வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினர் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தை விரட்டியடிப்பதற்கு மக்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை எனவும், அதற்காக திருடர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தக்காரர்களே கனவு காண்கின்றனர் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். மேகதாது திட்டத்தை தமிழகம், கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதல்கள் இல்லாமல் நிறைவேற்ற அனுமதிக்கக்கூடாது என ஜல்சக்தி அமைச்சகம் மத்திய நீர்வள ஆணையகத்திற்கு அறிவுறுத்துமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதல்வர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக வெட்டிக்கிழக்கு அரசுக்கு ஓராண்டு காலம் கொடுக்க வேண்டும் எனவும், இப்பவே எல்லோரும் குற்றம் சாட்டக்கூடாது என்று ஓய்வு பெற்ற இந்திய காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: அனுராதபுரத்தில் பௌத்த பிக்கு ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமிக்கு உடனடியாக நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு அமைப்பினால் இன்று மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதன்படி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஒன்று கூடிய பெண்கள் ஊர்வலமாக சென்று படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபிக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் பிக்குவினால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான அனுராதபுரம் சிறுமிக்கு நீதி வழங்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதியை நிலைநாட்டுங்கள், மதத்தின் பெயரால் பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டாம் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு தங்களது பலத்த எதிர்ப்பை வெளியிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சர்கள், மனித உரிமைகள் ஆணைக்குழு போன்றவர்கள், உரிய அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் இதன்போது வலியுறுத்தினர். இதன்போது மகஜர் வாசிக்கப்பட்டதுடன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு அலுவலகத்திலும் மகஜர் கையளிக்கப்பட்டது. பௌத்த தேரர்களின் ஒழுக்க பிரச்சினைகள் தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரத்தை கொண்ட தர்ம நீதிமன்றம் ஒன்றை மீண்டும் நிறுவுவதற்காக 1931 19 இலக்க பௌத்த அறநிலையங்கள் கட்டளை சட்டத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மாத்திரையில் திககொட மித்தலவல விகாரையில் தேசிய வெசாக் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். இந்திய அரசினால் கட்டி வழங்கப்பட்ட யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தின் நம்பிக்கை நிதியத்திற்கு தனது தரப்பு ஆதரவாளர்களை தேசிய மக்கள் சக்தி பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: இந்திய அரசினால் பெரும் பிரச்சாரங்களுடன் கட்டி வழங்கப்பட்ட யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தின் நம்பிக்கை நிதியத்திற்கு தனது தரப்பு ஆதரவாளர்கள் பெயரை தேசிய மக்கள் சக்தி பரிந்துரை செய்திருக்கிறது. அவர்களுள் கட்சி பிரமுகரும் யாழ் பல்கலைக்கழக விரிவினர் விமல் சாமிநாதன், சட்டத்தரணி தேவராஜா, தமிழ்ச கட்சி சார்பு முன்னாள் யாழ் வணிகர் கழக தலைவர் ஜெயசேகரன், நடன ஆசிரியர் சாந்தினி விஸ்வநேசன் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தின் நம்பிக்கை நிதியத்திற்கு யாழ் மாநில சபையினால் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்குழந்தை சர்க்குலராஜா, யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கோசலை மதன் மற்றும் பேராசிரியர் தாமோதரம்பிள்ளை சனாதனன் ஆகியோர் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. எனினும் யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தின் நம்பிக்கை நிதியத்திற்கு யாழ் மாநில சபையால் பரிந்துரைக்கப்பட்ட புத்திஜீவிகள் புறக்கணிக்கப்பட்டு ஆளுங்கட்சி சார்பில் பரிந்துரைக்கப்பட்டவர்களை நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
0: மட்டக்களப்பில் உள்ள விடுதியொன்றின் அறையில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு 2 சிறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் 5 மற்றும் 3 வயதுடைய 2 குழந்தைகளே உயிரிழந்துள்ளனர். பதுளை பகுதியிலிருந்து மருத்துவ தேவை ஒன்றிற்காக மட்டக்களப்புக்கு வருகை தந்த குடும்பம் ஒன்றை அங்குள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்துள்ளது. இந்த சம்பவம் நடந்த வேளையில் குறித்த குழந்தைகளின் தாய் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தந்தை தங்கியிருந்த விடுதி அறையை பூட்டிவிட்டு வெளியில் உணவு வாங்குவதற்காக சென்றுள்ளார். அவர் வெளியில் சென்றிருந்த போதே இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக காவல்துறை விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. தந்தை வெளியில் சென்றிருந்த நேரத்தில் விடுதி அறையில் இருந்த மெத்தை திடீரென தீ பற்றியுள்ளது. இதனால் அறை முழுவதும் அதிக அளவில் புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது. அறை பூட்டப்பட்டிருந்த நிலையில் அந்த நச்சு புகையை சுவாசித்தமையால் ஏற்பட்ட கடுமையான மூச்சு திணறல் காரணமாகவே குழந்தைகள் இருவரும் அறையினுள்ளே உயிரிழந்துள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து மட்டக்களப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் உள்ள முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச சபை தவிசாளரின் சர்ச்சைக்குரிய தொலைபேசி உரையாடல் ஒலிப்பதிவை ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் கூறி முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.

0: தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் உள்ள முல்லைத்தீவு கருதுரைப்பட்டி பிரதேசபை தவிசாளரின் சர்ச்சைக்குரிய தொலைபேசி உரையாடல் ஒளிப்பதிவை ஊடகங்கள் வெளியிட்டதாக கூறி முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியல் ஒருவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். கருதுரைப்பட்டி பிரதேசபையின் முன்னாள் செயலாளர் நடமாட்டம் அரசியல் பழிவாங்கல் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருந்தன. இந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதேசபை தவிசாளரும் பிரதேசபை உறுப்பினர்களுக்கிடையே இடம்பெற்றதாக கூறப்படும் தொலைபேசி உரையாடல் ஒளிப்பதிவு அண்மையில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரதேசபை செயலாளர் நடமாட்டம் தொடர்பான சர்ச்சையான ஊடகங்கள் கருத்துக்கள் வெளியாகின்றன. அதனால் கருதுரை பற்றி பிரதேசபை தவிசாளருக்கு அவர் சார்ந்துள்ள தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கும் இடையே பிரதேசத்தில் கடுமையான எதிர்ப்புகள் மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது. இந்நிலையில் ஒளிப்பதிவை ஊடகங்கள் வெளியிட்டதாக தெரிவித்து கருதுரை பற்றி பிரதேசபை தவிசாளர் காவல் நிலையத்தில் ஊடகங்கள் மீது முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார். அதற்கமே காவல் நிலையத்துக்கு சென்ற ஊடகங்கள் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எதிரோடு 29 காலை 10 மீண்டும் காவல் நிலையத்துக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தவிசாளர் தாமே தமது தொலைபேசி உரையாடல் ஒளிப்பதிவை தமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்த பின்னர் அது வெளியானதாக கூறப்படுகிறதில் அதனை அடிப்படையாக கொண்டு ஊடகங்கள் மீது விசாரணை கலைக்கப்படுவது ஊடக அடக்குமுறையான விடயம் என குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன.
1: தற்போதைய அரசாங்கத்தை விரட்டி அடிப்பதற்கு மக்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை எனவும் அதற்காக திருடர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களே கனவு காண்கின்றார்கள் எனவும் ஜனாதிபதி அனுரா குமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். மாத்தறையில் வெள்ளப்பெருக்கினால் 2019-2022 காலப்பகுதியில் விவசாயம் செய்ய முடியாமல் போன விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அவர்கள் செய்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது கலக்கமடைந்து பல்வேறு பொய் பிரச்சாரங்களை பரப்பி வருகின்றனர் என்றும், எனினும் தற்போதைய அரசாங்கம் மக்களின் நம்பிக்கை மேலும் வென்று முன்னோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டில் மக்களின் அரசாங்கமும் ஒழுக்கமான வலுவான பொருளாதாரமும் தற்போது கட்டியெழுப்பப்பட்டுள்ளதால் வரலாற்றில் இல்லாத வகையில் பேரிடர் காலங்களில் மக்களுக்கு அதிகூடிய இழப்பீட்டுத் தொகையை வழங்க முடிந்துள்ளது. ஏதேனும் சேதம் ஏற்பட்டு குறுகிய காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என தெரிவித்தார். மக்களின் இவ்வாறான உடனடி பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் அதேவேளை அவர்களின் பொருளாதாரத்தை படிப்படியாக வலுப்படுத்தி தேசிய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யும் வேலை திட்டத்தை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது. அத்துடன் சிறு வணிகர்களுக்கு கடன் வழங்குவதற்காக கைத்தொழில் அமைச்சின் கீழ் 90,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் பிரஜா சக்தி வேலை திட்டத்திற்காக 2026 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் பல தசாப்தங்களுக்கு பின்னர் பல முக்கியமான பொருளாதார காரணிகளில் நாடு தற்போது உயர் முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. பொருளாதார தரவுகள் மட்டுமன்றி மக்களின் வாழ்க்கை தரம் எவ்வளவு சுலபமாகின்றது என்பதைக் கொண்டே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பிரதிபலிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் தலைமையில் காணி விடுப்பு எனும் பேரவையில் மூடிய அறைக்குள் ஒரு சில கூட்டங்கள் நேற்று நடைபெற்றது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தி ஆளுநர் தயாபரன்.
0: பாதுகாப்பு அமைச்சின் தலைமையில் காணி விடுவிப்பு என்ற போர்வையில் மூடிய அறைக்குள் ஒரு சில கூட்டங்கள் நேற்று நடைபெற்றிருக்கிறது. கூட்டம் நடைபெற்று முடிந்ததும் வெளியில் வந்த மக்களால் தெரிவு செய்யப்படாத வாழ்நாள் தேசிய பட்டியல் அமைச்சரான சந்திரசேகர் காணி விடுவிப்புக்குரிய சாதகமான நடவடிக்கைகள் எட்டப்பட்டுள்ளதாக ஊடகங்களுக்கு முன் வளமை போன்று அப்பட்டமான பொய்களை கூறியிருப்பதாக குற்றம் சுமத்தியிருக்கின்றார் கயேந்திரகுமார் பொன்னம்பலம். காணிகளை விடுவிப்பு தொடர்பில் ராணுவத்தின் சாதகமான எந்த ஒரு முடிவை அறிவிக்கவில்லை. மக்களின் பல கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. காணி விடுவிப்பு தொடர்பில் ராணுவத்தினர் எந்தவிதமான சாதகமான பதிலையும் தெரிவிக்காத நிலையில் கடத்தொழில் அமைச்சர் மக்களை ஏமாற்றும் விதமாக கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் குற்றம் சுமத்தியிருக்கிறார். காணி விடுவிப்பு தொடர்பில் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு பிரதியமைச்சர் பங்கேற்பட்டுள்ள உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. அதில் ராணுவ தரப்பினர் காணி விடுவிப்பு தொடர்பில் எந்த ஒரு சாதகமான பதிலையும் தெரிவிக்காமலே கூட்டம் முறையிட்டிருக்கிறது. மக்கள் எதிர்பார்க்கும் எந்த ஒரு முடிவினையும் சாதகமாக எடுக்காமல் காணி விடுவிப்பு தொடர்பில் ராணுவத்தினர் பல சமயங்கள் திட்டவட்டமாக நிராகரித்தும் சில விடயங்கள் பரிசீலிப்போம் என்று தட்டி கழிக்கும் பதிலையுமே கூறியிருக்கின்றனர். மக்கள் எதிர்பார்க்கும் எந்த ஒரு விடயமும் சாதகமாக முடிவெடுக்கப்படவில்லை. ஆனால் மூடி அறைக்கு நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் கடத்தியுள்ள அமைச்சர் பொய்களை அவிழ்த்திருப்பதாக கேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். எனினும் தமிழ் மக்கள் தரப்பைச் சேர்ந்த எந்த ஒரு கட்சி பிரமுகர்களும் நேற்றைய கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
2: இந்திய செய்திகள்.
1: மேகதாது திட்டத்தை தமிழகம், கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதல்கள் இல்லாமல் நிறைவேற்ற அனுமதிக்க கூடாது என ஜல்சக்தி அமைச்சகம் மத்திய நீர்வள ஆணையகத்திற்கு அறிவுறுத்துமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதல்வர் விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பின்போது பிரதமரின் நெதர்லாந்து பயணத்தின்போது ஆனை மங்கள செப்பேடுகளை மீட்டு இந்தியாவிற்கு வந்தமைக்கு நன்றி தெரிவித்தார். தமிழகத்தின் நலன்கள் குறித்து சில முக்கிய கோரிக்கைகளை பிரதமரிடம் முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி மாநில வாழ்த்து பாடலான தமிழ்தாயை வாழ்த்து தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தொடக்கத்திலேயே எப்போதும் பாடப்பட்டு வருகிறது என்றும் உள்துறை அமைச்சகத்தால் இவ்வாண்டு ஜனவரி மாதத்தில் வெளியிடப்பட்ட குறிப்பாணியை தொடர்ந்து சில குறிப்பிட்ட அரசு நிகழ்வுகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உள்துறை அமைச்சகத்தால் உரிய தெளிவுரையை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அத்துடன் மேம்பட்ட நடுத்தர போர் விமான வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு மையம், வான்வெளி மையம் ஆகியவற்றை தமிழகத்தில் அமைப்பது குறித்து கடந்த சில ஆண்டுகளாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் வான்வெளி அமைப்பு மையத்தை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் எனவும், மேலும் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்திற்கான பூமி பூஜையை நடத்த உள்ளதாக கர்நாடக துணை முதல்வர் அறிவித்திருப்பது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கும் முற்றிலும் முரணானது என்றும், இந்த அறிவிப்பு தமிழக விவசாயிகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது என்றும் கூறினார். தமிழகம், கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதல்கள் இல்லாமல் நிறைவேற்ற அனுமதிக்கக்கூடாது என்று ஜல்சக்தி அமைச்சகம் மத்திய நீர்வள ஆணையகத்திற்கு அறிவுறுத்த வேண்டும். அத்துடன் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் மிக அதிகரித்துள்ளது. எனவே மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என பிரதமரிடம் முதல் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிகளுக்கு அரசுக்கு ஓராண்டு காலம் கொடுக்க வேண்டும் எனவும், இப்பவே எல்லோரும் குற்றம் சாட்டக்கூடாது என்று ஓய்வு பெற்ற இந்திய காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் அளித்த பேட்டியில் இந்த அரசாங்கத்தை பற்றி தான் ஒரு வருடத்திற்கு விமர்சிக்க மாட்டார் எனவும், அவர்களுக்கு காலம் தேவை எனவும் தெரிவித்துள்ளார். எல்லோரும் அவர்களை தொடர்ந்து விமர்சிக்கக்கூடாது, நல்லவர்களை நல்லவர்களாக பார்க்க வேண்டும். பொதுமக்களின் வரிப்பணத்தில் கை வைக்க மாட்டேன், மற்றவர்களும் இதில் தலையிட முடியாது என்று முதல்வர் விஜய் கூறியுள்ளார். இதுபோன்று இதற்கு முன் இருந்த முதல்வர்கள் ஒரு நாளும் இவ்வாறு கூறியதில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுராதபுர சிறுமி பௌத்த துறவியால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் மதத்தின் பெயரால் குற்றவாளி தண்டனையிலிருந்து தப்பிக்கக்கூடாது என வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினர் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தை விரட்டி அடிப்பதற்கு மக்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை எனவும், அதற்காக திருடர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களே கனவு காண்கின்றனர் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். மேகதாது திட்டத்தை தமிழகம், கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதல்கள் இல்லாமல் நிறைவேற்ற அனுமதிக்கக்கூடாது என ஜல்சக்தி அமைச்சகம் மத்திய நீர்வள ஆணையத்திற்கு அறிவுறுத்துமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதல்வர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக வெற்றிகளுக்கு அரசுக்கு ஓராண்டு காலம் கொடுக்க வேண்டும் எனவும், இப்பவே எல்லோரும் குற்றம் சாட்டக்கூடாது என்று ஓய்வு பெற்ற இந்திய காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் கூறியுள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. இரவு 10 மணிக்கு கனேடிய, உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
0: 416-268-0155.
3: உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், PTC லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல், அக்கவுண்டிங் சர்வீசஸ், அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775.
4: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 9053029494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000+ மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2340 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கோர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: நேரம் 10:01. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. தலைப்புச் செய்திகள். கனடாவின் மிகப்பெரிய ஆயுத வர்த்தகம் கண்காட்சி அமோகமாக நடைபெற்று வருகின்றது. ராயல் கனேடியன் விமானப்படைக்கான விமானப்படைக்காக கண்காணிப்பு விமானங்களின் தொகுப்பை கொள்வனவு செய்ய சாப் நிறுவனத்துடன் மத்திய அரசு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் மார்க்கோனி தெரிவித்தார். அரபிக்கடலில் 109 வர்த்தக கப்பல்களை வேறு பாதைக்கு திருப்பிவிட்டதாக அமெரிக்க ராணுவம் இன்று கூறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு இஸ்ரேல் பகுதியில் எச்சரிக்கை ஒலி இயக்கப்பட்டதை தொடர்ந்து பல வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானங்கள் அப்பகுதியில் வந்து மோதியதாக இஸ்ரேலிய ராணுவம் இன்று தெரிவித்தது. கனடாவின் மிகப்பெரிய ஆயுத வர்த்தக கண்காட்சி அமோகமாக நடைபெற்று வருகின்றது. இன்று தொடங்கிய இக்கண்காட்சி 2 நாட்களுக்கு நடைபெறும். நாட்டின் தலைநகரில் நடைபெறும் கான்செக் கண்காட்சியில் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய உள்ளன. இந்த கண்காட்சியை நடத்தும் கனேடிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்கள் சங்கத்தின் தலைவரான கிறிஸ்டின் சியான் ஃபிரான்னி கான்செக்கில் கலந்து கொள்ளும் நிறுவனங்கள் இந்த ஆண்டு தங்கள் விநியோக சங்கிலிகளில் உள்ள கனேடிய நிறுவனங்களை ஊக்குவிக்க கடுமையாக உழைத்து வருவதாக கூறுகிறார். பிரதமர் மார்க்கோனி உள்நாட்டு பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கவும் பொருளாதாரத்தை வலுப்படுத்த இத்துறையை பயன்படுத்தவும் வலியுறுத்தி வருகின்றார். கடந்த ஆண்டு கனேடிய பொருட்களை வாங்குங்கள் கொள்கைகள் மற்றும் அமெரிக்காவிற்கு செல்லும் கனேடிய பாதுகாப்பு நிதியின் அளவை குறைப்பது ஆகியவற்றின் அடிப்படையில் அவர் பிரச்சாரம் செய்தார். ராயல் கனேடியன் விமானப்படைக்காக கண்காணிப்பு விமானங்களின் தொகுப்பை கொள்வனவு செய்வதற்கு சாப் நிறுவனத்துடன் மத்திய அரசு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் மார்க்கோனி தெரிவித்தார். கனடாவை பாதுகாக்க உதவும் வகையில் 6 ரேடார் விமானங்களை கொள்வனவு செய்ய மத்திய அரசு முயன்று வருவதாக கூறியுள்ளார். குளோபல் 6500 வணிக ஜெட் விமானத்தை அடிப்படையாக கொண்டு பம்பார்டியர் நிறுவனத்துடன் கூட்டுறவில் சாப் இந்த விமானங்களை தயாரிக்கின்றது. ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் போன்ற புதிய அச்சுறுத்தல்களை கண்காணிக்க விமானப்படைக்கு இந்த ஜெட் விமானங்கள் தேவை என்று பிரதமர் கூறினார். குளோபலாய் அமைப்பின் வான்வழி கண்காணிப்பு திறனானது 650 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொருட்கள் மற்றும் சமிக்கைகளை கண்காணிக்கும். மேலும் அந்த தகவல்களை கனேடிய படைகள் மற்றும் நமது நட்பு நாடுகளுடன் நிகழ்நேரத்தில் பகிர்ந்து கொள்ளும் என்று ஒட்டாவாவில் நடைபெற்ற கான்செக் பாதுகாப்பு கண்காட்சியில் ஆற்றிய உரையின்போது பிரதமர் மார்க்கோனி கூறினார். ஆண்டுதோறும் நடைபெறும் கான்செக் ஆயுத கண்காட்சியில் கலந்து கொள்ளும் முதல் பிரதமர் கார்னி ஆவார். அமெரிக்க நிறுவனங்களான பாயிங் மற்றும் L3Harris ஆகியவையும் இதேபோன்று ரேடார் விமானங்களை தயாரிக்கின்றன. 2030 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% இணையான தொகையை பாதுகாப்புக்காக செலவிட மத்திய அரசு தற்போது உத்தேசித்துள்ளதாக பிரதமர் கூறினார். கனடாவின் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் இன்று ஒட்டாவாவில் கௌரவிக்கப்பட்டனர். இத்தாலியில் நடைபெற்ற மிலானோ கோர்டினா விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்ற பல விளையாட்டு வீரர்கள் முதலில் ஆளுநர் ஜெனரல் மேரி சைமனுடன் ரிட்டோ ஹாலிலும் பின்னர் நாடாளுமன்ற பகுதியில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டனர். பிரதமர் மார்க்கோனி கனடாவின் விளையாட்டு வீரர்களுக்கு 5 ஆண்டுகளில் $755 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்வதாக அரசாங்கம் சமீபத்தில் அறிவித்தது தொடர்பில் கூறி அந்த குழுவினரிடையே உரையாற்றினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் இந்த நிதி உயர்வை வரவேற்பதாக கூறினர். விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய கார்னி 3 முறை உலக சாம்பியனும் ஒலிம்பிக் வெண்கல பதக்கம் வென்றவருமான ரேச்சல் ஹோம்னி சந்தித்தார். அவர் கடந்த மாதம் வெளியிட்ட கர்லிங் விளையாட்டை கற்றுக்கொள்வது குறித்து தனது சிறுவர் புத்தகத்தின் ஒரு பிரதியை பிரதமரிடம் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: வடக்கு ஸ்ட்ரேல் பகுதியில் எச்சரிக்கை ஒலி இயக்கப்பட்டதைத் தொடர்ந்து பல வெடிபொருள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானங்கள் அப்பகுதியில் வந்து மோதியதாகவும் ஸ்ட்ரேலிய ராணுவம் இன்று தெரிவித்தது. வடக்கு ஸ்ட்ரேலின் சில பகுதிகளில் எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்த சிறிது நேரத்திலேயே இந்த ஆளில்லா விமானங்கள் மோதிய நிகழ்வுகள் கண்டறியப்பட்டன. இந்த சம்பவத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த விவரங்களை ராணுவம் உடனடியாக வெளியிடவில்லை என அல் ஜசீரா செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடக்கு எல்லைக்கு அருகில் ஷோமேரா பகுதியில் விமான ஊடுருவல் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்புகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய படைகள் தெரிவித்தன. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் தொடர் பதட்டங்களுக்கு மத்தியில் அப்பிராந்தியத்தில் மீண்டும் ஆயுத மோதல்கள் ஏற்படுவதை தடுத்து நிறுத்துமாறும் புதியதொரு பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கி பணியாற்றுமாறும் ரஷ்யாவின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ஈரானை வலியுறுத்தியுள்ளார். அல் ஜசீரா ஊடகத்தின் அறிக்கையின்படி ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைப்பின் துணை செயலாளரான அலெக்சாண்டர் வென்டிக்டாவ் மீண்டும் ஒரு ராணுவ மோதல் ஏற்படுவதை தவிர்ப்பது மிகவும் முக்கியம் என்றும் அதற்கு பதிலாக அப்பிராந்தியத்துக்கான புதியதொரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு சவால்கள் குறித்து விவாதிப்பதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒன்று கூடி மாஸ்கோவில் நடைபெற்ற ஒரு பாதுகாப்பு மாநாட்டின் இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஹார்மஸ் நீரிணை வழியாக ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள முற்றுகையை அமல்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் அரபிக்கடலில் 109 வர்த்தக கப்பல்களை வேறு பாதைக்கு திருப்பிவிட்டதாக அமெரிக்க ராணுவம் இன்று கூறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஹார்மஸ் நீரிணை மற்றும் ஒமான் வளைகுடாவில் ஏப்ரல் 13 அன்று தொடங்கிய இந்த முற்றுகை இன்னும் அமுலில் உள்ளது. உலகின் மிக முக்கியமான கடல்வழி வர்த்தக பாதைகளில் ஒன்றான இதில் இந்த நடவடிக்கை கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகளை கணிசமாக சீர்குலைத்துள்ளது. அந்த அறிக்கையின்படி முற்றுகை தொடர்வதை உறுதி செய்வதற்கும் அப்பகுதியில் கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கும் பல ஹெலிகாப்டர்கள் தற்போது அரபிக்கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் 2026 கிரிக்கெட் தொடரில் வைபவ் சூரியவன்ஷி 65.6 ஓட்டங்களை எடுத்து உலக அளவில் T20 தொடர் ஒன்றில் அதிக சிக்ஸர்களை அடித்த வீரர் என்ற மாபெரும் உலக சாதனையை படைத்துள்ளார். நியூ சண்டிகர் சர்வதேச விளையாட்டரங்கில் புதன்கிழமை இரவு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் இடையே ஐபிஎல் போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியில் முதலில் தொடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 243 ஓட்டங்களை எடுத்தது. 244 ஓட்டங்களை வெற்றியிலக்காக கொண்டு பதிலுக்கு தொடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 19.2 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 196 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. இந்த போட்டியில் 47 ஓட்டங்களால் வெற்றியீட்டிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள இரண்டாவது தகுதிகான் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்த்து ஆடவுள்ளது. போட்டியில் 12 சிக்ஸர்களை அடித்த 15 வயதான வைபவ் சூரியவான்சி ஐபிஎல் வரலாற்றில் தனியொரு அத்தியாயத்தில் அதிக சிக்ஸர்கள் குவித்த வீரர் என்ற அரிய சாதனை ஒன்றை நிலைநாட்டினார். இதற்கு முன்னர் 2012 ஐபிஎல் தொடரில் 59 ஓட்டங்களை அடித்திருந்த கிறிஸ் கெய்லின் வரலாற்று சாதனையை அவர் முறியடித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடாவின் மிகப்பெரிய ஆயுத வர்த்தக கண்காட்சி அமோகமாக நடைபெற்று வருகின்றது. ராயல் கனேடியன் விமானப்படைக்காக கண்காணிப்பு விமானங்களின் தொகுப்பை கொள்வனவு செய்ய சாப் நிறுவனத்துடன் மத்திய அரசு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் மார்க்கானி தெரிவித்தார். அரபிக்கடலில் 109 வர்த்தக கப்பல்களை வேறு பாதைக்கு திருப்பிவிட்டதாக அமெரிக்க ராணுவம் இன்று கூறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு இஸ்ரேல் பகுதியில் எச்சரிக்கை ஒலி இயக்கப்பட்டதை தொடர்ந்து பல வெடிபொருள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானங்கள் அப்பகுதியில் வந்து மோதியதாக ஆஸ்திரேலிய ராணுவம் இன்று தெரிவித்தது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க கனடா கிளை நடாத்தும் பல்கலைச்சங்கமம் கலை நிகழ்ச்சி மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 550 மார்க்கம் ரோடில் அமைந்திருக்கின்ற சீதபரே கொலேஜியேட் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெறும். 6479919362 பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம் நடாத்தும் பிரிகேடியர் தீபன் கலமுனைகளின் செருக்கலநாயகன் புத்தகம் மற்றும் ஒளிப்பேழை வெளியீட்டு விழா மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 இலக்கம் 1120 டாப்ஸ்கோட் ரோடு யூனிட் 3 அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். 4372251286 கனடா நெல்லியடி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-844-7390
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 முன்னர் அனுப்பி வையுங்கள்.
2: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் எஃப்எம் 101.3.
3: மேலும் 2 புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்போது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 9056677200 9 5 6 7 2 0 0
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
7: நேரம் இப்பொழுது 11:16. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதிலே வருமான வரி தாக்கல் மற்றும் பல்வேறு தொழில்முறை சேவைகளுக்கு ஒரு நம்பகமான முகவரியாக திகழக்கூடிய ஒரு வியாபார தகவலை உங்களுக்காக தருகின்றோம். உங்களின் வருமான வரி பத்திரங்களை எந்தவித தவறுமின்றி முறையாக்கவும் விரைவாக்கவும் தாக்கல் செய்து அதற்குரிய முழுமையான அரசு நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் ட்ரீட் நாடுங்கள். கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் உங்கள் அன்றாட மற்றும் வணிக தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலே இவர்கள் பல்வேறு சேவைகளை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் சர்டிபிகேட், ஸ்மார்ட் செஃப் லைசன்சஸ், PTC லைசன்சஸ், அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வியாபாரத்திற்கான பேரோல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளையும் இவர்கள் வழங்கி வருகின்றார்கள். அந்த தேவைகள் கூட உங்களுக்கு இருக்கலாம், ஆகவே அவர்களை நீங்கள் நாடலாம். இவை மட்டுமல்லாமல் அனைத்து வகையான ஸ்பான்சர்ஷிப் உதவிகள், நிரந்தர குடியுரிமை PR மற்றும் கனேடிய குடியுரிமை விண்ணப்பங்கள், இலங்கைக்கான இரட்டை குடியுரிமை விண்ணப்ப செயல்முறைகள் போன்ற சேவைகளையும் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். KM பிசினஸ் சொல்யூஷன் நிறுவனம் ஸ்காப்ரோ பகுதியிலே கெனடியன் ஷெப்பர்ட் சந்திப்பிற்கு மிக அருகிலே அமைந்திருக்கின்றது. உங்களின் வசதிக்காக வாரத்தில் 7 நாட்களும் தங்களுடைய சிறப்பான சேவைகளை இவர்கள் வழங்கி வருகின்றார்கள். உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் ஆங்கில மொழியில் கூட உரையாடலாம், அந்த வாய்ப்பும் இருக்கின்றது. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு தருகின்றோம். 6

0: அம்மா தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். சிவகாசி திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவனின் குரலிலே ஒலித்தது அந்த பாடல். ஆமாம், நேரம் இப்பொழுது 10:24. 10:30 நீங்கள் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை கேட்கலாம் நேயர்களே. அதை தொடர்ந்து இடம்பெற இருப்பது உங்களுக்கு தெரியும் வாழ்வியல் வசந்தம் என்ற உரையரங்கம். அற்புதமான தலைப்புகளிலே நாங்கள் கடந்த சில வாரங்களாக பேசி வருகின்றோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தலைப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்றைய தினமும் கூட நாங்கள் என்ன தலைப்புகளை பேசினாலும் இது எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்று தான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. மிகவும் அவசியமான ஒரு விடயம் நாங்கள் பேசுவதற்கு. அந்த வகையிலே அந்த தலைப்பினை இப்பொழுது உங்களுக்கு தருகின்றேன். புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற இளம் தலைமுறையினர் ஏன் தமிழ் கற்க வேண்டும், எங்களுடைய மொழி குறித்து பேச வேண்டும் முதல்ல நாங்கள் இதர விடயங்களையும் விட. அதனால தான் இந்த தலைப்பு உங்களுக்காக. இது குறித்து உங்களுக்கு எத்தனையோ பெருமையான விடயங்கள் கூறுவதற்கு இருக்கும். அதே நேரம் சில ஆதங்கங்கள் கூட இருக்கலாம். அவற்றையும் எந்த அமைப்புகள் யாருடைய பெயர்கள் எதையும் சுட்டிக்காட்டாமல் நீங்க பொதுவாக பேசிக் கொள்வது சிறப்பாக இருக்கும், சௌகரியமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பெயர்களும் சொல்றதுக்கு உங்களுக்கு வரந்தான் இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பா அதை தவித்துக் கொண்டு பொதுவாக பேசிக் கொள்ளலாம். புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற இளம் தலைமுறை ஏன் தமிழ் கற்க வேண்டும், குறிப்பாக கனடாவில் தமிழ் மொழி கல்வியும் பண்பாட்டு வளர்ச்சியும் எப்படி இருக்கின்றது என்பது குறித்தான பெருமைகள் ஆதங்கங்களையும் நீங்க பொதுவாகவும் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். பொதுவாக புலம்பெயர் நாட்டு இளம் தலைமுறையினருடைய தமிழ் கல்வி என்னுடைய அவசியம் குறித்து பேசும் அதே நேரம் குறிப்பாக கனடாவிலே தமிழ் மொழி கல்வி, அதே நேரம் பண்பாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, எப்படி பாக்குறீங்க, எத்தனையோ நல்ல விடயங்கள் இருக்கின்றன, மனசு திறந்து பேசுங்க. 11:00 to 12:00 வரைக்கும்.
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: இந்த பொழுதிலே மற்றொரு தகவலை உங்களுக்காக தருகின்றோம். மிசிசாகா மற்றும் பிராம்ப்டன் ஆகிய நகரங்களில் பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடி பண தேவைகளை நாணயத்தோடு பூர்த்தி செய்து வந்த தாமூர் நிறுவனம் இப்பொழுது தனது புதிய கிளையை மார்க்கம் நகரிலும் கோலாகலமாக தொடங்குகின்றது. நேயர்களே, மார்க்கம் நகரில் அமைய உள்ள புதிய கிளையானது வாடிக்கையாளர்களின் அவசர பண தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்யும் நோக்குடன் இயங்க உள்ளது. ஆமாம், மேலும் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு 0% வட்டி வீதத்திலே தங்க நகைகளுக்கு உடனடி பணம் வழங்கப்படும் என்றும் கூறுகின்றார்கள். அத்தோடு வெளிநாட்டு நாணயங்களை உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளும் பணம் மாற்று சேவை வசதியும் இங்கு உண்டு. ரெமிட்பி ஊடாக உலகின் 120 மேற்பட்ட நாடுகளுக்கு எந்தவித கூடுதல் கட்டணமும் இன்றி ஃபீ ஃப்ரீயாக மிக எளிதாக பணம் அனுப்ப முடியும் என்பதனையும் அறிய தருகின்றார்கள். மார்க்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பொதுமக்களை தாமோர் நிர்வாகம் இன்முகத்தோடு அன்போடு வரவேற்கின்றது. முகவரி மற்றும் தொடர்புகளுக்கான விவரங்களை தருகின்றோம். 75 95 மார்க்கம் ரோடு, யூனிட் இலக்கம் 5, மார்க்கம் ஒன்டாரியோ. தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன், 905-667-7200. 905-667-7200.

நேயர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு. நேரம் இப்பொழுது 10:31. ஒலித்த அந்த பாடல் தலைவா தலைவி திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. சந்தோஷ் நாராயணன் குழுவினர் அந்த பாடலை பாடியிருந்தார்கள். தொடர்கின்றது செய்தியின் பின்னணி.

0: மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். காலத்தின் கண்ணாடியாய் செய்திகள் வரலாம், ஆனால் அந்த செய்திகளுக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய விடயங்களை ஆராய்ந்து அறிய வேண்டியது ஒரு விழிப்புணர்வுள்ள சமூகத்தின் முக்கிய கடமையாகும். அந்த கடமையின் குரலாய் நாள்தோறும் ஒலிக்கின்றது செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி. அந்த வகையிலே இன்று நாங்கள் தமிழக அரசியல் குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். அதற்காக இன்றைய தினமும் ஆழமான அரசியல் புலமை கொண்ட ஆளுமை திரு சுரேஷ் தர்மா அவர்கள் நம்மோடு இணைகின்றார். வணக்கம் சுரேஷ் தர்மா.
1: வணக்கம். வணக்கம் ஜோதி. வணக்கம் நேர்களே.
0: ஆமாம், செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஆமாம் சுரேஷ் தர்மா, இன்று நாங்கள் தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள ஒரு மாபெரும் வரலாற்று மாற்றத்தின் பின்னணி குறித்து பேசலாம் என்று நினைக்கின்றேன். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய முதலாவது உத்தியோகபூர்வ டெல்லி பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். அந்த சந்திப்பு என்பது வரும் 20 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த சந்திப்பு வெறும் வாழ்த்து பரிமாற்றங்களாக மட்டும் சுருங்கிவிடவில்லை என்பதை நீங்க கூட அவதானித்திருப்பீங்க. மாறாக தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக பல விடயங்களை அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக மேகதாது அணை விவகாரம், மத்திய அரசினுடைய வந்தே மாதரம் சுற்றறிக்கைக்கு பிந்திய மாநில வாழ்த்து பாடல் மரபு, மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பினுடைய வான்வழி அமைப்புகளுக்கான மையத்தை தென்னக மாநிலத்தில் அமைக்க வேண்டும் என்ற முக்கியமான ஒரு மாநில உரிமை கோரல்களை உள்ளடக்கிய ஒரு வலுவான அரசியல் நகர்வாக இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த முதல் டெல்லி பயணம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தமிழகத்துக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது என்பது குறித்து நாங்கள் இப்பொழுது பேசலாம். ஆமாம் சுரேஷ் தர்மா, அந்த வகையிலே தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தை தொடங்கியிருக்கின்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனது முதலாவது டெல்லி பயணத்திலே மேகதாது அணை விவகாரம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து போன்ற மிக உணர்வு பூர்வமான மாநில உரிமை சார்ந்த விவகாரங்களை பிரதமரிடம் முன்வைத்திருக்கின்றார். விஜய் அவர்களுடைய இந்த ஆரம்ப கால அரசியல் நகர்வை உற்று நோக்குகின்ற பொழுது தமிழ்நாட்டின் பிராந்திய நலன்களில் விஜய் அவர்கள் சமரசம் செய்ய மாட்டார் என்ற ஒரு முதிர்ச்சியான தந்திரோபாய நகர்வை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. இந்த விடயம் குறித்தும் அதே நேரம் தமிழ்நாட்டு அரசுக்கும் இந்திய மத்திய அரசுக்கும் இடையிலான எதிர்கால நல்லுறவு எப்படி இருக்கும் என்பது குறித்து உங்கள் பார்வையில் என்ன கூற விரும்புகின்றீர்கள்?
1: நிச்சயமாக ஜோதி, நீண்ட விளக்கத்திற்கு நன்றி. இந்த விவகாரத்தை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டுமாக இருந்தால், இது கன்னி சந்திப்பு. ஒரு முதல்வராக முதல் வந்து இந்த ஒரு தடவையும் பிரதமரை சந்திக்காத ஒருவர் பிரதமரை முதல்வர் என்கின்ற அரியாசனத்தில் இருந்து சந்திக்கின்றார். அவ்வாறு வந்தவர் கூட தனது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது செய்திருந்த ஒரு புதுமையான முயற்சி என்பது ஒருவரிட காலத்திற்குள் கட்சியை ஆட்சி அமை அதன் மூலம் ஆட்சியை பிடிப்பதற்கான தனது திட்டங்களை மிகவும் நேர்த்தியாக நகர்த்தியது. அந்த நகர்த்தலின் பொழுது எந்த ஒரு பிரதான பாரதிய அல்லது பாரதம் சார்ந்த கட்சியுடனும் கூட்டு சேராமல், அது இந்திரா காங்கிரஸ் ஆக இருக்கலாம் அல்லது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு அனைத்து மாநிலங்கள் தழுவிய ஒரு கட்சியுடனும் கூட்டு சேராமல் தனியாகவே போட்டியிட்டு வெற்றி பெற்றது என்பது நிச்சயமாக இந்த வரவேற்பை சுருக்குகின்ற அல்லது ஒரு கசப்புணர்வை தருகின்ற ஒரு கற்பிதத்தை கொடுத்திருக்கின்றது இனிய கட்சிகளுக்கு என்பதில் எந்த வித ஐயமும் இல்லை. அவ்வாறு வந்தவர் கூட தனக்கு ஏதுவான ஆசனங்கள் என்பது அமையப்பெறாத இடத்து தற்பொழுது மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான அல்லது அவர்களுடன் இணைந்து பயணித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரித்து அதிலிருந்து உறுப்பினர்களை எடுப்பது என்பது கூட பிரதமரை பொறுத்தவரையில் ஒரு விருப்பத்திற்குரிய ஒரு விடயமாக இருந்திருக்க மாட்டாது. அத்தோடு இவ்வாறு இவ்வளவு விடயங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே இந்த பாரதிய ஜனதா கட்சியையும் பிரதமர் மோடியையும் நேரடியாக தாக்குகின்ற பிரச்சாரங்களை விஜய் செய்திருந்தார். எனவே தேர்தலின் பொழுது அவையெல்லாம் ஒரு இலகுவான விடயங்களாக கணிக்கப்பட்டாலும் அவற்றினுடைய சுருக்க குறிப்புகள் என்பன கிடைக்க பெற்ற ஒரு நபராகத்தான் பிரதமர் மோடி இருப்பார். இவர் எவ்வாறு வெற்றிக்காக தன்னையும் தனது கட்சியையும் தனது பங்காளி கட்சிகளையும் பாவித்தார், மத்திய கட்சிகளை எவ்வாறு வீழ்த்தினார் என்பது குறித்த தகவல்கள் ஒரு பிரமிப்பை, ஒரு அரசியல் ஆளுமையான அல்லது 5 தடவைகள் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற மத்திய அரசில் அல்லது குஜராத்தில் கூட பல தடவைகளாக முதல்வராக இருந்திருக்கிற மோடிக்கு நிச்சயமாக இவர் ஒரு ஆளுமை மிக்கவர் என்கின்ற ஒரு கருத்தியலுடன் ஒத்துப்போவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த இடம்பெற்ற சம்பவங்கள், தேர்தலின் பொழுது இடம்பெற்ற சம்பவங்கள் கொடுத்திருக்கும். இருந்த பொழுதிலும் ஒரு பிரதமருக்கும் ஒரு மாகாண முதல்வருக்குமான சந்திப்பு 20 நிமிடங்களில் முடிவது என்பது நிச்சயமாக இது ஒரு ஆரம்ப அறிமுக, அதே நேரம் கசப்புணர்வுகள் கலந்திருக்கின்ற சந்திப்பாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு முதல்வரை வரவேற்று அவர் முதல் அதாவது வந்து முறையாக பதவி ஏற்கின்றார், இது முறையில் 50 ஆண்டுகள் இல்லாத வகையில் திராவிட கட்சிகள் சார்ந்திருந்த ஒரு மாநிலத்தை திராவிடம் சாராத ஒரு மாநிலம் கைப்பற்றுகின்றது, அதே போன்று ஒரு கிறிஸ்தவ தமிழனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வர் சந்திக்க போகின்ற பொழுது அதற்குரிய சந்திப்புக்குரிய நேரம் என்பது ஒரு 30 நிமிடங்களாகவோ 45 நிமிடங்களாகவோ அல்லது ஒரு மணித்தியாலங்களாகவோ இருந்திருந்தால் அதனுடைய அந்த வரவேற்பு தன்மை அல்லது ஏற்பு தன்மை என்பது நிச்சயமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இங்கே யார் பெரியவர் என்று பார்த்தால் நிச்சயமாக விஜய் பெரிய இடத்தை பெறுகின்றார் என்றால் மோடி அவர்களுக்கு ஏற்புத்தன்மை என்பது அங்கே அவருக்கு இடம் கொடுக்கவில்லை, அல்லது இந்த சந்திப்பு என்பது 20 நிமிடங்கள் நடக்கின்ற சந்திப்பாக இருந்திருக்க முடியாது. இருந்த பொழுதிலும் அந்த சந்திப்பின் பொழுது அவர் குறிப்பிட்டிருந்த விடயங்கள், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மேக தூது அணை கட்டுவதற்கான தவிர்ப்பு மற்றும் மீனவர்களின் பிரச்சனை முக்கியமாக அதனையும் கையில் எடுத்து சென்றார் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டும். மீனவர்களின் பிரச்சனை, இந்த மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்கப்படுகின்ற பொழுது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு செல்லாமல் விட்டால் அங்கே வடக்கு கிழக்கில் உள்ள மீனவர்களுக்கு பெரிய ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே இந்திய அரசு தனது மீனவர்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக இலங்கை தமிழர்களுக்கும் உதவுகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கும், அந்த விடயமாக இருக்கட்டும். அல்லது வரி இருப்புகள், அதாவது GST என்கின்ற வரி இருப்பு விடயமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் குறிப்பிட்ட தமிழ் தாய் வாழ்த்து குறித்த கருத்தியலாக இருக்கட்டும், அல்லது அதனையும் விட முக்கியமாக பொருளாதார ரீதியிலான அபிவிருத்திக்கான இந்த டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு துறை சார்ந்த ஆய்வுகளுக்கான மையத்தை அல்லது அது தொடர்ந்த விமானத்துறை சார்ந்த மையத்தை தமிழ்நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்பதெல்லாம் நிச்சயமாக அவர் சார்ந்த ஆலோசகர் குழுக்களால் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு விடயமாகவும், அதே போன்று இந்த உள்ளக சுரங்க ரயில் அல்லது வெளியக சுரங்க அந்த மேல் இந்த போக்குவரத்துகள் போன்றவற்றிற்கான உதவிகள் போன்றவற்றையும் கேட்பது என்பது தான் கொண்டு சென்ற விடயங்களை அங்கே அவர் ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த விடயங்களின் ஆழத்தன்மை என்பது நிச்சயமாக மக்கள் சார்ந்ததாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பார்ப்பீர்களானால் இவ்வாறான ஒரு திட்டம், அதாவது வந்து இந்த பாதுகாப்பு தொடர்பான ஆராய்வுகளையும் மற்றும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்ற திட்டம் தமிழ்நாட்டுக்கு வருமாக இருந்தால் தமிழ்நாடு நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும். என்றால் தமிழ்நாடுதான் இப்பொழுது இந்த வட மாநிலங்களுக்கு ஈடுணையாக அல்லது அவர்களுடன் போட்டியிடுகின்ற அளவிற்கு தொழில் முனைப்பில் உயர்ந்ததாகவும், அதே வேளை இந்த விமானத்துறை சம்பந்தமான தயாரிப்புகளில் அது ஒரு பிரபல்யம் வாய்ந்த இடத்திற்கு சென்று கொண்டிருப்பதாகவும், குறிப்பாக இந்த இஸ்ரேல் எனப்படுகின்ற ரேடர்களுக்கு அகப்படாத போர் விமானங்களை தயாரிப்பதாக இருக்கட்டும் அல்லது விமான இயந்திரங்களை தயாரிப்பதாக இருக்கட்டும், அவ்வாறான தொழில்துறைகளை தமிழ்நாட்டை நோக்கி நகர்த்துவது என்பது குறிப்பாக சென்னை, ஓசூர் மற்றும் இந்த சேலம், கோயம்புத்தூர், திருச்சி போன்ற இடங்களுக்கு இப்பொழுது எங்களுக்கு தெரிந்த விடயமாக இருப்பது கூட ஒரு விடயம் என்ன சொன்னால் தமிழகத்தில் பல ஆயுத தொழில் சிறைச்சாலைகள் இந்திய பாதுகாப்புத்துறை சார்ந்தனே இருக்கின்றன. அவை ஆவடி உட்பட பல இடங்களிலும் அவ்வாறான தயாரிப்புகள் என்பன இருக்கின்றன. அதன் மூலம் இப்பொழுது இந்த வான்வியல் பொருட்நுட்பம் மற்றும் இந்த ரேடர் எனப்படுகின்ற பொறிமுறை மற்றும் இந்த குவாண்டம் கம்யூனிகேஷன் இப்பொழுது பார்த்தீர்களானால் சோகு என்கின்ற அவருடைய தமிழ் ஒரு தொழில் முனைவர் இலக்ட்ரானியல் துறையில் மிகவும் வளர்ந்தவராக இந்தியாவில் இந்தியாவிற்கு தேவையான சமூக வலைத்தளங்களை வைத்திருப்பதுடன் தனது கிராமத்திலேயே தமிழகத்தில் தனது பெரிய தொழிற்சாலை அதாவது வந்து தொழில் நிறுவனத்தை வைத்திருக்கின்றார் அந்த சோகோ என்கின்ற நிறுவனம். அவ்வாறான நிலையில் அவர்கள் மிகவும் ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்ற நிலையில் இவ்வாறான திட்டங்கள் வருமாக இருந்தால் நிச்சயமாக அது தமிழ்நாட்டுக்கு நன்மை தரும் என்கின்ற ரீதியில் கேட்டிருக்கின்றார். மற்றது மேகதூது வந்து அவ்வாறான ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு பெங்களூர் பகுதிக்கான தண்ணீர் மழை தண்ணீர் போன்றவை திசை திருப்பப்படுமாக இருந்தால் அல்லது ஆற்று படுக்கைகளின் தண்ணீர்கள் என்பன திசை திருப்பப்படுமாக இருந்தால் இந்த காவேரி டெல்டா என்கின்ற பகுதிகளில் உள்ள விவசாயிகளின் விவசாயங்கள் என்பன பாதிக்கப்படும். அது தமிழ்நாட்டை நிச்சயமாக பெரிதாக பாதிக்கும். எனவே இது நீரின் பாதுகாப்பு காரணமாகவும் விவசாயத்தின் பாதுகாப்பு காரணமாகவும் இவ்வாறான கோரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார். எனவே ஒரு ஆரோக்கியமான முதல்வராக மிகவும் ஆரோக்கியமான வகையில் தனது கருத்தாடல்களை மேற்கொண்டிருந்த பொழுதும் 20 நிமிடங்கள் என்பது இனி 2 மணித்தியாலங்களாக விரிவடைய வேண்டிய தன்மையை பிரதமர் ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கின்ற ஒரு ஆளுமையாக விஜய் மாறுவாராக இருந்தால் அது நன்று. ஏனென்றால் நிச்சயமாக அவர்களை பொறுத்த வரையில் இப்பொழுது யாருடன் யார் கூட்டு சேர்வார்கள் என்கின்ற பிரச்சனையை விட தங்களுக்கு எதிராளி கட்சியான இந்திரா காங்கிரசுடன் இணைந்து பயணிக்கின்ற கட்சியாக விஜய் தன்னை மாற்றிவிட்டார். அல்லது அவர்களை தனது அரசவையில் கூட அமைச்சரவையில் கூட வைத்திருக்கின்ற ஒரு தலைவராக அவர் இருக்கின்றார். எனவே இருவருக்கும் உடைய இணக்கப்பாடுகள் என்பன பொருந்தாத நிலையில் தான் இருக்கும். ஆனால் ஒரு மாநிலத்திற்கும் மத்திய அரசிற்கும் என்ற உறவு கட்சி நிலை சார்ந்தில்லாமல் ஒரு தாய் மகனுக்குரிய பாசத்துடனோ அல்லது தந்தை மகனுக்குரிய பாசத்துடனோ பயணிக்க வேண்டிய தேவை என்பது இன்றியமையானது. அதனை மோடி அவர்கள் தான் செய்ய வேண்டும். அவருடைய அனுபவ முதிர்ச்சி என்பது இங்கு இன்றைய தினம் அடையாளம் காணப்படவில்லை. அவருடைய பயம் எவ்வாறு இருக்கும் என்றால் தனது ஆட்சி அடுத்த முறை வருவதற்கு மிகவும் ஒரு இடியாக இருக்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இந்திரா காங்கிரசும் தமிழக வெற்றி கழகம் அமைத்துள்ள கூட்டணி போட்டியிட்டு அந்த 40 தொகுதிகளையும் வெற்றி கொண்டால் தமிழ்நாட்டில் அதன் பாரிய பாதிப்பை இவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். ஏனென்றால் இப்பொழுது அந்த தொகுதிகள் வந்து அவ்வாறு செல்வது என்பது இவர்களை பொறுத்தவரையில் ஒரு நிச்சயமாக இந்திரா காங்கிரஸ் மற்ற இடங்களிலும் வெல்கின்ற பொழுது பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அவற்றை ஈரணிக்க முடியாத சந்திப்பாகவும் ஆனால் சம்பிரதாய பூர்வமான சந்திப்பாகவும் இது அமர்ந்திருக்கின்றது. இது வளர்ச்சி அடையும் நம்புவோம். அதுதான் உண்மையாக நாங்கள் கூறக்கூடிய விடயம். இப்பொழுது சாதாரணமாக விஜய் அவர்கள் இவ்வளவு விடயங்களை சமர்ப்பித்தார் அதில் வெற்றி பெற்றார் என்று கூறுவோமாக இருந்தால் அது ஒரு பொய்த்தன்மையுடைய எதிர்பார்ப்பு. ஆம், அவர் சமர்ப்பித்த விடயங்கள் மிகவும் தேவையானவை, தரமிறங்க வேண்டியது அல்லது படியிறங்க வேண்டிய தன்மை என்பது தற்பொழுது மத்திய அரசின் கையில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை.
0: ஆமாம், சுரேஷ் தர்மா குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும்.
1: இதை
0: குறிப்பிட்டிருந்தாலும் கூட இதனை தனித்து பேசலாம் என்று நினைக்கின்றேன். கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் மேகதாது திட்டத்தை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறியிருக்கின்றார் இல்லையா? ஆனால் மத்திய அரசு மேகதாது அணைக்கு அனுமதி தரக்கூடாது என்று விஜய் பிரதமர் அவர்களிடம் நேரிலே இந்த உரையாடலின் போது வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த முரண்பட்ட நிலை இரு மாநிலங்களுக்கு இடையிலான அரசியல் உராய்வை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல தோன்றுகின்றது. இந்த காவிரி நீர் விவகாரத்தில் இரு மாநில மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள இந்த சூழலிலே விஜய் அவர்களுடைய இந்த மாதிரியான கோரிக்கை என்பது மத்திய மாநில அரசுகளின் உறவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க நினைக்கிறீங்க?
1: இல்லை, அவர் தலையீடு என்பது மிகவும் ஒரு ஆரோக்கியமான ராஜதந்திரமான கோரிக்கை. நேரடியாக ஒரு தரப்புடன் பொருதாமல், அல்லது அண்டை மாகாணத்துடன் பொருதாமல், மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்று கேட்பது என்பது மிகவும் ஆரோக்கியமான செயற்பாடு. இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இந்த காவேரி நீரை இந்த மேகதாது எனப்படுகின்ற ஒரு இடத்தில் அதனை மறித்து அதற்கு ஒரு அணை கட்டி இவ்வாறாக இவர்கள் தங்களுடைய நீர் தேவைகளை பெறுவதற்கான இந்த முயற்சியின் பொழுது, இந்த தமிழ்நாடு எல்லை பகுதியில் அமைந்துள்ள இந்த பிரதேசத்தின் பயன்பாட்டால் தமிழ்நாடு என்பது பாதிக்கப்பட போகின்றது. அதன் இயற்கை வழித்தடங்கள், நீர் வருவதற்கான வழித்தடங்கள் அல்லது ஓடு தடங்கள் போன்றவை எல்லாம் இடம் மாறப்போகின்றன அல்லது இல்லாமல் போக போகின்றன என்ற ஒரு பயம் இவருக்கு இப்பொழுது விஜய் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. விடயத்தின்படி ஆலோசகர் குழு ஒரு முதல்வர் ஒரு விடயத்தை பிரஸ்தாபிக்க பொழுது அந்த விடயம் என்பது அவருக்கு நிச்சயமாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கும். இங்கே இந்த அணைக்கான செலவு என்பது 9,000 கோடிகளாகவும், இந்த அணையை போடுவதன் மூலம் தமிழ்நாடு அந்த புறப்போகின்ற பாதிப்பு எதனை என்பதை ஆராயதாகவும் தான் கர்நாடகா இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றது. அதன் மூலம் அவர்கள் இந்த மாரிமலை அல்லது இந்த பருவமலைகளின் தண்ணீர்களின் பயன்பாட்டை தவறாக பயன்படுத்த போகின்றார்கள். அதனை மறைப்பதன் மூலம் இயற்கை தந்த வரம் ஒன்றை இல்லாதளிக்கின்ற விடயமாக இதனை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அதனை அவர்கள் பிரயோசனப்படுத்துவதற்காக அவர்கள் அங்கே 400 மெகாவாட் மின்சாரத்தை கூட உற்பத்தி செய்யக்கூடியதாக அந்த அணையின் செயற்பாடு இருக்கும் என்று நாங்கள் எவ்வாறு இப்பொழுது தண்ணீர் மூலம் மின்சாரத்தை பெறுகின்ற தன்மை என்பதை இலங்கையில் கொண்டிருக்கின்றோமோ அவ்வாறான ஒரு திட்டமாக மின்னேரியா போன்ற திட்டங்கள் போன்று இது ஒரு திட்டமாக இருக்கும் என்கின்ற காரணத்தை அவர்கள் கூறினாலும், இது காலாகாலமாக எதிர்க்கப்பட்ட ஒரு திட்டத்திற்கு கனதியான ஒரு முடிவை எடுக்குமாறு, அதாவது வந்து இந்த விடயத்தில் தலையிடுமாறு அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இந்த உயர் நீதிமன்றம் இந்த விடயத்தில் எவ்வாறு தலையிடப் போகின்றது, தமிழ்நாடு இதனை நிச்சயமாக உயர் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கின்றது, இதில் தலையிடுவதற்கு சில தடங்கல்கள் இருந்திருக்கின்றன, எனவே இப்பொழுது பாரத பிரதமருக்கான வேண்டுகோளாக இது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அவர் புறப்போகின்ற நன்மை என்பதை விட தமிழ்நாடு மக்கள் புறப்போகின்ற நன்மை என்பது அவர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. குடிநீர் கூட இப்பொழுது கர்நாடகா இந்த குடிநீராக இதனை பயன்படுத்துவதாக இருந்தால் கூட இதே வகையில் தான் எங்களுடைய பிரதேசத்தில், அதாவது தமிழ்நாட்டில் கூட இந்த நீர் குடிநீராகவும் பயன்படுத்தப்படுகின்றது, விவசாயங்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது, மற்றது இயற்கை தந்த வரமாக வந்து கொண்டிருக்கின்றது. அதனையொட்டித்தான் இந்த காவேரி மற்றும் டெல்டா பகுதிகளின் விளைநிலங்கள் என்பன இருக்கின்றன. அவை நிச்சயமாக வழிவாய்க்கால்கள் ஏற்படுத்தாமல் இயற்கை தந்த, அதாவது வந்து நாங்கள் தமிழில் கூறுவதானால் வெள்ள வாய்க்கால் என்று கூறுவார்கள், நீர் தானாகவே படிந்துடி தானாகவே அமைவிடம் தேடிச் செல்கின்ற அமைவிடங்களை கொண்டவை எல்லாம் பயனற்று போகின்ற பொழுது அந்த நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறிவிடும். அதனை மறுப்பதற்காக இவ்வாறான நடவடிக்கையை அவர் மேற்கொள்கின்றார். பாராட்டத்தக்கது, ஆனால் நிச்சயமாக பொருள் நிலை இரண்டு மாநிலங்களும் முரண்படுகின்ற நிலை என்பது ஏற்படும் என்றால், பெங்களூரின் தேவை அதிகரித்து செல்கின்றது, அங்கே குடிநீருக்கான பிரச்சனை என்பது மிகவும் அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரு காரணத்தை காட்டி கர்நாடகா முயற்சித்தாலும் இங்கே எங்களுடைய உயிர் வாழ்வாதாரத்துக்கான விவசாயம் என்பது பாதிக்கப்பட போகின்றது, எங்களுடைய ஒரு மாவட்டம் மாவட்டம் இல்ல ஒரு பல மாவட்டங்கள் பல மாவட்டங்கள் இருக்கின்றன, அந்த மாவட்டங்கள் பாதிக்கப்பட போகின்றன என்ற தன்மையை தமிழ்நாடு கூறுகின்றது. எனினும் அரசின் மத்திய அரசு இந்த விடயத்தில் நியாயமாக செயற்படுமாக இருந்தால் இந்த அணையை வேறு விதமாக, அதனை அதாவது ஒட்டுமொத்தமாக இவ்வாறு செய்திருப்பாமல் வேறு விதமான ஒரு வழித்தேடலை மேற்கொள்ள வேண்டிய தேவையை அடையாளப்படுத்தி அதனை ஆணைக்குழு அமைத்து செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்த முடியும், அதனை செய்யுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றால், செய்யாவிட்டால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு என்பது இன்னும் கூடும் என்பது அடிப்படை உண்மை.
0: நிச்சயமாக இந்த இடத்திலே மற்றும் ஒரு விடயத்தையும் இவர்களுடைய சந்திப்பினூடாக நாங்கள் பேசிக் கொள்ளலாம். சுரேஷ் தர்மா, இப்பொழுது பல கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த நிலையிலே பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் வான்வெளி அமைப்புகளுக்கான மையத்தை தமிழ்நாட்டிற்கு கோரியிருக்கின்றார். இந்த சந்திப்பிலே நீங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த முன்னெடுப்பானது அவர் வெறும் உணர்ச்சி அரசியல் செய்யாமல் மாநிலத்தினுடைய வளர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றம் சார்ந்து சிந்திப்பது அவருடைய ஆட்சியை நீண்ட காலத்திற்கு தக்க வைக்க உதவுமா? ஒரு ஆய்வாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: இல்ல, நிச்சயமாக இது ஒரு முக்கியமான கேள்வி. தொட்டு சென்ற புள்ளியாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்திற்கு வந்தது மிகவும் நன்றி. என்றால் தமிழ்நாடு அந்த அந்த வகையான ஒரு மாற்றத்திற்கு வந்துவிட்டதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காரணமாக இருக்கின்றது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிதியமைச்சராக இருந்த ஆர் தியாகராஜன் அவர்கள் இந்த விவகாரத்தில் திறம்பட செயற்பட்டார் என்பதை வடக்கிலுள்ள மாநிலங்கள் அனைத்துமே ஏற்று அவரை தங்களுடைய மாநில நடக்கின்ற மகாநாடுகளுக்கெல்லாம் பிரதம பேச்சாளராக கூட அழைத்திருந்தனர். எனவே அவ்வாறான ஒரு வெற்றி திட்டத்தில் தமிழ்நாட்டை இட்டு சென்றிருக்கின்ற ஒரு நபரின் தொடர்ச்சியாக இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தை செய்வது என்பது நிச்சயமாக விஜய் அவர்களை மேலுயர்த்தி செல்லும். இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இப்பொழுது இந்த ஆர் தியாகராஜன் தான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதான அறிவிப்பை வெளியிட்டு விட்டார் இந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு. எனவே அவ்வாறான கூட ஆலோசகர்களாக அவர் உள்வாங்குவாராக இருந்தால் நிச்சயமாக இதன் வெற்றி நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி. இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஆம், தமிழ்நாட்டிற்கு கடன் இருக்கின்றது நிச்சயமாக வரவு செலவு திட்டத்தில். அவை எல்லாம் பல விடயங்கள் இருந்தாலும் இந்த ஏற்பட்ட முன்னேற்றங்கள் என்பன இந்த விடயத்தில் மேலும் முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்பதுதான் இங்கு உள்ள உண்மை. அதாவது பல தொழில்நுட்ப தளங்களை கொண்டுள்ள தமிழ்நாட்டிற்கு இந்த ஆயுதங்கள் மற்றும் இதில் ஆயுதங்கள் என்று நாங்கள் கூறுவது ஏவுகணைகள் மற்றும் இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் சார்ந்த ரேடர்கள் மற்றும் விமானத்திற்கான இயந்திரங்கள் மற்றும் இந்த குவாண்டம் என்கின்ற பாரிய கணனி இந்த தொடர்புகள். இப்பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை பார்ப்பீர்களானால், உங்களுடைய ஒரு சிறிய உங்களுடைய ஒரு டெபிட் கார்டு ஒரு இயந்திரத்தை நீங்கள் தொடுவதன் மூலம் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அந்த இயந்திரத்தில் இருந்து அதன் சேவருக்கு சென்று அந்த சேவரில் இருந்து வங்கியின் சேவருக்கு சென்று உங்கள் வங்கி கணக்கில் பணம் இருக்கின்றதா என்பதை கண்மூடி திறப்பதற்கு சொல்கின்றது. இதை விடவும் பல மில்லியன் மடங்கு விரைவான வகையில் செயற்படக்கூடிய தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இந்த குவாண்டம் என்கின்ற தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு வெற்றி பெற்று வருகின்றது. அது பல இடங்களிலும் எனவே அவருடைய முயற்சி பாராட்டத்தக்கது. இது நிச்சயமாக அரசியல் கலக்காத ஒரு பொருளாதார வெற்றியாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று. என்று சொன்னால், தமிழ்நாடு முன்னேறி செல்கின்றது அல்லது முன்னேறி சென்று கொண்டிருந்த தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வந்தவர் முதல் அரசு எடுத்த பணிகளின் தொடர்ச்சியை தொடர்வது என்பது பாராட்டத்தக்கது. அது சில அரசுகள் எவ்வாறு செயற்படும் என்றால், முந்தைய அரசு எடுத்த திட்டங்களை தடை செய்துவிட்டு தாங்கள் புதிதான திட்டங்களை கொண்டு வருவார்கள். அவ்வாறு இல்லாமல் இவர் செல்வது நிச்சயமாக ஒரு பாராட்டத்தக்க விடயம் என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதில்.
0: சிறப்பு. ஆமா, தமிழக முதலமைச்சரின் டெல்லி பயணம் மற்றும் இந்த விவகாரம் குறித்த மத்திய மாநில அரசுகளினுடைய கூட்டாட்சி அரசியல் மற்றும் பிராந்திய உரிமை சார்ந்த நுட்பமான நகர்வுகளை எங்களுடைய நேயர்களுக்கு தெளிவுபடுத்தியமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசிக் கொள்ளலாம்.
1: நன்றி ஜோதி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
0: நிச்சயமாக. ஆம் நேர்களே, செய்தியின் பின்னணி மீண்டும் ஒரு புதிய தேடலோடு அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும். நன்றி, வணக்கம்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் space.
4: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
6: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
7: உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
8: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000. GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
11: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
12: இல்லடா.
11: ஹலோ, காசு வந்ததாடா?
12: இன்னும் வரல காசு.
11: காசு வந்துச்சா?
12: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
13: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
14: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
15: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.

நேரம் இப்பொழுது 10:59 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் உங்களை வாழ்வியல் வசந்தம் என்ற உரையரங்கிலே சந்திக்க போகின்றோம். நல்லதொரு தலைப்பு, நாங்கள் எல்லாருமே பேச வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பினை என்று உங்களுக்காக தருகின்றோம். பார்க்கலாம் இந்த விடயம் குறித்து உங்களுக்கு என்னென்ன விடயங்கள் கூற விரும்புகின்றீர்கள். ஒரு தமிழர்களாக நாங்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய விடயம் இல்லையா, ஒரு மனிதனுக்கான மிகப்பெரும் சொத்து அவனுடைய தாய்மொழி. கண்டிப்பாக தாய்நாடு, தாய்மொழி, தேசம் சார்ந்த பற்றும் மொழி பற்றும் மிக மிக முக்கியமானது. அதிலே நாங்கள் இப்பொழுது புலம்பெயர்ந்து வாழ்கின்றோம். வாழ்கின்ற பொழுது நாங்கள் யார், அதுவும் குறிப்பாக எங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையினர் கேட்கக்கூடிய கேள்விகள், நாங்கள் யார், எங்களுடைய பின்னணி என்ன, எங்களுடைய மொழி என்ன என்ற மாதிரியான கேள்விகளை அவர்களுக்குள்ளே இயல்பாகவே எழும் இல்லையா. ஆகவே அவர்கள் தங்களுடைய வேர்களை கண்டறிகின்ற ஒரு கேள்விகள் இவை எல்லாமே. அந்த வகையில் தமிழ் மொழியை கற்கின்ற பொழுது நிச்சயமாக ஒருவன் தன்னுடைய பூர்வீகம், பண்பாடு குறித்த தெளிவு கிடைக்கும். கண்டிப்பாக அதுவும் இங்கே நாங்கள் ஒரு பல்கலாச்சார தேசத்திலே, கனேடிய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் இழக்காமல் இருக்க வேண்டும் இல்லையா. பல்கலாச்சார மத்தியில் எங்களுக்கான அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கின்றது. அது குறித்தெல்லாம் நாங்கள் நிறையவே பேச போன்றோம். நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கலாம். ஆகவே உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது பாருங்க, தாயகத்தில் கண்டிப்பாக தமிழ் அது தானாகவே வளர்கின்றது. ஆனால் தாயகத்தில் வாழுகின்ற தமிழர்களை விட வெளிநாடுகளில் வாழுகின்ற தமிழர்களுக்குத்தான் மொழியை காக்கின்ற பொறுப்பு என்பது மிக மிக அதிகம் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. கண்டிப்பாக, ஏனென்று சொன்னால் இந்த தேசங்களில் தமிழ் என்பது இலகுவாக விடுபட்டு போய்விடும். ஆகவே அதை கட்டி காக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய பொறுப்பும். ஆகவே நீங்க இந்த தலைப்பிலே எப்பேற்பட்ட கருத்துக்களை எடுத்து வர போறீங்க, வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் ஏன் தமிழை கற்க வேண்டும் என்பதனை நீங்க சொல்ல போறீங்க. அத்தோடு நான் இன்னொரு விடயத்தையும் சேர்த்திருந்தேன். குறிப்பாக நாங்கள் எங்களுடைய கனேடிய தேசம் குறித்து பேசலாம். இங்கிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த கனடாவிலே தமிழ் மொழி வளர்ச்சி எப்படி இருக்கிறது, தமிழர்களுடைய பண்பாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? இல்லை இல்லை ஜோதி, எல்லாமே வீழ்ச்சியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வளர்ச்சி என்று சொன்னால் அவற்றையெல்லாம் நீங்க நிச்சயமாக சுட்டி காட்டினா அது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பெருமையான விடயம். இங்க கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இல்லையா? ஆகவே பேசுவோம் பாடல் ஒன்றை தொடர்ந்து.

அலையிடை தவழும் வண்டும், அலையிடை தவழும் கடலும், தாய்மடி தவழும் சேயும், கடைமடி தவழும் பாவும், கடலிடை தவழும் அலையும், இலையொரு

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
2: நேரம் இப்பொழுது 11:09. எங்களுடைய மொழி குறித்து நீங்கள் எல்லாருமே பேச வேண்டும் நிச்சயமாக. ஆமாம், அவளோடு எதிர்பார்க்கின்றேன். இப்படியான கருத்துக்கள், இப்படி உங்களுடைய கணிப்பு எல்லாம் இருக்கின்றது இந்த புலம்பிய தேசத்திலே. குறிப்பாக கனடா பற்றி நாங்கள் அந்த தலைப்பிலே சேர்த்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் கனடா பற்றியே பேசிக்கொள்ளலாம் இதர நாடுகளை விட்டு. ஏனென்றால் இங்கே நடக்கிற விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தமிழ் மொழி படிப்பவர்களாக இருப்பார்கள் நிச்சயமாக. ஆகவே இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் அடுத்த தலைமுறையினருக்கு எதற்காக தமிழ் அவசியம் என்று நினைக்கிறீங்க? தமிழ் மொழியை அவர்கள் கற்கிறார்களா, அல்லது கற்கிற வீதம் குறைவாக இருக்கின்றதா? எப்படி எங்களுடைய பண்பாட்டினுடைய வளர்ச்சி இங்கே கனடாவில் இருக்கின்றது என்பதற்கு ஏராளமான விடயங்கள் எங்கள் கண்முன்னேயே இருக்கின்றன இல்லையா? பல விடயங்கள், பாடசாலைகள் இருக்கின்றன, ஆலயங்கள் இருக்கின்றன, ஊடகங்கள் இருக்கின்றன. அப்படி ஏராளமான விடயங்களை நீங்கள் சொல்ல போறீங்க. தமிழுடைய வளர்ச்சி, தமிழ் பண்பாட்டினுடைய வளர்ச்சிக்கு இவை எல்லாமே மிகப்பெரும் சாதனங்களாக இருக்கின்றன. ஆகவே அதே நேரம் ஏன் படிக்க வேண்டும் குழந்தைகள் என்பதனை நீங்க எப்படி ஒரு பெற்றோராக நலன் விரும்பிகளாக நீங்க யோசிக்கின்றீர்கள் என்பதை பேசி பார்க்கலாம். இப்பொழுது எங்களோட முதலாவது நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
2: இனிய வணக்கம். யார் பேசுறீங்க? நலமாக இருக்கிறேன் யோகேஸ்வரன், உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். சொல்லுங்க.
3: அதுக்கு முன்ன உங்களை என்னென்னா உங்களோட அந்த புலமைய பத்தி கொஞ்சம் சொல்லணும். இந்த இதுக்கு முன்னுக்கா அந்த அவரை வந்து பேட்டிகா நாய்க்குல அந்த கேள்வி தொடுக்கிற விதங்களும் சரி, அவர் அந்த தொடர்பு கொள்ற விதங்கள் எனக்கு நிறைய பிடிச்சிருக்கு. நல்ல புலமை இருக்கு உங்களுக்கு அதுல. மற்ற அன்றைக்கு அந்த பொருளியல் சார்ந்த விஷயங்களை கையாள்றது நிறைய புலமை இருக்குது. உங்களோட பேக்ரவுண்ட் தெரியல, அப்ரிஷியேட் பண்றேன். அதை முதல்ல அப்ரிஷியேட் பண்ணிக்கொண்டு ரெண்டாவது தலைப்புக்கு வாரணும்
2: என்னென்னா சொல்லுங்க.
3: ரெண்டாவது தலைப்புக்கு வந்து என்னென்னா தாய்மொழியின் முக்கியத்துவம் புலம்பெயர் நாடுகள் என்றது, ஸ்பெஷலா கனடாவில் என்று நீங்க கேட்கல. அந்த தாய்மொழி என்று அந்த முக்கியத்துவம் என்று அதுக்குள்ளேயே அந்த முதலாளியே பதில் இருக்கு என்னன்னா தாய்மொழி. அதாவது ஒரு தாய் எவ்வளவு ஒரு உயிருக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த மொழி முக்கியம்
2: அதுக்குள்ளேயே
3: சாராம்சன் வந்துட்டு. பிறகு வந்து என்னென்றால் இப்ப நாங்கள் வந்து இந்த தேசங்கள்ல எங்களுக்கு அந்த மொழியில வரலாற்றை கடத்த வேண்டிய எங்களுக்கு இருக்குது. அதாவது எங்களோட மொழியில முக்கியம் என்ன முக்கியம், அது அப்படியே அந்த தலைமுறை கூட கடத்த வேண்டிய வரலாற்று கடமையோட அப்ப எங்களுக்கு பிள்ளைகளுக்கு அதை பற்றி நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு தாய்மார பொறுப்பு, தாய் தகப்பன்மார பொறுப்பா இருக்கு. அதை வந்து நாங்கள் செய்ய வரோம். அதை செய்யக்குள்ளதான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ரெண்டாவது விஞ்ஞான ரீதியா பார்க்க போனா ஒரு ஒரு ஒரு ஒரு பிள்ளையை பொறுத்தவரை எந்த அளவுக்கு மொழி கூட தெரியுதோ அந்த அளவுக்கு தான் அந்த பிள்ளைகளுக்கு அறிவு கூட நிறுத்தி வேகம் வந்து கூடாது விஞ்ஞான ரீதியா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப அப்ப அதுல வந்து அவைகள் வந்து எழுத தெரிஞ்சா ஒரு ஒரு விதமான ஸ்டெப்ஸும், அதோட படிக்க தெரிஞ்சா, எழுத தெரிஞ்சா, வாசிக்க தெரிஞ்சா, அதே மாதிரி கதைக்க தெரிஞ்சா, மூன்றும் தெரிஞ்சா அவைகளுக்கு அதுக்குரிய அறிவு வந்து நிச்சயமா இருக்கும். அதை வந்து அப்ப அதுவும் ஒரு தேவைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அதை நாங்கள் எந்த அளவுக்கு மொழி புலமை இருக்குது ஒரு பிள்ளைக்கு அந்த அளவுக்கு வந்து அறிவு விருத்தி ஏற்படுதுன்றதைக்கு நாங்கள் அது ஒரு தேவை. மற்றது இங்கே வந்து பார்த்தா இது ஒரு பல்கலாச்சார நாடு எங்கிற கனடா வந்து அதை வந்து எவ்வளோ விதத்தில் ஊக்குவிக்கிறாங்க, அதுக்கண்டு எத்தனை விஷயங்களை கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுது, ரைட்? அப்ப அவ்வளவு பயன்படுத்த வேண்டிய தேவை வந்து எங்களுக்கு இருக்குது, ரைட் தேவை. அப்ப அதுக்குரிய தேவைப்பாடு இருக்கிறதோட அதுக்குரிய வளங்களை மிருக்க நாங்க அதை வந்து நிச்சயமா பயன்படுத்தணும், பயன்படுத்தினாதான் அது வந்து நல்லது.
2: ஆமா, சற்று என்ன உரக்க சொல்லுங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா. ஆனால் குறிப்பிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் அண்ணா அவர்களே, இதுல சிலர் வந்து தமிழை பெரிதாக அக்கறை காட்டுவதில்லை, அது ஒரு பெரிய ஒரு வருத்தம் நிச்சயமாக. அப்படி பெற்றோர்களும் இருக்கின்றார்கள், ஆனால் குழந்தைகளுக்கு விருப்பமாக இருக்கும். பெற்றோர்கள் தங்களுடைய அவசரமான இந்த வாழ்க்கையில அதை கரசனைப்படுத்தாதவர்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லலாம் நீங்க?
3: அதுக்கு என்ன நல்ல ஒரு உதாரணம் வந்து, ஏன்னா தாயத்துல இருந்து வந்த ஒரு கலைஞரை நான் ஒரு காண கிடைச்சு ஒரு மாசத்துக்கு முதல். அவர் வந்து தமிழ் கலை நிகழ்ச்சி, அதுல எங்கிட்ட பிள்ளைகள் செய்த அந்த நாடகங்களும் சரி, அந்த பாட்டு படித்த விதங்களும் சரி, அவர் என்ன சொன்னார், இப்படி எங்கிட்ட தாயத்துல கூட இப்ப எங்கிட்ட தாய் மோட்டிவேட் பண்றீங்கல்ல, நீங்க சரியா ஸ்பெண்ட் பண்றீங்க டைம், இந்த பிள்ளைகள நல்லா அப்ரிசியேட் பண்ணிக்கணும் அவர் சொன்னீங்க, எனக்கு ஒரு பெரிய ஒரு பெருமிதம் இருந்துச்சு.
2: நிச்சயமாக, அதையும் விட அரங்கேற்றங்கள், எங்களுடைய இசை நடன நாடக அரங்கேற்றங்கள் எல்லாம் தாயகத்தை விட இங்க இன்னும் அதிகமாக சிறப்பாக நடைபெறுகின்றது.
3: ஓமோ, நிச்சயமா. அப்படி அதுக்குரிய சில நல்ல மெத்தட் ஒன்லி அதர் சைட் வந்து சில இடங்கள்ல சில கஷ்டப்பான உணர்வுகளும் எனக்கு ஏற்பட்டிருக்கு. நான் ஒரு வீட்டை போயிருந்தேன் அன்றைக்கு ஒரு கால், அப்ப அந்த வீட்டு மாணவர் வந்து முதுகலை செய்து கொண்டிருக்கிறார் யூனிவர்சிட்டியில. அப்ப அந்த ப்ரொஃபஸர் வந்து அவர் கேட்கல உங்களுக்கு தமிழ் கலைக்கு தெரியுமாண்டு, இந்த பிள்ளைக்கு தமிழ் கலைக்கு தெரியும் பாட்டு இந்த பிள்ளை சொல்லிச்சான் இல்லை என்று சொல்லி, அதை வந்து எங்களுக்கு முன்னுக்கு ஒரு அதை என்னென்று சொன்னாங்களோ தெரியும் என்னென்று எடுத்து அது ஒரு பெருமை மாதிரி எனக்கு முன்னுக்கு சொல்லிச்சிடும். பட் எனக்கு அது அதை ஜீர்ணிக்க முடியாமல் இருந்துச்சு. என்னண்டா இவன் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து கேட்க அவர் ஒரு என்ன நோக்கத்தோட கேட்டு என்னது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ரைட், என்னத்துக்கு அந்த இடத்துல செய்யாவானு. அப்படி அந்த சில இடங்கள் அந்த பெற்றோரும் வந்து அதாவது அந்த அந்த அந்த மாணவ மாணவிகளுக்கு சொல்லணுமே, உங்களோட தாய்மொழி நீங்க ஏன் தாய்மொழியில கதைக்க பயப்படுறீங்களோ, இடத்துல ஒரு தாய்மொழியில ஒரு விஷயம் வரைக்கல அதை ஃபாலோ பண்ணலாம் அந்த அந்த விஷயத்துல மட்டும், எல்லா விஷயத்துலயும் இல்லாது. அப்ப அதை வந்து நீ சில தாய் மட்டும் சில இடங்கள்ல வீடுகள்ல சில வீட்டுல ஸ்டில் வந்து பிள்ளைகள வந்து தாய்மொழியில கதைக்கிறது இல்லை, அதில் வெறும் இங்கிலீஷ்லயே கதைக்கணும் அப்படியும் பார்க்கக்கூடியா இருக்கு. அதுவும் எனக்கு சரியானது. ஃபார்ச்சுனேட்லி எங்கட வீட்டை வந்து என்னுடைய மகள் வந்து என்னையும் வைஃபையும் வந்து கட்டாயப்படுத்தி இருக்கா, நீங்க தமிழ்ல மட்டும்தான் என்னோட கதைக்கணும், இங்கிலீஷ்ல என்னோட கதைக்கவே கூடாது. அதனால என்னுடைய மகள் பிரமாதமாக தமிழ் கேட்பா, இலங்கையில ஒரு பிள்ளை கதைக்கிறது அந்த லெவலுக்கு கதைப்பா, அதே மாதிரி எழுதவும் தெரியும். நான் பெருமையா சொல்லல, அப்படி எல்லா பெற்றோரும் வந்து அப்படி ஒரு கரிசனை எடுத்து கொண்டு போறது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்குறதோட ஆரோக்கியமான ஒரு மாணவர்களை பலப்படுத்த உதவும் என்றுதான் நான் சொல்லிக்கொண்டு கருத்தையிலே. நன்றி
2: நன்றி, உங்க வருகைக்கு மீண்டும் பேசுவோம். அருமையான விடயங்களை சுட்டி காட்டி இருக்கிறீங்க, மிக கலகலப்பாக பேசி இருக்கிறீங்க, மிக்க நன்றி. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம், நான் சிவா பேசுறேன்.
2: இனிய வணக்கம் சிவா, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன், சொல்லுங்க.
4: ஓ, என்ன சொன்னா நாங்கள் இப்ப தமிழ்ல எங்களை கலையில எல்லாம் வளர்க்க வேணும். அதே நேரம் வந்து இப்ப கனடால இருக்கிற பெற்றோர் இருக்கணும் தானே, இப்ப இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் இந்த தமிழ் பேர்களை கட்டாயம் வைக்கணும். தமிழ் பேர் என்னன்னா இப்ப போராட்டங்கள் வந்து போராட்ட வடிவங்கள் வந்து வேற வேற மாதிரி தான் போய்கொண்டிருக்கும். ஒவ்வொரு வடிவம் வந்து இருக்கும். அப்ப எங்கட வடிவம் வந்து இப்ப நாங்கள் எங்களால என்ன முடியுமோ எங்களால முடியக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் செய்வோம். இப்ப நாங்கள் எங்களை தமிழ் மொழியை காப்பாற்றணும், அல்லது எங்கட வரலாறுகளை தொன்மையான வரலாறுகளை பேணி பாதுகாக்கணும் என்றால் எங்களை பிள்ளைகளுக்கு கட்டாயம் வந்து நாங்கள் தமிழ் பேரை வந்து கட்டாயம் வைக்கணும். அதுலயும் வந்து நாங்கள் சரியான முறையில ஆய்வு செய்து எங்கட இது தமிழ் பேரண்டே சில பேர் தெரியாம இருக்கிறார்கள். அப்ப அந்த நிறைய வரலாறு புத்தகங்கள் அல்லது அது தொடர்பான எங்கட படித்த மூதறிஞர்கள் எல்லாம் இருக்கிறோம். அப்ப தமிழ் பேர் வைக்கலையும் வந்து சரியான அந்த எங்கட பேர்களை வந்து ஒரு சரியா ஒரு சரியான தமிழ் சொல்லான்னு பார்த்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப வடமொழிகள் அந்த சொற்கள்லாம் இப்ப நிறைய எங்கட கலாச்சாரத்துக்குள்ள வந்துருக்கு. அப்ப அதுகளை எல்லாம் தவிர்த்து இந்த தமிழ் மொழி வளரவனும் காப்பாற்றப்படவனும் வேண்டாம், அந்த தமிழ் பேர்களை கட்டாயம் வந்து நாங்க புலம்பெயர்ந்த தேசத்துல அதை கட்டாயம் செய்யணும். மற்றது அதோட என்ன முறை என்ன எனக்கு என்ன ஒரு நெருடல் இருக்குது, இப்ப நாங்கள் தமிழை வளர்க்கணும், தமிழை வந்து முன்னுக்கு கொண்டு போகணும் வந்து எல்லாரும் கழிக்கிறோம், எல்லா விஷயத்தையும் கழிக்கிறோம். ஆனா இந்த இங்க பாத்தீங்களோன்னா இந்த தமிழ் வந்து ஒரு ஒரு பக்கத்துல ஒரு எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கணும் என்ற அனுபவத்தை வச்சு சொல்றேன், ஒரு வியாபாரம் ஆகப்பட்டிருக்கின்றது. ஏனென்றா நாங்கள் எல்லா எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கொள்ளணும். இப்ப நிறைய பேர் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், இது சம்பந்தமாக அவர்களுக்கும் வந்து சில மாறுதல்கள் மாற்றங்கள் வரும், இப்ப நேயர்கள் கதை கேட்கல வந்து வரும். ஏனென்றா கூடுதலாக வந்து அந்த தமிழன்ற விடயத்துக்கு வந்து நாங்கள் எங்களை இங்க பாத்தீங்களா புலம்பெயர்ந்த தேசம் அதுல கனடால பாத்தீங்களா நிறைய உற்சங்கங்கள் இருக்கு, மற்றது நிறைய தமிழ் அமைப்புகள் இருக்குன்னா இப்ப நாங்கள் தமிழை வளர்க்கணும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுமெண்டா இப்ப அதை வந்து ஒரு ஒரு ஃப்ரீயா ஒரு இலவசமாக ஒரு குடுக்கிற ஒரு தன்மைக்கு வந்து வர வேணும். ஏன்டா அந்த ஊர் சங்கங்கள்ல எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைகள் படிக்க விருப்பமான பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த விடயங்களை கொண்டு போயிக்கல. ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்களோண்டா தமிழோட போயிக்கல அந்த அந்த

0: அப்ப அதுக்குரிய வழியலும் நாங்கள் பார்க்கணும், அதுக்குரிய வழியல மாட்டு வழியை பார்த்தா நாங்கள் வீட்டுலதான் சொல்லி கொடுக்கணும்.
1: நிச்சயமாக குறுக்கிடுவதற்கு மன்னிக்கோ, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஊற்றங்கங்கள் சில சங்கங்கள் பிள்ளைகளுக்கான தமிழ் மொழி சார்ந்த விடயங்கள்ல போட்டி, மனன போட்டிகள், பரிசளிப்பு அந்த மாதிரியும் செய்கின்றார்கள். இல்லை என்று இல்லை, ஆனால் உங்களுடைய ஆதங்கம் நியாயமானது தான். பலர் அது சிலர் தான் செய்கின்றார்கள், இன்னும் செய்ய இருக்குது, நிச்சயமாக அவர்கள் அதை முன்னெடுக்கலாம். ஆமா சொல்லுங்க, தொடருங்க.
0: இல்ல உண்மைதான், என்ன உருச்சங்கங்கள் நிறைய பேர் அதை செய்யணும். ஆனா இந்த உருச்சங்கங்கள் வந்து நாங்கள் உண்மையில நிறைய இங்க செய்து போட்டு இந்த விஷயத்த வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா, நாங்கள் ஊருக்காக செய்கிறோம், நிறைய விஷயத்த ஊருக்கு செய்கிறோம். ஆனா அதே நேரம் வந்து நாங்கள் அந்த உருச்சங்கங்கள் ஊடாக அந்த பிள்ளைகளை இப்படியான விஷயங்களுக்குல வளர்த்தெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உணர்வை ஊட்டி இப்படித்தான் எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இருக்குது, நாங்கள் இதை கடத்த வேணும் என்று சொல்லி அந்த அவர்களுக்கு வகையில் நாங்கள் அதை செய்வோமாக இருந்தால் அவர்கள் செய்வார்கள். நாங்கள் இவ்வளவு காலத்துக்கு தொடர்ச்சியாக வந்து தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு செய்வோம் என்ற கடந்து அவர்களை வைத்து நாங்கள் என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி என்றால் நாங்கள் இந்த விஷயங்களை வந்து அடுத்த தலைமுறையினோட தான் கடத்தவனும். மற்ற என்ன ஒரு விடயம் இதோட சார்ந்ததுதான் ஒன்று கூறவனும், நாங்கள் அந்த கலைஞர்களை வந்து மதிப்பதில்லை. உண்மையில வந்து ஒரு ஒரு கலைஞர்கள் தான் நடன கலைஞர்கள், அவர்களுக்குரிய சரியான கௌரவங்களை வந்து நாங்கள் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த கலைஞர்கள் ஊடாகத்தான் எங்களோட வரலாறுகள் நிச்சயம் கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா, இப்ப கோடை காலம் வந்திருக்குது, இப்ப இங்க நிறைய கோயில்கள்ல வந்து திருவிழா நடக்கும், திருவிழா நடக்கைகளை பாருங்க, தாய பாடல் எல்லாம் இசைப்பார்கள் சில கலைஞர்கள். நாங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துறே இல்லை, அவர்களை வந்து நாங்கள் அந்த பாட்டை அதுல கேட்டுட்டு கடந்து சென்றுருவோம். நான் எங்கேயாவது தாய பாடல் பாடப்படும் பொழுது நான் கேட்டா உண்மையில போய் கையை கொடுத்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா, இன்னும் ஒரு நிகழ்வுல அவர்கள் இன்னும் இரண்டு பாடலை கூட படிப்பார்கள்.
1: அந்த ஊக்கப்படுத்தல் தானே தேவை. ஆமா,
0: அப்படியான விடயங்கள். மற்றது நடன கலைஞர்கள் இருக்கிறார்கள், நடன கலைஞர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து அந்த தங்கள் நடனங்கள் ஊடாக கூட நிறைய விஷயங்களை சாதிக்கலாம், எவ்வளவு பேர் சாதித்திருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் அதுகளையும் வந்து கணக்கில் எடுக்க வேணும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி, உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேரம் இப்பொழுது 11:22. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து விரைவாக நாங்கள் பேசப் போகின்றோம். கனேடிய தேசம் குறித்து நீங்க பேசலாம். ஏற்கனவே நேயர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய அவதானிப்பின் பேரிலே எப்படி எங்களுடைய தமிழ் மொழி வளர்ச்சி எப்படி இருக்கின்றது, போதுமா போதாதா, அல்லது இன்னும் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கின்றது, அதை பற்றி நீங்க புகழ்ந்து சொல்லலாம். எங்களுடைய தமிழர் பண்பாடு எப்படி இருக்கின்றது, பண்பாட்டினுடைய வளர்ச்சி போக்கு எப்படி இருக்கிறது, அல்ல தோகிதியா இருக்குதா, எப்படி பாக்குறீங்க, பல விடயங்கள் இருக்கின்றன பேசுறதுக்கு. எங்களுடைய தை மாத ஹெரிட்டேஜ் அந்த, ஆமாம் கண்டிப்பாக அதெல்லாம் நாங்கள் பேச போகின்றோம். சில விளம்பரங்களை தொடர்ந்து.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
3: உங்களுக்கு. வலது வீட்டுக்காத்தா சாப்பிட வர போயிட கோசதியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் நீங்களே.
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 9052708800 9052708800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: You're listening to Tamil FM on CMR FM 101.

0: நேயர்கள் இணைந்திருப்பது வாழ்வியல் வசந்தம் என்ற உரையரங்கத்தோடு. கனடிய தேசத்தில் தமிழ் மொழி என்பது வளர்கின்றதா என்ற ஒரு கேள்வியை நான் கேட்டிருந்தேன். கண்டிப்பாக வளர்கின்றது, இல்லை என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. அங்கங்கே சில குறைபாடுகளும் இருக்கின்றன, அவற்றையும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது தனியார் பாடசாலைகள், தமிழ் பாடசாலைகள் மிக பிரமாண்டமான அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நகரங்களிலும் உங்களுக்கு தெரியும். அதே நேரம் டொரண்டோ மாவட்ட பள்ளி வாரியம் TDSB, அதே மாதிரி PDSB பீல் பிராந்திய பள்ளி வாரியங்கள், அதே மாதிரி யோக் மாவட்ட பள்ளி வாரியம், இந்த மாதிரி கனேடிய அரசு பள்ளி வாரியங்கள் சனிக்கிழமைகளிலே தமிழ் வகுப்புகளை நடத்துகின்றன. அது மாதிரி தனியார்களும் நிச்சயமாக போற்ற வேண்டும், இல்லை என்று இல்லை. இருந்தாலும் உங்களுடைய ஆதங்கங்கள் சிலவற்றையும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது உயர்நிலை பள்ளி, அதாவது ஹைஸ்கூல் சென்ற பின்பு பிள்ளைகள் கிரெடிட் எடுப்பதற்காக, தமிழ் கிரெடிட்டுக்காக அவர்கள் 12 வகுப்பு வரைக்கும், அவர்கள் வகுப்பு 9 இருந்து 12 வரைக்கும் அவர்கள் அந்த கிரெடிட் கோர்ஸ் செய்கின்றார்கள் இல்லையா, அது அவர்களுடைய உயர்கல்வி பட்டப்படிப்புக்கு தேவையான புள்ளிகளில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து அந்த புள்ளியை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அதற்காக மட்டும்தான் தமிழ் படிக்க வேண்டும் என்று நிச்சயமாக இல்லை. அதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சில பிள்ளைகள் மிக கடினப்படுவார்கள், ஆனால் அவர்களை கொண்டு வந்து 10, 11, 12 வகுப்புகளிலே விடுகின்ற பொழுது அவர்களுக்கு எழுத தெரியாமல் மிகவும் கஷ்டப்படுவார்கள். சின்ன வகுப்புக்கும் போறதுக்கு விருப்பம் இருக்காது, ஆனால் அம்மா அப்பா விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் அது சில பிள்ளைகளுக்கு அழுகையே வந்துவிடும் உடனே. ஆகவே அந்த விடயங்களையும் கவனம் எடுக்கணும். ஆக கிரெடிட்டுக்காக மட்டும், பட்டப்படிப்புக்கு செல்வதற்கான கிரெடிட்டுக்காக மட்டும் நாங்கள் பிள்ளைகளை விடக்கூடாது. உண்மையிலேயே தமிழ் ஆரம்பத்தில் இருந்து அவர்கள் படித்துக் கொண்டு வர வேண்டும். அது மாதிரி பல்கலைக்கழகங்கள், டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே கனேடிய தமிழர்களின் பேராதரவோடு நிறுவப்பட்ட தமிழ் இருக்கை இருக்கின்றது. புலம்பெயர் சூழலில் தமிழ் ஆய்வு தரத்தை உலகளாவிய நிலைக்கு இது எல்லாமே உயர்த்தி தாங்கி பிடித்துக் கொண்டு நிற்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. இனி பண்பாடு சார்ந்த பல விடயங்கள் இருக்கின்றன. பேசுங்கள், பொறுமையோடு காத்திருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. அடுத்த நேயர் எங்களோடு வணக்கம்.
1: வணக்கம். அருமையான தலைப்பு வந்து இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற பேசு பொருளாக
0: மிக்க நன்றி.
1: மேல தமிழ், தமிழ் என்றது எங்களோட வாழ்வியல், வாழ்வியலோட சம்பந்தப்பட்டது வந்து தமிழ் மொழி என்றது. அது தமிழ், தமிழுக்கும் எங்களோட வாழ்வுக்கும் நாங்கள் விலகி போக முடியாது. அது நாங்கள் புலம்பு வந்து இத்தனையான நாடுகள்ல இருக்கலாம், இங்கே இருக்கலாம், தமிழுக்கும் தமிழ் வாழ்வியலுக்கும் நாங்கள் விலத்தி போக முடியாது. அடுத்தது வந்து தமிழ் முக்கியம் காரணம் என்னன்னு சொன்னால், இல்ல இப்ப ஒரு தாய் வயசு பிள்ளைகள் இத்தனையோ நாட்டுல பிறந்து வாழ்கிறார்கள். ஒரு தாய்க்கு ஒரு 5 பிள்ளைகள் தாய் நாட்டுல இருந்திருந்தால் அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டுல இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஒரு விழா வரும்போது, அவர்களுக்கு ஒரு குடும்ப விழா அவர்கள் வீட்டில் வரும்போது, எல்லாரும் அவற்ற பிள்ளைகளோட வரக்குள்ள ஒரு ஒரு அவர்களுக்கான உரையாடல் மொழியா இது இருக்க போதும்னு சொன்னா அங்க தமிழ் தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் வித்தியாசமான மொழிய பேர் வேறு. எனக்கு எனக்கு ஒரு சகோதரர் சுவிஸ்ல இருக்கிறார், ஒரு சகோதரர் ஹொலண்ட்ல இருக்கிறார், ஒரு சகோதரர் இத்தாலியில இருக்கிறார், ஒரு சகோதரர் ஜெர்மன்ல இருக்கிறார். அப்ப அவையின் மொழிகள் எல்லாம் வித்தியாசமான மொழியா இருக்க போகும். அப்புறம் வீட்டுக்கு வரக்குள்ள அப்ப எல்லாருக்கும் ஆங்கிலத்தால கதைக்கணும்னு சொல்லி தெரியாது. அப்ப தமிழ் வந்து அவர்களுக்கான உரையாடல் மொழியா இருக்கும். அது ஒரு முக்கிய காரணம். மற்றது வந்து அந்த ஆரம்பத்துல சில சில இப்ப இல்ல, அந்த ஆரம்பத்துல குறிப்பிட்டிருந்தார்கள். இப்ப நீங்கள் வந்து அது நான் காதா சில சில அந்த வேற நாட்டு ஆசிரியர்கள் கேட்டதை வேண்டாம், நீங்கள் வந்து உங்களுக்கு கிளாசி கொண்டிருக்கிறீர்கள் உங்களோட மொழியை அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், இங்கே அந்த மொழியில படிக்கணும், தவிர நீங்கள் உங்களோட மொழியை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற மாதிரி நான் ஒரு ஒரு 40 வருஷத்துக்கு முதல் அந்த சுவிட்சர்லாண்ட்ல ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் உண்டு. நான் தொடங்கி நாங்கள் அந்த கோயிலால் தொடங்கி அப்படியே நடத்திக்கை செய்து கொண்டிருந்தேன். அப்ப அந்த நேரம் அவர்கள் அந்த ஆசிரியர் மூலமா ஒரு ஒரு முறைப்பாடு ஒன்று இருந்தது. அதுக்கு பிறகு அவர்களே சொன்னார்கள் வந்து உங்களோட தாய்மொழியை படிச்சா தான் அந்த பிள்ளைகள் படிக்குமான்னு சொல்லி. அது எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பா இருந்துச்சு. அந்த எந்த பிள்ளையும் வந்து தாய்மொழி அறியாமல் வந்து அந்த பிள்ளை ஒரு வேறு ஒரு மொழியில வந்து சுத்தி ஒரு சிறப்பான இதுல வர முடியாது, கஷ்டம்.
0: வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து விரைவாக சந்திப்போம்.
2: கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், 299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
3: ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
6: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: நேரம் இப்பொழுது 11:31. வாழ்வியல் வசந்தம் உரையரங்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மொழி குறித்து, எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி குறித்து மிக அக்கறையோடு எல்லாருமே இணைந்து கொண்டு புதிய புதிய நேர்கள் எல்லாம் இணைந்து சிறப்பிக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கு. நிச்சயமாக கனடாவிலேயே தமிழ் பண்பாட்டு வளர்ச்சி எப்படி இருக்கின்றது என்று கூடி நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு அதோடு சேர்த்திருந்தேன். அந்த தலைப்பிலே உண்மையிலேயே எங்கெங்கு எங்களுடைய தாய்மொழி வாழ்கிறதோ அங்கு எங்களுடைய தமிழ் அந்த இனத்தினுடைய பண்பாடும் வாழும் இல்லையா? அது மாதிரி தான் கனடாவிலும் கூட பாருங்க, எங்களுடைய மொழி எவ்வளவு வீரியமாக வளர்ச்சி அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெருமையான ஒரு விடயம். அங்கங்கே குறைபாடுகள் இருந்தாலும், அதங்கங்கள் இருந்தாலும் கூட கனடிய தேசத்தில் இவ்வாறு எங்களுடைய தமிழ் மொழி வளர்கின்றது என்கிற பொழுது, அதே நேரம் எங்களுடைய தமிழ் பண்பாடு தானாகவே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு எங்களுடைய பண்பாடு ஒரு வெறும் ஒரு சடங்குகளாக மட்டும் பார்க்காமல் ஒரு பெரும் ஒரு கொண்டாட்டமாக, எப்படி சொல்றது, ஒரு அதிகாரபூர்வ அங்கீகாரமாக அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இந்த தை மாதத்திலேயே பாரம்பரிய மாத பிரகடனம், அதை நாங்கள் மிக விமரிசையாக கொண்டாடுகின்றோம் இல்லையா? அதுக்காகவே காத்திருந்து பிள்ளைகளை எல்லாம் தயார்படுத்தி பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் இணைந்து அந்த பாரம்பரிய மாதத்தை தை மாதத்திலே கொண்டாடுகின்றோம். உண்மையில் கனேடிய நாடாளுமன்றத்தில் 2016 நிறைவேற்றப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்மானத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜனவரி மாதத்தை தமிழ் பாரம்பரிய மாதமாக கடைபிடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விடயம். நிச்சயமாக இது மாதிரி பல விடயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நேயர்களிடம் கேட்போமே. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? இனிய வணக்கம் கரன், அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்க.
7: முதல்ல வந்து இந்த மொழி என்பது சொல்வது வந்து ஒரு தொடர் பாடல் ஒரு விடயம். அது வந்து ஒரு அறிவு அல்ல. மற்றது அந்த ஒரு விடயத்தை நாங்கள் மேல எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னாலும், இப்ப கனடாவிலயோ அமெரிக்காலையும் நீங்கள் பார்த்தா அந்த ஹோம்லெஸ் என்று சொல்லி இருப்பவர் கூட ஆங்கிலத்தில் உரையாடுவார். அதனால அதாவது அறிவு அல்ல. ஆனால் அவர் மத்தியில் ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஆங்கிலம் என்பது ஒரு அறிவான ஆள் ஆங்கிலத்தை கலைச்சான்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்கின்றது. அதை மேல் தகர்க்க வேண்டும். மற்ற தாய்மொழியில கல்வி ஏற்கும் பொழுது, தாய்மொழி அறிவு வரும் பொழுது, அதன் மூலமாக உங்களால் மேலும் வேற மொழிகளை கற்கக்கூடிய ஒரு ஆற்றலும், அதே நேரம் உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய கல்வி அறிவு ஆற்றல் வந்து வளரும் என்று சொல்லி ஆராய்ச்சிகள் கூறுகின்றன.
0: அப்போ
7: அதனால நாங்கள் அந்த இடத்துல அவர்களுக்கு கொஞ்சம் ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். தாயத்தில் வந்து எங்களுக்கு வெளிச்சூழல் வந்து தமிழில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புலம்பெயர் தேசத்தில் வந்து ஆங்கிலத்திலான, இங்கே இப்போ கனடாவோ ஆஸ்திரேலியாவோ இங்கிலாந்து என்றால் அங்கே ஆங்கிலம், என் நாடுகளில் வேறு மொழி. ஆகையால் நீங்கள் வீட்டில் வந்து உங்களோட குழந்தைகளோட கிடைக்கிற மொழியாக தமிழை வைத்துக்கொள்ள வேண்டும். விளங்குதோ விளங்கையிலே அவருக்கு தெரியுமோ தெரியல, நீங்கள் தமிழ்லேயே இழக்க வேண்டும். அப்ப அதன் மூலமாக நீங்கள் அந்த தமிழை அங்கிருக்கு கதைக்கிற ஒரு சூழலை உருவாக்கலாம். அதுக்கு அடுத்த ஒரு கட்டமாக அந்த இப்ப இங்க எல்லாம் இந்த அறிவகம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தமிழ் அறிவூட்டல் வகுப்புகள் சில இருக்கின்றன, பாடசாலைகள்ல கூட இருக்கின்றன. அது வந்து இப்ப கிரேட் 11 வரையும் 12 வரையும் நீங்க படிக்கலாம். அப்ப அந்த இடத்துல அதில் கொண்டு சேர்ந்து இன்னும் ஒரு படி மேல எழுத வாசிக்க என்று சொல்லி சில விடயங்களை ஒரு உற்சாகப்படுத்தி நீங்க கொண்டு செல்லலாம். அதன் மூலமாக அவர்களுக்குரிய அந்த தமிழ் மொழி ஆற்றல நீங்கள் அவருக்கு அழைத்துக் கொள்ளலாம். ஏன்னு சொன்னா நான் சொல்றேன்னு சொன்னா சில சில கனடாவிலே சில மாநிலங்கள்ல அப்படியான ஆசிரியர்களும் இல்லை, அதற்குரிய வசதிகளும் இல்லை. ஆனால் அதில் ஒரு 150 கிலோமீட்டர் 175 கிலோமீட்டர் தூரம் டிரைவ் பண்ணி சென்று அங்குள்ள தமிழர் ஆசிரியரிடம் அவருக்கு தமிழை கற்பிடித்து தமிழை வளர்த்தவர்களும் இருக்கின்றார்கள். இப்போ டொரண்டோ வேற விஷயம், ஆனால் வேறு மாநிலங்கள் அப்படி இல்லை. அப்போ இதே போல ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கிறவர்களும் பலர் வந்து அந்த வேறு மொழிகள் அதாவது இப்போ ஃப்ரெஞ்சோ இல்லை ஜெர்மனோ போன்றவற்றை கற்பவர் கூட தமிழை நன்றாக வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக இந்த ஆங்கிலம் பேசுகிற நாடுகளில் வாழ்வர்களுக்கு தான் பிள்ளைகள் தமிழ் கலைப்பது மிக குறைவு. அது ஒரு மிக ஒரு காரணம் நாங்கள் ஆராய்ச்சிக்குரிய ஒரு விடயம் சொன்னால் ஆங்கிலம் வந்து எங்களை மேலே ஆண்டதோ இன்னும் தெரியவில்லை. இந்த ஆங்கிலத்தில் ஒரு மோகம் இருக்கின்றது.
0: கண்டிப்பாக குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் கரண். இதில் வந்து பிள்ளைகளுக்கு தமிழ் கற்கப்படவில்லை ஊட்டப்படவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு தலைமுறை இடைவெளி என்பது மிகப்பெரிய இடைவெளி வந்துவிடும் இல்லையா? அது அம்மா அப்பாக்கோ அதே நேரம் தாத்தா பாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸுக்கோ அந்த மாதிரி ஒரு பெரிய தலைமுறை இடைவெளி வாரதுக்கு இந்த மொழி தெரியாமை தாய்மொழி கற்க இல்லாததால் அப்படி வந்து வருவது என்பது ஒரு பெரும் துயரம். அந்த பாசத்தை அவர்கள் பரிமாறிக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அதெல்லாம் இல்லைன்னா என்ன வாழ்க்கை, யோசிச்சு பாருங்க.
7: நிச்சயமா அது வந்து உண்மையில அது ஒரு பல இடங்கள்ல பல வீடுகள்ல சுகமான விடயம் கூட. இன்று அந்த பிள்ளைகள் கூட பெற்றோரை சில கேள்வி கேட்டுக்கின்றார்கள், அதாவது நீங்களே எனக்கு தமிழை கற்பிக்கவில்லை, என்னுடைய வளர்ந்த சக மாணவர்கள் எல்லாம் தமிழ் பேசுகின்றார்களே என்று சொல்லி சிலரை கேட்டு கூட இருக்கின்றார். அப்போ அது வந்து அந்த பெற்றோருடைய ஒரு மனப்போக்கும் ஒரு காரணம். சொன்னால் இன்று கூட இந்த இப்போ நீங்கள் பார்த்தா இந்த எங்களுடைய கனடிய அந்த சென்சஸில் கூட நீங்கள் வீட்டில் பேசுகிற மொழி என்றாக்க ஆங்கிலம் என்று போடுறவர்கள் பலர் இருக்கின்றார்கள்.
0: இருப்பு எவ்வளவு என்று தெரியும். இங்கே
7: அதன் கணக்கெடுத்து போட்டு அவன்கள் சொல்றாங்க இங்கே 187,000 தமிழராக இருக்கிறார்.
0: ஆனால்
7: நீங்கள் 500,000 பேருக்கு மேலே இருக்கிறீர்கள் ஆனால் அவர்கள் அதுல குறிப்பிடும் பொழுது நாங்கள் ஆங்கிலத்தில் அவர்களோடு உரையாடுகிறோம் என்று போடுகின்றார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தரமான விடயங்கள் நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய விடயம். அது என்ன அப்படி வந்து விட்டது. ஆனால் நான் ஒரு அனுபவப்பட்டிருக்கேன் சொன்னா ஒரு முறை ஒரு பரீட்சை இதுக்காக நாங்கள் பிரெஞ்சு அந்த கிபெக் மாநிலத்துக்கு சென்ற பொழுது அங்கே இந்த தமிழ் எழுதுவர்கள் பரீட்சை ஆங்கிலத்தில் எழுதுவர்கள்னு சொல்லி ரெண்டு பகுதி இருக்கின்றது. அப்ப அங்க கொண்டும் பொழுது செல்லும் பொழுது ஒரு தமிழ்ல அந்த கொப்பி ஒன்னர் வந்து ஒரு நாங்கள் ஒரு கொஞ்சத்தை தான் கொண்டு போனோம். அங்கே போனால் போல அங்கே பார்த்தா நிறைய பேர் தமிழ் எழுதுறதுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ உடனடியாக அவர் அழைப்பி அவ்வளோ ஃபோட்டோ காப்பி எடுத்து வந்து செய்தது ஒரு ஒரு மிக ஆர்வமாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னால் அந்த கிபெக்கில் ஃப்ரெஞ்சில் இருக்கிறவர்களுக்கு வந்து தமிழில் ஆர்வம் கூட, இந்த ஆங்கிலம் மொழி பேசுகிற டொரண்டோவில் இருப்பவர்களுக்கு மிக குறைவு. இப்போ அவர்கள் வந்து அங்கே கூட தமிழை வளர்க்கிறார்கள். அதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆமாம். ஆனால் பொதுவாக இப்போ ஆங்கிலம் பிரெஞ்சு ஸ்பானிஷ் இந்த மூன்று மொழிகளும் உலகில் பலரால் பேசப்படுற ஒரு மொழி. இப்போ அதுகளை நாங்கள் கற்றுக்கொள்வது வந்து ஒரு அது ஒரு வேறு விடயம். ஆனால் வந்து அதற்காக எங்களை தாய்மொழியை விட்டு கொடுப்பது சரியான விடயம் இல்லை. இப்போ இந்த மூன்று மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் சொன்னால் உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டில் போனாலும் ஒரு நல்ல ஒரு உதவி இருக்கும், பாச தெரிஞ்சால் மிகவும் நன்றாக இருக்கும் இல்ல. அப்போ அப்போ அதற்காக நீங்கள் அந்த மொழிகளை கற்றுக்கொள்ளலாம், எத்தனை மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அவங்களோட தாய்மொழியை விட்டுட்டு அதுகளை கற்கிற என்பது ஏற்றுக்கொள்ள முடிய விடயம் இல்லை என்று கூறிய விட வேண்டும். நன்றி,
0: மிக்க நன்றி. பல விடயங்களையும் சுட்டி காட்டியிருக்கிறீங்க. நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து விரைவாக பேசலாம். ஆம் நேயர்களே, 12 மணி வரைக்கும் இந்த அற்புதமான தலைப்பில், அதுவும் எங்களுடைய மொழி எங்களுடைய பண்பாடு குறித்து பேசுறதுக்கு உங்களை அன்போடு தமிழின் பண்போடு அழைக்கின்றோம்.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
9: Everything okay, no problem.
10: திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
11: ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
12: அப்படின்ற

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: வாழ்வியல் வசந்தம் என்ற உரையரங்கோடு இணைந்திருக்கிறீங்க. சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க மிக்க நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயர் இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம், நான் விஜய் கேட்கிறேன்.
2: இனிய வணக்கம் விஜய், உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
3: என்ன பொறுத்தளவுல வந்து நிச்சயமாக இந்த மொழி என்னத்துக்கு எங்களுக்கு தேவை என்று சொல்லிச்சுன்னா, முதல்ல அவர் நேரில் சொன்ன மாதிரி தாய்மொழி, எங்களுடைய தாய்மொழியை வந்து நாங்க கடைசி வந்து மறக்க இயலாது. அதே நேரத்தில் நாங்க அந்த தாய்மொழியை மறந்து வாழ்கின்ற ஒரு இனக்குழுமங்களே இல்லாட ஒரு நபரையோ நாங்க ஆராய்ஞ்சு கூட பார்க்கலாம். அதாவது எங்களுக்கு எங்கட வயசு வைத்தார்கள், 50,000 வயசுல இருப்பார்கள், கவலைப்படுவார்கள். மற்றது பெரும்பாலும் அவர்கள் வந்து சில அந்த பொருளாதார ரீதியிலும் வந்து முன்னேறி இருக்க மாட்டார்கள். ஏனோதானோன்ற ஒரு ஒரு தாங்கள் தங்களை மொழியை மறந்துட்டோமே என்று சொல்ற ஒரு கவலையை வந்து நாங்க அவன் முகத்துல பாக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். நாங்க அதை வச்சே நாங்க அந்த எங்கட மொழி நாங்கள் எங்கட அடுத்த பிள்ளைகளுக்கு வழக்கம் பண்றத பாக்கலாம். அதாவது உதாரணத்தை பாருங்க, இப்ப நீங்க இங்க இருக்கிற இந்த 400 வருஷமா இருக்கிற இந்த பூர்வீக குடி மக்கள் கூட தங்கள மொழியை 400 வருஷமா காப்பறோம்ன்றதுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், பின்பற்றுகின்றார்கள். இப்ப நாங்க வந்திருக்கிறோம் 30-40 வருஷம். நாங்க ஒரு தலைமுறையை, முதலாவது தலைமுறையை வந்து அதை மறந்து மறக்கமன்னு சொல்லிச்சுன்னா எந்த வகையில நாங்க அதில் ஏற்றுக்கொள்றது? மற்றது இப்ப எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள் தாய்மொழியில கதைக்கும் என்று சொல்லிச்சுன்னா மிக ஒரு அதை நாங்க மிக பெருமையான பெருமையாக நாங்க அதை சொல்லிக் கொள்ளலாம். அந்த பிள்ளைகள் கூட அதை ஒரு பெருமையா பார்க்கலாம். அதுல மாத்திக்கிறதுக்கு இடமில்ல. மற்றது எங்கட நில உரிமையை மீட்கிறதுக்கு வந்து எங்கட தாய்மொழி வந்து கட்டாயம் அவர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். அதற்கு கூடத்தான் நாங்க எங்களுடைய தன்னிறைவான நிலப்புகளை நாங்க மீட்க முடியும்.
2: கண்டிப்பா அந்த மொழி பற்றும் தேச பற்றும் அவர்களுக்கு அப்பதான் வரும். அது அந்த தாயகம் நோக்கிய பார்வை வரும் அவர்களுக்கு.
3: நிச்சயமா இப்ப நீங்க நாங்க முதல்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்கட தமிழராட்சி மாநாடு வந்து யாழ்ப்பாணத்துல நடக்கல, அங்க ஆக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அது நில உரிமை சார்ந்த போராட்டம் இல்ல. அந்த மாநாட்டை ஏன் அங்க குழப்பணும்னு சொல்லி சொன்னா, அந்த மொழி வளம்ன்றது வந்து எதிரிகளுக்கு கூட ஒரு சவாலாக இருக்கிறது எங்கட தமிழ் மொழி. இப்ப நீங்க எங்கட நூல் நிலையத்தை நீங்க எரிச்சதை கூட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது ஒரு சவால் என்றபடியா தான் அவர்கள் அதை அழைக்க பார்த்தார்கள். மற்றது நீங்க இன்னொரு விஷயம் மட்டும் பாருங்க, தமிழ் மொழியின் அந்த அந்த ஊக்கத்தை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த முஸ்லீம் சகோதரர்கள் கூட இந்த கொழும்பு பக்கம் இருக்கிறார்கள், வீட்டுல வந்து கூட எல்லாருமே வந்து தமிழ் மொழியெல்லாம் உரையாடி கொள்வார்கள். அவர்கள் சிங்கள ஏரியாலாம் முழுக்க முழுக்க வாழ்ந்தாலும் ஆனா வீட்டுல அவர்கள் உரையாடுற மொழி வந்து தமிழா தான் இருக்கிறது. அப்ப எங்கட தமிழும் மிகவும் ஒரு ஆரோக்கியமான மொழி. என்னது நீங்க மலேசியா சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பேசு மொழியா வந்து இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 200-250 வருஷத்துக்கு மேலேயும் வந்து தமிழ் மொழி இடம் பிடிச்சுதான் இருக்குது. இப்ப இங்க வந்து நாங்க சில சில விஷயங்கள் அந்த முதல் வந்தவர்கள் வந்து இப்ப நாங்க 2000 இல்ல 95 அதுக்கு முன்னுக்கு வந்தவர்களுக்கு வந்து அந்த மொழி நீங்க நாங்க சொல்ற மாதிரி இப்ப அறிவகமோ இல்லாட்ட அந்த பாடசாலை கூடவோ அந்த கல்விகள் ஊட்டப்படாதால சில இளைஞர்கள் வந்து தவற விட்டுட்டு மேலே கவலைப்படுகிறார்கள். ஆனா நாங்க வந்து நாங்க வீட்டிலேயே இருக்கலாம், வெளியிலே இருக்கிறவர்களோட கூட நாங்க மொழியில ஒரு தமிழ்ல உரையாடுற மாட்டா, நிச்சயமா அவர்கள் மறக்க இல்லை, அவர்கள் எங்களோட உரையாடி கொண்டு இருக்கிறார்கள். நாங்க 100 விதம் நான் எல்லாருமே தமிழ்ல உரையாடுவேன், எல்லாருமே என்னோட தமிழ்ல கதைக்கிறார்கள். அதுல மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனா சில வேளை சில பேரோட கதைக்க பயப்படுவார்கள் என்ற பயந்த குணங்களும் இருக்கிறது. இப்ப கர்ணனே சொன்ன மாதிரி நான் கூட பார்த்தேன், இப்ப போன கிழமை கூட நான் ஒரு ஆளை பார்த்தேன், அப்ப எங்களுக்கு தமிழ் சொல்லித்தரவில்லை, தமிழ் படிக்க எங்களுக்கு ஊக்கப்படுத்தவில்லை என்ற மாதிரி அதற்கு ஒரு குற்றம் சுமத்துமா தன்னுடைய தேப்பன்ல அந்த பிரச்சனை இருக்கிறது.
2: ஆமா, இப்பொழுது பாடசாலைக்கு கூட வருகின்ற இளம் பெற்றோர்கள் மிக கவலையோடு வருவார்கள். ஏனென்றால் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு வருவார்கள், ஆனால் தங்களுடைய பெற்றோர் தங்களுக்கு மொழியை கற்பிக்கவில்லை, அதனால தங்களுக்கு மொழி தெரியல. ஆனால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்க கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அவர்கள் வருவதை கூட பார்க்கலாம்.
3: நான் நிறைய அவதானிக்கிறேன் நீங்க சொல்ற விஷயத்தை. அது மாதிரி பாருங்க, எங்களுக்காக உயிர் நீத்த அந்த இளைஞர்கள் எல்லாம் பெண்களோட சேர்ந்து எங்களோட விளையாடி எங்களோட உறவாடி எங்களோட கூட பிறந்த உறவுகள் எல்லாம் உயிர் நீக்கல, அந்த மொழியையும் அவர்கள் சர எந்த அளவுக்கு தாங்க நில உரிமை கேட்கிறார்களோ அந்த அளவுக்கு மொழி உரிமைகளையும் எல்லாம் ஆங்கில கலப்புகள் எல்லாத்தையும் நீக்கி பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேரூட்டி அப்படி நிறைய மாற்றங்களை வந்து செய்தாங்க. அவர்கள் கூட முதல்ல வந்து ஆங்கில பேர்களை தான் தங்களை உறுப்பினர்களுக்கு போட்டிருந்தாலும் வைத்திருந்தாலும் பிறகு தூய தமிழ் சொற்களை வந்து போராளிகளுக்கு எல்லாம் ஊட்டினார்கள். சொல்லிச்சுன்னா அவர்களே அந்த தீர்க்க தரிசனமாக வந்து அதை உணர்ந்து அதுல பெரிய பெரிய மாற்றங்களை அந்த மொழி வளத்துக்கு கொண்டு வந்தார்கள். இப்ப அதெல்லாம் வந்து எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி நாங்க சொல்லி பழக்கி கொண்டு வந்தோம்னு சொல்லிச்சுன்னா நிச்சயமாக வந்து அவர்கள் கூட பற்று அதுல கட்டாயம் பெறும். அந்த அந்த வளர்ச்சி என்றதும் கூட இப்ப எங்க தமிழ் மொழி வந்து வளருதான்னு கேட்டா நிச்சயமாக கனடால வந்து நாங்க ஒரு ஒப்பிட்டு பாக்கைகள நிறைய வளர்ந்தோண்டுதான் வருகிறது. மிக்க நன்றி,
2: மிக அருமை, மிக நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். ஆமாம், பெற்றோர்கள் அக்கறை எடுக்கல, என்ன பிள்ளைகள் எப்படி படிக்கிறதா, அரசே எங்களுக்கு இந்த கனேடிய தேசத்துல அரசே எங்களுக்கு எவ்வளவு அங்கீகாரத்தை தந்திருக்கிறது, ஏற்கனவே நான் பேசின அந்த மரபு மாதம் மாதிரி. இப்பொழுது அந்த மரபு மாதத்துல கனேடிய நாடாளுமன்றம், ஒன்டாரியோ சட்டமன்றம், மாநகர சபைகள் எல்லாத்திலையுமே பாக்குறீங்க, தமிழ் கொடி ஏற்றி வைக்கப்பட்ட கலை நிகழ்ச்சிகள், தமிழர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் எவ்வளவு சிறப்பாக அற்புதமாக கோலாகலமாக நடைபெறுகின்றன இல்லையா. அதே மாதிரி இலக்கிய பங்களிப்புகள் எல்லாமே அரசால் கொண்டாடப்படுகின்றது எங்களுடைய விடயங்கள் சார்ந்து. ஆகவே இப்படி எங்களுடைய மொழி பண்பாட்டு விடயங்களுக்கு அரசு கூட இங்கே அங்கீகாரம் கொடுக்கின்ற பொழுது நாம எதுக்காக அக்கறை எடுக்காமல் விட வேணும். அதனையும் தாண்டி இங்கே எங்களுடைய தமிழ் ஊடகங்கள் வேறு எங்கு நான் செல்லவில்லை, நிச்சயமாக சிஎம்ஆரையே கூட எடுத்து பாருங்க. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதே நேரம் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுக்காக. சிஎம்ஆர் தமிழ் ஐடி, அதே மாதிரி டிவிஐ தொலைக்காட்சி, இதெல்லாம் அற்புதமான தமிழிலே உங்களோடு நாங்கள் எல்லாருமே உரையாடி கொண்டிருக்கின்றோம். சிறியவர்களை எல்லாம் நீங்க பங்கு பெற்ற வைக்கலாம், சிறியவர்களும் பங்கு பெற்றுகின்றார்கள். இப்படியாக தமிழ் வளர்க்கிறதில இந்த ஊடகங்கள் எல்லாம் மிக அரும்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றன இந்த கனேடிய தேசத்திலே. சிஎம்ஆர் மட்டுமல்ல, எத்தனையோ ஊடகங்கள் இருக்கின்றன. நான் சிஎம்ஆர் இன்னும் சிறப்பாக இயங்குகின்றது என்பதை நீங்க கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆகவே இப்படியாக பல விடயங்கள் சார்பாக தமிழ் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரோடு பேசலாம். நேரம் போதாது, நானும் அவசரமா நீங்களும் அவசரமா பேச வேண்டி இருக்குது, பொறுமையோடு காத்துருங்க.
0: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை, டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000-க்கும் மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை தெரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபிஞ்ச், ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில், 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம். ஆயிஷா சில்க் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 call Naveen Allstate Insurance.
4: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? Maple Grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? Maple Grocery
0: 9699 James Street, Maple
4: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. MapleGroceries.ca 905-417-6069.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
2: தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
3: சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்த தலைப்பு வந்து சொன்ன விதமும் நல்லா இருந்தது, அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதே போல நான் முதல்ல வந்து சொல்ல நினைச்ச கருத்து வந்து மரியாதைக்குரிய இந்த சிஎம்ஆர் அனைத்து வானொலி தொகுப்பாளருக்கு தான் நான் முதல் நன்றி சொல்றேன். அவர்கள்லாம் இங்க கூடுதலாக தூய தமிழ்ல கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனால் நான் ஈழத்துல என்னுடைய சொந்தக்காரோட கலைக்கொள்ள ஒரு நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு நிகழ்ச்சியில நான் சொன்ன ஞாபகம் இருக்கு. அவர் சொன்னால் தாங்கள் எத்தனையோ வானொலிகள் கேட்டிருக்கிறோம், ஆனால் இந்த கனடாவில் இருக்கிற வானொலியில மட்டும்தான் தமிழ்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீர்களும் இரண்டு சொல்லி. அதுக்கு இந்த பெருமை இந்த வானொலிக்கு தான் சேரும்.
2: அழகு தமிழ் எல்லாம் அறிவிப்பாளர்கள் கண்டிப்பா
3: தொகுப்பாளர் அவர்கள் அனைவருக்கும் சொல்றேன். அதே போல இப்ப ஈழத்துல வந்து இப்ப தாயையும் தாய் மண்ணையும் மதிக்கணும், அதே போல எங்களை வாழ வைச்ச மொழியையும் நாங்கள் மதிக்கணும். ரெண்டு மொழியும் கலந்து கதைக்க கூடாது, அது இங்குதான் நடக்குது. ஆனா இப்ப நான் ஒரு வைத்தியாட்ட போய் கூட நான் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு சொல்ல கஷ்டப்படுக எனக்கு சொன்னது வந்து உங்களோட மொழியை எங்களால கற்க முடியாதுன்னு இவ்வளவு கதைக்குதே பெரிய வெற்றி என்று சொன்னவர் வந்த புதுசுல. அதே போல இங்க வந்து பல மொழிகள் பேசுற நாட்டுல இங்க குழந்தைகள் இவ்வளவுத்துக்கு தமிழ் கதைக்கிறதே உண்மையில பெரிய ஒரு பாராட்டு பாராட்டு. மற்றது இப்ப இலங்கையில கூட இவ்வளவுக்கு இவ்வளவு விஷயங்கள் நன்றி இல்லை. இங்கே இவ்வளவு குழந்தைகள் இவ்வளவு சிறப்பான இந்த திருக்குறள்ல இருந்து இந்த பாடல்ல இருந்து இவ்வளவு விஷயங்கள் கண்டு கொண்டு போகுதல். மற்றது இந்த பெற்றோருக்கும் உண்மையான நல்ல பாராட்டு கொடுப்போம் என்று அவர்களும் இந்த இதுக்களையும் அந்த மொழியை மேல கொண்ட தீராத காதல் என்றுதான் சொல்லலாம். அவை
2: மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். ஆமாம், தமிழ் மொழி எப்படியும் நெளிந்து வளைந்து எங்கேயுமே வளரக்கூடியது, அதை யாருமே சாகடிக்க முடியாது. நிச்சயமாக எந்த தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் இப்பொழுது பாருங்க, கணினியா இருக்கட்டும், கைபேசி செயலிகளாக இருக்கட்டும், விக்கிபீடியா இவற்றையெல்லாம் தாண்டி இன்றைய அதிநவீன செயற்கை நுண்ணறிவு AI இந்த தொழில்நுட்ப அமைப்புகளுக்குள்ளும் தமிழ் வெற்றிகரமாக தட்டம் பதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா. தொழில்நுட்ப அந்த வளர்ச்சிகளுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை, அந்த நெகிழ்வு தன்மை என்பது எங்களுடைய தாய்மொழிக்கு இருக்கிறது கண்டிப்பா. அதனால இன்று உலகளாவிய ரீதியிலே நீண்ட ஆயுளோடு தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் வாழும் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுக்கு வரையறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்றது. நான் இந்த வரையறை நான் சொல்லல, அகத்தியத்தையோ தொல்காப்பியத்தையோ அல்லது அதுக்கு கடல் கொள்ளால் அழிந்த இலக்கியங்களுக்கு முற்பட்ட காலத்தையோ அதற்கு வரையறை சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு காலவரையறையற்ற அளவுக்கு நீண்ட ஒரு ஆயுள் கொண்டது தான் எங்களுடைய தாய்மொழி. அப்படியாக இந்த தொழில்நுட்பங்கள் ஊடாகவும் தமிழ் மொழி என்னும் சமூக வலைத்தளங்கள் இவற்றின் ஊடாக அடுத்த தலைமுறை அதை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லை. அவர்கள் எந்தெந்த ஊடகங்கள் எந்தெந்த தளங்களிலே உலாவுகின்றார்கள் இந்த இளையவர்கள் என்பதை பார்த்து அவற்றின் ஊடாக தமிழை அவர்களுக்கு ஊட்டிக் கொள்ள வேண்டும். உணவை ஊட்டுவது மாதிரி அப்படி அப்படி எல்லாம் இன்று அமைப்புகள் எல்லாம் செய்துட்டு இருக்கின்றன, தனிநபர்கள் செய்துட்டு இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு விடயம். இப்பொழுது அடுத்த நேர் எங்களோடு இணைகின்றார். வணக்கம். இனிய வணக்கம் ரமேஷ், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்க.
8: ஓ, இது தமிழ் மொழி வந்து ஒரு பழமையான மொழி, இது நாங்கள் அழிய விடக்கூடாது காரணம் கொண்டும் சரியோ, அது எப்பவுமே பிள்ளைகள் படிச்சு கொண்டே இருக்கணும். இந்த பயமும் படிப்பிக்கிற தமிழ் நீங்களும் ஒருக்கா கூப்பிடுறீங்க, கூட ஸ்டேஜில் வச்சு இந்த பயப்பை கூப்பிடுறீங்க. அப்பதான் நான் ஜோதி காட்டுக்கொண்டு வீடியோல பாத்துறானுங்க.
2: உங்களுடைய மனைவியை நான் ஸ்டேஜில் வச்சு கூப்பிட்டேன்னா
8: நீங்க கூப்பிட்டு நீங்கள இந்த மனைவி இந்த பேர் எந்த பேரும் கேட்டு
2: கூப்பிட்டேன்.
8: ஜோதி மண்டலத்துல கலைக்கிற ஆளாருன்னு தெரியாது. அப்ப சரி இருக்க பாப்போம் காட்டுங்க ஜோதி மண்டலம் பாத்தேன். சரி இப்ப என்னன்னு சொன்னா தமிழை நாங்க அழிய விடக்கூடாது உண்டு. ரெண்டாவது வந்து நாங்கள் எங்கட பிள்ளைக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம் என்னென்று நாங்கள் இங்க வந்தோம் இதால வந்தோம் எங்களுக்கு என்னென்ன அழிவு நடந்தது எப்படி பாதிப்பு நடந்தது எப்படி தமிழ் இனத்தையெல்லாம் அழிச்சார்கள் அதை ஒவ்வொரு பேரன்ஸும் தங்கட பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தோம். நாங்கள் எப்படி திருத்தப்பட்டோம் ஏன் இந்த நாட்டுக்கு வந்தோம் அது இப்ப தமிழ் அதை இது அதை அழி அதை அங்க அதை அழிகிறால தமிழ் மொழியும் தான் அழியுது எங்கட மக்கள் அழிகிறதால திருத்தப்பட்ட இதுகளை வந்து சின்ன பிள்ளைகள் இருந்தவங்க சொல்லி கொடுக்கணும் இப்படி நாங்கள் ஏன் வந்து நாட்டுக்கு வந்து இப்படி ஆதிசத்துல வந்து இப்படி வந்து இருக்கோம்டா இப்படியா விளங்கப்படுத்தணும். எங்கட பிள்ளைகளும் தமிழ் ராஜ்யம் எல்லாம் முடிச்சுட்டோம் ஆனா படிக்கணும் தமிழ்நாள் காய்க்கிறோம் கலைதண்டினம் ஆனா இந்த தமிழ் மொழியை மட்டும் நீங்க வளர்க்கற காய்க்கிறீங்க ஆனா இந்த பிரச்சனையால எப்படி நாங்கள் சுரத்தப்பட்டது எப்படியான பாதிப்புங்கிற தமிழ் மக்களுக்கு வந்தது என்றதையும் ஒவ்வொரு அது என்ன நாங்க அந்த அடையாளத்தை அந்த நாங்க வந்த இதை நாங்க மறந்து போற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளுக்கும் அது தெரியணும் என்ன என்ன நடந்தாங்க தமிழ் மக்களுக்கு என்ன நடந்தது என்னென்ன பாதிப்பு நடந்தது விளங்கப்படுத்து. மற்றது தமிழ் மொழி அது நீங்க சொன்ன மாதிரி அது எப்ப நானும் தேடிக்கொண்டு இருக்கிறேன் ஆனா கண்டுபிடிக்க முடியாது இப்ப தொடங்க தமிழ் மொழி சரியோ
2: தொலையாது
8: இல்ல தொடங்கினது எப்ப எப்ப உருவா உலகத்தின பழமையான மொழி ஆனா
2: இலக்கியங்களையோ இந்த வரலாற்றை வைத்து நான் இப்ப சொல்லவில்லை. இருந்தாலும் நாங்க பேசுவோம் கண்டிப்பாக பல விடயங்களையும் ஆதாரங்களை சேகரித்துக் கொண்டு
8: தமிழ் தமிழ் வந்து பாருங்க ராஜராஜ சோழன் எல்லாம் ராஜேந்திர சோழன்
2: ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேயரோடு பேசலாம். 12 மணியிலிருந்து 1 மணி வரை உங்களுக்கு பிடித்த பாடலையும் நீங்க கேட்டு மகிழ முடியும்.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
9: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
10: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல காசு.
9: காசு வந்துச்சா?
10: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
11: What's happening? So sad.
12: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.
13: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: அதுதான் The Law Office of Melanie David.
13: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
13: 416-271-5992.
0: Markham & Progress 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
14: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. எலைட்கோ.
15: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
2: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12:01. 28 மே மாதத்துக்குள்ளே செல்கின்றோம். மன்னிக்க வேண்டும், பல நேர்கள் காத்திருக்கிறீங்க. நீங்கள் பாடல் கேட்கின்ற பொழுது ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம், தடை ஏதும் இல்லை. மிக்க மிக்க நன்றி இவ்வளவு நேரமும் இணைந்து கொண்டு அற்புதமான கருத்துக்களை எங்களுடைய மொழி சார்ந்து, பண்பாடு சார்ந்து, புலம்பெய தேசங்களிலும் குறிப்பாக கனேடிய தேசம் குறித்து, தாயகம் குறித்து எல்லாம் பல விடயங்களை பேசிக் கொண்டீர்கள். மிக்க மிக்க நன்றி. ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு ஒரு தலைப்பு என்பதையும் தாண்டி கண்டிப்பாக இது உணர்வோடும் உயிரோடும் குருதியோடும் ஒன்றித்த ஒரு விஷயத்தை நாங்கள் பேசியிருக்கின்றோம். நிச்சயமாக இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன, பல விடயங்கள், பெருமையான விடயங்கள், ஆதங்கங்கள் எல்லாமே இருக்கின்றன, உங்களுக்கும் இருக்கும் நிச்சயமாக. இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறு விதமாக இந்த தலைப்பை ஒன்றித்து நாங்கள் இன்னொரு தலைப்பை அமைத்துக் கொண்டு நாங்கள் வருங்காலங்களில் பேசிக் கொள்ளலாம். உண்மையில் குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் ஏன் தமிழை கற்பிக்க வேண்டும் புலம்பெயர் தேசங்களிலே என்று சொல்லிய பிரதானமான கேள்வியையும், அதே நேரம் கனேடிய தேசத்தில் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி, பண்பாட்டினுடைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் பேசியிருந்தோம். உண்மையில் ஒரு மொழியை கற்கின்ற பொழுதுதான், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, ஒருவருக்கு தன்னுடைய மொழியினுடைய அந்த இனத்தினுடைய பூர்வீகம், அதே நேரம் பண்பாடு, பண்பாடு சார்ந்த பல விடயங்களை இப்பொழுது தமிழை கற்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைக்கு தெரிகிறது என்னுடைய தமிழ் மொழி எவற்றையெல்லாம் கற்பிக்கின்றது எனக்கு என்று சொல்லி. நிச்சயமாக இப்பொழுது பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி கணியன் பூங்குன்றனார் அவர்கள் புறநானூற்றிலே சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த செய்யுளை படிக்கிற குழந்தையினுடைய மனசிலே என்ன தோன்றும் என்றால், எந்த ஊருக்கு எந்த தேசத்துக்கு எங்க போனாலும் என்னுடைய சகோதரர்கள் மாதிரி தான் எல்லாரையும் நான் பார்க்க வேண்டும் என்ற அந்த செய்யுளினுடைய ஒற்றை வரியே போதும் ஒரு சகோதரத்துவத்தை, ஒரு ஒற்றுமையை, நல்லிணக்கத்தை பிள்ளைகளுக்குள்ளே வளர்த்துக் கொள்வதற்கு. அது மாதிரி எத்தனையோ அற இலக்கியங்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு பக்கம் அதை சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் குடும்ப உறவுகளினுடைய இணைப்பு பாலமாக ஒரு மொழிதான் இருக்கு அவர் அவர்களுடைய தாய்மொழி. இப்பொழுது பிள்ளைக்கு ஆங்கிலமோ பிரெஞ்சோ தெரியுமாக இருந்தா பெற்றாருக்கோ கிராண்ட் பேரண்ட்ஸுக்கோ பேரன் பேத்திக்கோ தமிழ் ஆங்கிலம் தெரியவில்லை என்று சொன்னால் அந்த தலைமுறை இடைவெளி என்பது மிக பெரிதாக வந்து விழுகின்றது. அந்த பாசத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். அந்த உணர்வுகளை பகிர்தல் என்பது அங்கே தடைப்பட்டு போகின்றது. கண்டிப்பா அது மிக மிக வேதனையான ஒரு விடயம் இல்லையா? அப்படியாக பல விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. பாடல்களோடு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். ஒரு பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.

0: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். டி எல் மகாராஜன் பாடிய அழகான ஒரு பாடல் காசி ஆனந்தன் அவர்களுடைய வரிகளிலே கேட்டிருந்தோம். தொடர்ந்து இணைந்து சிறப்பிக்கலாம். இணைந்திருக்கின்ற நேயர்களுக்கு மிக்க நன்றி. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-593-0055. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம், எப்படி சும்மா இருக்கீர்களா? ஜெய ஜெய்.
0: நலமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலம், நன்றி. தமிழுக்கும் நிலவுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு.
0: நிச்சயமாக,
1: 1000 பாடல்கள் பாட்டாலும் அதில் நிலா பாடல்கள் மிகவும் அதிகம். அது அனைத்தும் அனைவரும் ரசிக்கும் உள்ள பாடல். இது ஒரு சிறப்பான நிலா பாடலை கேட்டு ரசிப்போமே. உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், அனைவருக்கும் பிடிக்கும். போலீஸ்காரன் மகள் படத்தில். ஆமாம்,
0: அழகான அந்த பாடல் வருகின்றது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: அரியது.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.
3: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
4: நேரம் இப்பொழுது 12:16. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
5: வணக்கம் ஜோதி, நான் கரண்.
4: இனிய வணக்கம் கரண், சொல்லுங்கள் என்ன பாடல்.
5: அதாவது இந்த ஒரு பாடலுக்கு முன்ன ஒரு வரியை குறிக்கொண்டு சொன்னால், இந்த கனடாவில் வந்து என்ன வாழும் பிரதேசத்துல தமிழ் வந்து மெல்லச்சாகவும் இல்லை, அபரிதமாக வளரவும் இல்லை, அதாவது மிதமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று குறிக்கொண்டு, அந்த இளைய தலைமுறை வந்து மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். பல அந்த இடையில ஒரு தலைமுறை விட்டு விட்டதை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நல்ல தமிழ் பெயர்களை வைக்கின்றார்கள். இனியா, ஓவியா என்று வைக்கின்றார்கள். குமரன், சொரூபன், கார்த்திகேயன் எல்லாம்
4: வைக்கின்றார்கள்.
5: மிகவும் நன்மையான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இளைய தலைமுறைக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கின்றது, இந்த விட விட்டதை பிடிக்கணும் என்று சொல்லி குறிக்கொண்டு இந்த பாடலை கேட்கின்றேன். புல்லாங்குழல் மொழி தமிழ் என்ற பாடல். நன்றி,
4: மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஊருமுறவும் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து அவர்களின் வரிகளிலே வருகின்றது இந்த பாடல். SPB அவர்களோடு வாணிஜி ராம் இணைந்து பாடியிருக்கின்றார்.

0: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் முருகேஷ் கதைக்கின்றேன். உங்களுக்கு அதிகாலை வணக்கம்.
0: உங்களுக்கும் இனிய வணக்கம்.
1: எனக்கு நான் விரும்பும் படம் பாடல் கூட்டி வர உறவு படத்திலிருந்து பூ மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தாண்டேன் என்றது, அந்த பாட்டை விரும்பி கேட்கின்றேன்.
0: உன் வீடு தேடி வந்தது அப்படியா?
1: அப்படிதான் வந்தது.
0: சரி சரி, அழகான அந்த பாடல் ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து வரப்போனது. பொறுமையோடு இருந்து கேட்டு மகிழுங்க. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
3: நிசான் ஹெட் டு ஹெட் இவெண்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில்

6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனோடு பேசும் சீலா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இப்பொழுது ஒரு சில விளம்பரங்களை வழங்கிக் கொண்டு அடுத்த நேரை சந்திப்போம்.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. ஏராளமான 616-216-216-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
3: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
4: காதல் சடுகுடுல இருந்து மேகத்தில் ஒன்றாய் நின்றோம் என்று என்ற பாடல்.
0: மேகத்தில் ஒன்றாய் நின்றோம், அப்படி நிக்கிறதுக்கு ஆசையா உங்களுக்கு?
4: இல்ல, ரெண்டு ஆசை இல்ல, சும்மா கேட்கறது. யாருக்கும் சாவ விருப்பம் இல்ல தானே, சும்மா.
0: நீங்க அப்படி வாரீங்க மேகத்துல. சரி சரி, மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
4: நன்றி
0: வணக்கம்.
4: நன்றி.
0: ஆமா, ஹரிகணனோட சுஜாதா இணைந்து பாடுகின்ற பாடல் இந்த பாடல்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .kilikoot.ca. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் mega sale.
2: Hi darling, காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656 Can Smile Dental,
6: the friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
7: நேரம் இப்பொழுது 12:42. தொடர்ந்து அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
8: வணக்கம்
7: மனவரசப்பட்டிருந்தார்.
8: அதுல எனக்கு அறிய கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கு தான்
7: அறியாது.
8: கோயில் புறா படத்துல இருந்து தமிழே அமுதே அந்த பாடல்,
7: இளையராஜா. உங்களுக்கு
8: ஆமாம், இளையராஜா விமர்சையாக பாடம் சொல்லி கொடுப்ப.
7: நிச்சயமா, நிச்சயமா. கேளுங்கள், சந்திப்போம். வணக்கம்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: Everything okay? No problem and it's numb.
2: Bar Glam closing that Adikira
3: Nadi. The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adikavati Selthi Kundarakandirkala. Ungal mortgage gade, Wangi Kumatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
1: 0155 last minute left closing
2: செல்லம் இல்லடா செல்வம்
1: சரி சரி
4: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல
5: ஆன்டி ஓட்டோக்கு போனான் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான் வேலையும் கிடைச்சிட்டு
6: GTA-வில் 25 வருட சேவை ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300
7: Listen to us around the universe. www.cmr.fm
8: நேரம் இப்பொழுது 12:49 அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
9: வணக்கம் மோதி, நான் பவன் பேக்கிறேன்.
8: இனிய வணக்கம் பவன், நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நன்றி, எங்களை
8: மிக்க நன்றி, மிக்க நன்றி. என்ன பாடல்?
9: எனக்கு வந்து இடுப்பாய் தமிழா நெருப்பாய் அந்த பாடல் கேட்போம்.
8: வரப்போன்றது பாடல், மீண்டும் சந்திப்போம்.
9: நன்றி தமிழா, நீ
8: நன்றி. வணக்கம். காசி ஆனந்தனின் வரிகளிலே டி மாணி சேமித்து பாடிய பாடல் வருகின்றது.

நேரம் இவ்வளவு 12:54. இவ்வளவு நேரமும் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களோடு எஸ்டே சந்திரநாதன் அவர்கள் இணைந்து சிறப்பிக்க இருக்கின்றார். மீண்டும் நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். மீண்டும் சந்திப்போம்.

0: நேரம் ஒரு மணி.
1: CMR
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். அனுராபுரத்தில் பௌத்த பிக்கு ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமிக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு அமைப்பினால் மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் கண்டன போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தற்போதைய அரசாங்கத்தை விரட்டி அடிப்பதற்கு மக்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை எனவும் அதற்காக திருடர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களே கனவு காண்கின்றார்கள் எனவும் ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். தமிழக வெட்டிக்கழக அரசுக்கு ஓராண்டு காலம் கொடுக்க வேண்டும் எனவும் இப்போவே எல்லோரும் குற்றம் சாட்டக்கூடாது என ஓய்வு பெற்ற இந்திய காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் கூறியுள்ளார். ரோயல் கனடியன் விமானப்படைக்காக கண்காணிப்பு விமானங்களின் தொகுப்பை கொள்வனவு செய்வதற்கு ஷாப் நிறுவனத்துடன் மத்திய அரசு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்தார். வடகிருஷ்ணகிரி பகுதியில் எச்சரிக்கை ஒலி இயக்கப்பட்டதைத் தொடர்ந்து பல வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட ஆளில்லாத விமானங்கள் அந்த பகுதியில் வந்து மோதியதாக ஸ்ரீலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நன்றி ஜோதி ஜெயக்குமார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 16 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மடிக்கு 19 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாகை செல்சியஸாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடு இணைந்தொரு நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. இரவு பொழுது 11 பாகை செல்சியஸாக இருக்கும். வானம் தெளிவாக காணப்படும். வெள்ளிக்கிழமை சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிடையே அங்கே முகில் கூட்டம் காணப்படலாம். சில இடங்களில் லேசான மலை தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. இரவு பொழுது 12 பாகை செல்சியஸாக குறைவடைந்து சனிக்கிழமை 20 பாகை செல்சியஸ் சூரியோடியோடு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 22 பாகை செல்சியஸ் சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். திங்கட்கிழமை 21 பாகை செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 22 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதார நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேரில் ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து திரைப்புத நிகழ்ச்சியினை கேட்கலாம். 2 மணிக்கு நேர்கள் படம் ஒன்று பாடல்கள் பல நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கின்றார் நேயர் வெண்பா. மூன்று மணிக்கு நேர்கள் நெஞ்சில் நிரம்பிய நிகழ்ச்சியை கேட்கலாம். நெஞ்சில் நிரம்பிய நிகழ்ச்சிக்காக உங்களுக்காக 5 திரைப்படங்கள் தரப்போகின்றோம். அந்த 5 திரைப்படங்களிலிருந்து 5 நேர்கள் பாடல்களை தேர்வு செய்யலாம். நீலமலை திருடன், தேவதாஸ், எங்க விட்டு மகாலட்சுமி, கவலை இல்லாத மனிதன், மாயாபஜார். நீலமலை திருடன், தேவதாஸ், எங்க விட்டு மகாலட்சுமி, கவலை இல்லாத மனிதன், மாயாபஜார். இந்த 5 திரைப்படங்களிலிருந்து நீங்கள் பாடல்களை தெரிவு செய்யலாம். 3 மணிக்கு நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சிக்காக, 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இரியோசை நிகழ்ச்சி, நீங்கள் விடியல் நிகழ்ச்சி நீங்கள் கேட்கலாம். 6 மணி வரை வைகரை வசந்த ஒலிபரப்பாகும். 6 மணியிலிருந்து 9 மணி வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். மங்கை மலர் விழி அம்பு பாய்ந்தது எனக்கல்ல திரைப்படம். ஹரிச்சரன் பத்மலதா பாடுகின்ற பாடல். பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். உங்களுக்கான திரைப்புதிர் 5 எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. பல ஒன்று சேருமிடம். பல ஒன்று சேருமிடத்தை இப்படி சொல்வார். ஒரு சொல் 5 எழுத்து, பல ஒன்று சேரும். பல ஒன்று சேருமிடத்தையும் சொல்லலாம். 4169 3005 5. சரி, உங்களுக்கான தரவை தந்திருக்கிறோம். இனி நீங்கள் இந்த தரவை வைத்து கண்டுபிடிக்க முடியாவிட்டால் திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள், திரைப்படம் வெளியான ஆண்டு, செய்யப்பாளர், இயக்குனர், இந்த 4 ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு நீங்கள் விடையை கூறலாம். இந்த 4 விடைகளும் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் விடை சொல்லும் பொழுது, திரைப்படத்தை சொல்லும் பொழுது ஒரு விடையை சொல்லிவிட்டு நீங்கள் திரைப்படத்தை சொல்லலாம். ஏனையினர்களுக்கு அது வசதியாக இருக்கும். இந்த 4 தவிர்ந்து, அதாவது இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர், திரைப்படம் வெளியான ஆண்டு, செய்யப்பாளர், இயக்குனர், இந்த 4 தவிர்ந்து வேறு இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட மாட்டான். போட்டி நிபந்தனை அதுதான். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4169 3005 5. 5 எழுத்து திரைப்படம் அனைத்துமே ஒன்றாகும் இடத்தை இப்படி சொல்லலாம். அனைத்தும் ஒன்றாகும் இடத்தை இப்படி சொல்லலாம். ஒரு சொல் திரைப்படம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 தேதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
6: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
7: நேரம் 1:14 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 எழுத்து திரைப்படம் ஒரு சொல்லாக வருகிறது என்று சொல்லியிருந்தோம். எவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம் ஜோகா.
7: ஜோகா சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
8: யார் நடித்த திரைப்படம்?
7: இதிலே ரகுமான் நடித்திருக்கின்றார்.
8: ரகுமானா கதாநாயகன்? கதாநாயகி
7: விந்தியா.
8: விந்தியாவா? ரகுமானம் படி பார்த்து படமே. ரகுமான விந்தியா நல்ல பாட்டு, நான் சந்திப்பு நினைச்சிட்டு இருந்தேன். நான் அதைத்தான் கேட்டு, நான் யார் நடித்ததுன்ட்டு. ரகுமான சங்கமம். சங்கமம்,
7: சங்கமம், சரி பார்ப்போம். சங்கமம் சரியாக இருக்குமா?
8: எல்லாம் ஒன்று சந்திக்கிறேன் நினைச்சேன், நீ சந்திப்பா இருக்குமெண்டு. இது சங்கமம்,
7: சங்கமம் அப்படின்னு சொல்லுகிறீர்கள், சரி பார்ப்போம். நன்றி, அது சரியாக இருக்குமா என்று. நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், வெண்பா.
7: வெண்பா சொல்லுங்கள்.
9: சுரேஷ் கிருஷ்ணா இயக்கம் தானே?
7: சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய திரைப்படம்.
9: அதே படம் தான், சங்கமம்.
7: சங்கமம் என்று சொல்லுகிறீர்கள், நீங்களும் பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
10: என்ன
7: திரைப்படம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சங்கமம் தான், மாற்றவில்லை. சரி பார்ப்போம். நன்றி, சண்முகம் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள். ரஞ்சன் சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சங்கமம் தான். சரி, சங்கமம் என்று சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம்,
7: தேவகுமார் சொல்லுங்கள். சங்கமம், சங்கமம், சரி பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கி நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
12: வணக்கம், காந்தி.
7: காந்தி சொல்லுங்கள்.
12: அதே படம் தான், சங்கமம், மணிரத்னம்.
7: சங்கமம்,
12: மணிவண்ணன்.
7: மணிவண்ணன் நடித்திருக்கிறார். சரி பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம்,
7: தவன் சொல்லுங்கள்.
13: சங்கமம்,
7: சங்கமம் என்று சொல்லியிருக்கிறீர்கள், சரி பார்ப்போம். நன்றி. ஆமாம், மனிதர்களுமே சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். சங்கமம் திரைப்படம், சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய திரைப்படம். இதில் ரகுமான், விந்தியா மற்றும் மணிவண்ணன் குழுவினர் நடித்திருக்கிறார்கள். ஏ ஆர் ரகுமான் சேர்த்து 1999 வெளிவந்த திரைப்படம் சங்கமம். சங்கமம் திரைப்படத்திலிருந்து பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து ஒலிக்கும். அதற்கு முதல் உங்களுக்கான அடுத்த திரைப்படத்துக்கான தரவும் தரப்படும்.
11: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
14: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
11: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
14: 416-489-2000, 416-489-2000. GTA கிரெடிட்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: நேரம் 1:17 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகம்ல நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைப்பட நிகழ்ச்சி. திரைப்பட நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்படத்துக்கான தரவு நான்கெழுத்து திரைப்படம் ஒரு சொல்லாக வருகிறது. நான்கெழுத்து திரைப்படம் ஒரு சொல்லாக வருகிறது. இது நாட்டின் முதுகெலும்பு. இந்த நாட்டின் முதுகெலும்பை பலவிதமாக சொல்லுவார்கள். எல்லாமே ஒரு பொருள்படக்கூடியதுதான். இதுவும் ஒரு திரைப்படம். நாட்டின் முதுகெலும்புகள், முதுகெலும்பானவர்கள் என்று கூட சொல்லலாம். முதுகெலும்பான தொழில் வளம், இது முதுகெலும்பானவன் என்று குறிக்கின்ற ஒரு சொல். இந்த அந்த முதுகெலும்பு என்பதற்கு பலவிதமான கருத்து கொண்ட சொற்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த சொற்களுக்குள் ஒரு சொல்லு இந்த சொல். எனவே அது என்ன சொல்லாக இருக்கும்? நாட்டின் முதுகெலும்பு இங்கே ஆண்பாலாக வருகிறது. நான்கெழுத்து சொல் 4165 3005 5 பாடலில் தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: நினைத்தது போல

0: திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
2: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
3: நேரம் ஒரு மணி 27 நிமிடம். திரைப்பத நிகழ்ச்சி நிகழ்ந்து கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், வெண்பா.
3: வெண்பா, சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நினைக்கிறீர்கள்?
4: எம்ஜி ராமச்சந்திரன், கே ஆர் விஜயா நடித்த படம்.
3: எம்ஜி ராமச்சந்திரன், கே ஆர் விஜயா நடித்த திரைப்படம் அல்ல? இல்லை. சரி, பார்ப்போம். அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் சாந்தி.
3: சாந்தி சொல்லுங்கள்,
4: யார் நடித்த படம்?
3: பிரபு பானுப்பிரியா. உடைக்கப்போறீர்களோ? சொல்லுங்க. மாணவன் என்று சொல்லுங்கள். மாணவன் முதுகெலும். சரி, பார்ப்போம். அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம், யோகா.
3: யோகா சொல்லுங்கள்.
5: இசை ஏ ஆர் ரவுமானா?
3: இசை ஏ ஆர் ரவுமான். ஆமாம்.
5: உழவன்
3: என்று சொல்லுகிறீர்கள். பார்ப்போம் அது சரியாக இருக்குமா என்று. நன்றி யோகா.
5: நன்றி,
3: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். சண்முகம் சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நீங்கள்
6: நினைக்கிறீர்கள்?
3: உழவன் தான் என்று சொல்லுங்கள். நாட்டின் முதுகெலும்பு உழவனா?
6: நன்றி அடுத்த நேரம் சந்திப்போம் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள்
3: விவசாயும் உழவனும் ஒன்றுதான். பார்த்துருக்கலாம், விவசாயி அந்த காலத்தால், உழவன் இந்த காலத்தால். சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம்,
3: சிவகுமார் சொல்லுங்கள்.
7: பானுப்பிரியா
3: பிரபு நடித்த திரைப்படம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். உழவன் தான். பவன், பவன் உழவு தொழில் செய்திருக்கிறீர்களா ஊர்ல? இல்லை. சரி, அவனுடைய உழவு தொழில பற்றி தெரியாது. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சரி, பார்ப்போம். நன்றி. ஆமாம், உழவன் என்பது மிக சரியான பதில். உழவன் திரைப்படம் கதிர் இயக்கிய திரைப்படம். பிரபு, பானுபிரியா, ரம்பா மற்றும் பல நடித்திருக்கார்கள். ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து 1993 அளவில் வெளிவந்த திரைப்படம் உழவன். சரி, உழவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க போகிறது. அதற்கு முதல் தொடர்ந்த பெரும்பாக்கத்தில் இப்பொழுது வெப்பநிலை 14 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தொடர்ந்தும் தெளிவாகத்தான் காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 21 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாக செலுத்ததாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 22 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது சரியாக பாதியாக 11 பாக செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் வெள்ளிக்கிழமை 23 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோடியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள். 30-30 என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 12 பாக செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் சனிக்கிழமை 20 பாக செல்சியஸ். சூரியோடி நிறைந்த ஞாயிற்றுக்கிழமை 22 பாக செல்சியஸ். சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். திங்கட்கிழமை 21 பாக செல்சியஸ். செவ்வாய்க்கிழமை 22 பாக செல்சியஸாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சரி, 2 மணிக்கு படம் ஒன்று பாடல் பல நிகழ்ச்சியினை கேட்கலாம் என்று நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கிறார், இடையே புகுந்தார் வெண்பா. அதோடு 3 மணிக்கு நேர்கள் நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களில் ஒரு நேர் ஒரு பாடலை தெரிவு செய்யலாம். நீலமலை, திருடன், தேவதாஸ், கங்கவெட்டு மகாலட்சுமி, கவலை இல்லாத மனிதன், மாஜா பஜார். இந்த 5 திரைப்படங்களிலிருந்து நேர்கள் பாடல்களை தெரிவு செய்யலாம். 4165935. இந்த திரைப்படம் மொத்தமாக பதினிரண்டு எழுத்துக்களை கொண்டிருக்கிறது, மூன்று சொற்களாக பிரிக்கலாம். பன்னிரண்டு எழுத்துக்களை கொண்டிருக்கிறது, மூன்று சொற்களாக பிரிக்கலாம். முதலில் வருகின்றது மூன்று எழுத்து சொல், அங்கே நான்கு எழுத்து வர வேண்டும். திரைப்படத்துக்காக மூன்று எழுத்தில் உருவாக்கியிருக்கிறார்கள். என் அல்ல, பலர் சேர்வதை குறிக்கிறது. அதாவது என் அல்ல, பலர் சேர்வதை குறிக்கிறது. ஒருமை எல்ல பன்மை. என் அல்ல, பலர் சேர்வதை குறிக்கிறது. அங்கே அங்கே திரைப்படத்துக்காக மூன்று எழுத்திலே வருகிறது. அது நான்கு எழுத்திலே வர வேண்டியது திரைப்படத்துக்காக மூன்று எழுத்து. அடுத்து நாங்கள் வாழ்ந்த கிராமத்தை குறிக்கின்ற இரண்டு எழுத்து சொல். அடுத்து வருகிறது அந்த கிராமத்தை அல்லது எங்கேயோ ஒன்றை பாதுகாப்பவரை குறிக்கின்ற சொல். எனவே பன்னிரெண்டு எழுத்துக்கள் மூன்று சொற்களாக பிரிக்கலாம். முதல் எழுத்து, முதல் எழுத்து மூன்று எழுத்து, பின்பு ரெண்டு எழுத்து, பின்பு ஏழு எழுத்து. முதல் மூன்று எழுத்து என், அங்கே பலர் கூடுவதை குறிக்கிறது. அடுத்து வருகிறது வாழ்ந்த கிராமத்தை குறிக்கிறது. அடுத்து வருகிறது பாதுகாவலர் ஷாகுல் கமிட், ஜிவி பிரகாஷ்குமார் சிறுவயதில் வாழ்ந்தது.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4162847000
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
6: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சியறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000 மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ் ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
7: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வன் 101.3.
8: வேற ஒரு மணி 40 நிமிடம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், நான் சாந்தி. யார் நடிச்ச படம்
8: இதுல? ராமராஜன், கௌதமி. உங்க ஊர் காவல்காரன். எப்பொழுது உங்க ஊருக்கு வந்தார் ராமராஜன்? சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம்,
8: வெண்பா சொல்லுங்கள். ஆமாம், டிபி கஜேந்திரன். இங்க ஒரு காவல்காரன் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், அழைப்பிலே யோகா சொல்லுங்கள். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். விளங்கவில்லை. ராமராஜன் நடித்த திரைப்படம் தான். ஆமாம், எங்க ஊர் காவல்காரன் தான். மாற்றவில்லை. சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம், காந்தி.
8: காந்தி சொல்லுங்கள்.
11: எங்க ஊர் காவல்காரன்.
8: எங்க ஊர் காவல்காரன். சரி, பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவைக்கு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம், குமார்.
8: குமார், இப்பொழுது நிதிரை அழுதுபீர்களோ? சொல்லுங்கள். எங்கள் ஊர் காவல்காரன். நான் குழம்புகிறதா? சரி, எங்கள் ஊர் காவல்காரன் சொல்லுகிறீர்கள். ஆமாம், எங்கள் ஊர் காவல்காரன் என்பது மிகச் சரியான பதில். டிபி கஜேந்திரன் இயக்கிய, ராமராஜன், கௌதமி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இளையராஜா இசையமைத்து 1988 வெளிவந்த திரைப்படம் எங்கள் ஊர் காவல்கார். சரி, இப்பொழுது அடுத்த திரைப்படத்துக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். விளம்பர பாடலை தொடர்ந்து.
13: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
14: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
13: 905-417-6069.
14: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
5: ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் கிளிக்கூட் CA.
8: நேரம் ஒரு மணி 43 நிமிடம் சிமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. சரி, அடுத்த திரைப்படம் ஐந்து எழுத்தை கொண்டிருக்கிறது, ஒரு சொல்லாக வருகிறது. இது ஒரு மன்னனை குறிக்கின்ற சொல், அதாவது மலர் மன்னன் என்று சொல்லலாம். அந்த மலரையும் மன்னனையும் சேர்த்தால் வருகின்ற திரைப்படம் ஐந்து எழுத்திலே. மலரையும் மன்னனையும் சேர்த்திருந்தால் வருகின்றது ஐந்து எழுத்து. இது ஒரு மன்னனை குறிக்கின்ற சொல்லாகவும் இருக்கிறது. ஒரு மலரோடு மன்னனை சேர்த்தால், அல்லது மலரோடு மன்னனை என்றால் மன்னனுக்கு ஒத்த இன்னொரு சொல்லை சேர்த்தால், மன்னனோடு சேர்க்க வேண்டும், மலரோடு மன்னனை சேர்க்க வேண்டும், மன்னனுக்கு ஒத்த சொல்லை சேர்க்க வேண்டும், சேர்த்தால் அந்த திரைப்படம்தான் இந்த திரைப்படம் ஐந்து எழுத்து. இளையராஜா பாடுகின்ற பாடல் தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போகின்றோம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: உலகில்
3: எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 9054568433.

0: நேரம் 1:49 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமிலேயே இப்பொழுது நேர்களை சந்திக்கப் போகின்றோம். அழைப்பில் இருக்கும் நீங்கள் யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்,
0: வெண்பா சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நினைக்கிறீர்கள்?
1: யார் நடிச்சது?
0: கார்த்திக். சச்சனாவ சச்சனா என்ற ஒரு நடிகை என்று கிடப்பது. நானும் கேள்விப்படவில்லை, என்ன செய்யறது?
1: பூவரசனா?
0: பூவரசன், சரி பார்ப்போம். பூவரசன் சரியாக இருக்குமா என்று. நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
2: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
2: பூவரசன்.
0: பூவரசன் தானா? ஓஹோ, சரி பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம் ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள்.
3: இசைஞானி இசையமைத்த படம் தானே?
0: இசைஞானி இசையமைத்த படம்,
3: அதே பூவரசன் தான்.
0: அதே பூவரசன் தான், சரி பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம், நான் நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள்.
4: பூவரசன் படம் தான் நினைக்கலாம். மாட்டு வண்டியில் போகிற பாட்டு.
0: மாட்டு வண்டியில்
4: போகிற பாட்டுகள்.
0: போகிற பாட்டுகளா? சரி பார்ப்போம். நன்றி
4: நன்றி.
0: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
0: சிவகுமார் சொல்லுங்கள்.
5: பூவரசன்.
0: பூவரசன் என்று தான் நீங்களும் சொல்லியிருக்கீர்கள். சரி பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம், காந்தி.
0: காந்தி சார், பூவரசன் தானா? சரி பார்ப்போம். நன்றி காந்தியை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், யோகேந்திரன்.
0: யோகேந்திரன் சொல்லுங்கள், என்ன திரைப்படம்?
7: பூவரசன் தான்.
0: பூவரசன் தானா?
7: ஆமாம்.
0: சரி பார்ப்போம், அது சரியான திரைப்படம் தான் என்று நேர்கள் அனைவருமே சொல்லியிருக்கிறார்கள். சரி பார்ப்போம். நன்றி. ஆமாம், பூவரசன் என்பது மிக சரியான படல் தான். பூவரசன் கோகுல கிருஷ்ணன் இயக்கிய திரைப்படம். இது கார்த்திக் சச்சனா, விஜயகுமார் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இளையராஜா சேமித்த 1996 வெளிவந்த திரைப்படம் பூவரசன். இப்படத்து பூவரசன் திரைப்படத்திலிருந்து பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து ஒலிக்கும். நேர் நித்யா குறிப்பிட்டது போன்று இன்று அனைத்து பாடல்களுமே இந்த மாட்டு வண்டியில் பயணம் செய்கின்ற பாடல்களாகத்தான் அமைந்தன. வாழ்த்துக்கள் நித்யா. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
8: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
9: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
10: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
9: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
10: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
11: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
10: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 416-834-2266.
8: கிச்சனர் ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர் செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ. 416-299-9393.
12: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற, என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
13: உங்களுக்கு சாப்பிட வர போய் கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி,
12: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட். 905-270-8800.
14: 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: நேரம் 1:54, படம் ஒன்று பாடல்கள் வெல்ல நிகழ்ச்சியை நிகழ்க்கலாம். அன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு வெண்பா இணைந்திருக்கின்றார். 3 நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அதற்கான பாடல் தெரிவுகார திரைப்படங்கள் நீலமலை திருடன், தேவதாஸ், எங்க விட்டு மகாலட்சுமி, கவலை இல்லாத மனிதன், மாஜா பஜார். இந்த 5 திரைப்படங்களிலிருந்து நீங்கள் பாடல்களை தெரிவு செய்யலாம். ஆனால் 2:30 பின்பு நீங்கள் அழைக்க வேண்டும். 4165930055. ஏற்கனவே இன்றைய திரைப்பட நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டது போன்று மாட்டு வண்டியிலே செல்லுகின்ற பாடல்கள் இதோ இப்பொழுது ஒலிக்கிறது. மலேசியா வாசுதேவன் தேவி குழுவினர் பாடுகின்ற பாடல் பூவரசன் திரைப்படத்திற்காக.

0: நேரம் 2 மணி.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். இந்திய அரசினால் வழங்கப்பட்ட யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தின் நம்பிக்கை நிதியத்துக்கு தனதரப்பு ஆதரவாளர்களை தேசிய மக்கள் சக்தி பரிந்துரை செய்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தை விரட்டியடிப்பதற்கு மக்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை எனவும், அதற்காக திருடர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களே கனவு காண்கின்றார்கள் எனவும் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஓராண்டு காலம் கொடுக்க வேண்டும் எனவும், இப்பவே எல்லோரும் குற்றம் சாட்டக்கூடாது என்று ஓய்வு பெற்ற இந்திய காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் கூறியுள்ளார். ராயல் கனடியன் விமானப்படைக்காக கண்காணிப்பு விமானங்களின் தொகுப்பை கொள்வனவு செய்வதற்கு ஷாப் நிறுவனத்துடன் மத்திய அரசு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார். மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் தொடர் பதட்டங்களுக்கு மத்தியில் அந்த பிராந்தியத்தில் மீண்டும் ஆயுத மோதல்கள் ஏற்படுத்துவதை தடுத்து நிறுத்துமாறு புதியதொரு பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கி பயணிக்குமாறு ரஷ்யாவின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ஈரானை வலியுறுத்தியுள்ளார். சிஎம்ஆர் தமிழ் FM செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: தொடர்ந்து பெரும்பாகத்திலே இப்பொழுது 14 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. அதிகாலை பொழுது 13 பாக செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 22 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி இன்றைய நாளாக இருக்கும். இரவு பொழுது 11 பாக செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 23 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியோடியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். நாளை பொழுது 30% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 12 பாக செல்சியஸாக குறைவடைந்து சனிக்கிழமை சூரியோடியோடு 20 பாகை, ஞாயிற்றுக்கிழமை 22 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. விளம்பரங்களைத் தொடர்ந்து நேயர்கள் படம் ஒன்று பாடல்கள் பல நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார் நேயர் பின்பா. 3 மணிக்கு நெஞ்சில் இருந்தவை, நெஞ்சில் இருந்தவை நிகழ்ச்சியிலே நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய திரைப்பட பாடல்கள் எந்த படத்தில் என்று சொன்னால், நீலமல திருடன், தேவதாஸ், எங்க விட்டு மகாலட்சுமி, கவலை இல்லாத மனிதன், மாஜா பஜார், இந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை தெரிவு செய்யப்பவர்கள் 4165930055 பின்பு.
1: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
0: நேரம் 2:06 நிமிடம். படம் ஒன்று பாடல்கள் பல இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கின்றார் நேயர் வெண்பா. நன்றி வெண்பா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நான் தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் கலைநயமான இயக்கத்தில் 1982 ஆண்டு வெளிவந்த பலரின் நினைவில் நிற்கும் ஒரு சிறந்த படைப்பு. பெண் கதாபாத்திரங்களுக்கு தனித்துவமான வலிமையும் மரியாதையும் வழங்கிய இயக்குநராக அறியப்படும் கே பாலச்சந்தர் அவர்களின் படைப்புகளில் இதுவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இதில் கதாநாயகனாக சிவகுமாரும் கதாநாயகியாக சரிதாவும் நடித்துள்ளனர். பாரதியார் கண்ட புதுமை பெண் போல கண்ணம்மா என்ற கதாபாத்திரத்தில் சரிதா உயிரூட்டி நடித்திருப்பார். தப்பு தாளங்கள், நூல்வேலி, தண்ணீர் தண்ணீர், எங்க ஊர் கண்ணகி போன்ற படங்களின் வரிசையில் சரிதாவின் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் வகையில் கே பாலச்சந்தர் அவர்களின் இன்னொரு சிறந்த படைப்பே அக்னி சாட்சியாகும். இத்திரைப்படம் சரிதாவுக்கு தமிழ்நாட்டு அரசின் சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றுக் கொடுத்தது. கண்ணம்மா என்ற சரிதா சிறு வயதிலே தனது தோழியின் வீட்டிற்கு அடிக்கடி விளையாடச் செல்வாள். அந்த வீட்டில் தோழியின் தந்தை மதுபோதையில் தனது மனைவியை அடிப்பதையும் அவள் கற்பமாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை தன்னுடையதல்ல என்று சந்தேகித்து சண்டை போடுவதையும் சரிதா காண்கிறாள். ஒரு நாள் கோபத்திலும் குடிபோதையிலும் அந்த மனிதன் தனது குழந்தையை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருந்த புகையிரத்தின் முன் நெறிந்து கொன்றுவிடுகிறான். இந்த கொடூரமான சம்பவத்தை சிறுவயதில் பார்க்கும் துர்ப்பாக்கிய நிலை அவளுக்கு ஏற்படுகிறது. அந்த அதிர்ச்சி அவளது மனதில் ஆழமான காயமாக பதிந்து விடுகிறது. அதனால் அவள் மன உளைச்சலுடன் வளர்கிறாள். பெரியவளான பிறகு அவளது குணம் மிகவும் பாசமுள்ளதாக இருந்தாலும் அநியாயத்தை கண்டால் உடனே கோபமடைந்து உணர்ச்சி வசப்படுவாள். கண்ணம்மா என்ற பெயருக்கேற்ப பாரதியார் அவர்களின் கவிதைகளை மிகவும் விரும்பி படிப்பதாகவும் பெண்கள் மீது கொடுமை நடந்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாதவளாகவும் இருப்பாள். இந்த படத்தின் நாயகன் சிவகுமார். அரவிந்தன் என்ற பாத்திரத்தில் ஒரு நடன இயக்குநராக வருகிறார்.

எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் குழுவினர். படமொன்று, பாடல்கள் பல. நேர் வெண்பாவின் ஆக்கத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அக்கினி சாட்சி. அவரது நடன நிகழ்ச்சிக்கு சென்ற சரிதாவுக்கு கண்ணகியை மையமாக கொண்டு அவர் அமைத்திருந்த புதிய சிந்தனையுள்ள நடனம் மிகவும் பிடித்து விடுகிறது. நிகழ்ச்சி முடிந்தபின் காத்திருந்து சிவகுமாரை பாராட்டி செல்கிறாள். அதன்பின் சிவகுமாருக்கும் சரிதாவுக்கும் இருவருக்குமிடையே கவிதை வடிவில் கடித பரிமாற்றம் தொடங்குகிறது. அவளது கலாரசனையில் மயங்கிய சிவகுமார் அவள் மீது காதலில் விழுகிறார்.

எஸ்பி பாரதமணியம், பி சுசீலா. படமொன்று, பாடல்கள் பல. நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கின்றார் நேயர் வெண்பா. சரிதாபும் சிவகுமாரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணத்துக்கு முன் அவளது மனநிலை அவருக்கு முழுமையாக தெரியாது. திருமணத்துக்கு பின்புதான் அவளது மன அழுத்தங்களும் அதனால் ஏற்படும் கோபங்களும் அவருக்கு புரிய தொடங்குகிறது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் சரிதாவுக்கு வரும் பிணக்குகளால் சிவகுமார் எரிச்சல் அடையும் பொழுது கவிதைகளால் அவரது கோபத்தை விரட்டி அடிப்பாள்.

இதுவும் இந்த திரைப்படத்தில் பாடல் வடிவில் வந்த புது கவிதைகளில் ஒன்று. எனது அடுத்த பாடல் தெரிவு மனவிதனையால் உறக்கம் பெறாமல் தவிக்கும் சரிதாவுக்கு சிவகுமார் பாடும் தாலாட்டு பாடல். குமரி உருவம், குழந்தை வடிவம், மிக உருக்கமானதாக அமைகிறது இந்த பாடல்.

நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: எஸ்பி பாலசுப்ரமணியம். படமொன்று பாடல்கள் பல. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நேயர் வெண்பா. ஆணாதிக்கத்தை சினிமாவில் கூட சரிதாவால் பொறுத்து கொள்ள முடியாது. அவர்கள் திரைப்படத்தை பார்த்த சரிதா அதில் ரஜினிகாந்த் நடித்த பாத்திரத்தின் கொடுமையை தாங்க முடியாமல் நேராக ரஜினியின் வீட்டுக்கு சென்று அவர் மீது கோபப்படுகிறாள். அப்பொழுது ரஜினி தனது மனைவி லதா அவர்களை அழைத்து அது வெறும் நடிப்புத்தான், நிஜம் வேறு என்று அவளுக்கு புரிய வைக்கின்றார். ஒரு கட்டத்தில் வீட்டாரின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் சரிதாவை விவாகரத்து செய்ய முடிவு செய்கிறார் சிவகுமார். ஆனால் பின்னர் அவள் கற்பமாக இருப்பதை அறிந்து தனது முடிவை மாற்றி அவளை பாதுகாக்க முடிவு செய்கிறார். அவர் எதிர்பாராத விதமாக சரிதாவின் சிறுவயது தோழியை சந்திக்கின்றார். அதன் மூலம் அவளது மனநிலைக்கான காரணங்களை அறிந்து அவளுக்கு சிகிச்சை பெற ஏற்பாடு செய்கிறார். இருந்தாலும் விதி வேறு முடிவை எழுதுகிறது. பிரசவ நேரத்தில் சரிதாவை காப்பாற்ற முடியாமல் போகிறது. கதை முழுவதும் சரிதாவின் மனநிலை, அவளை எதிர்கொள்ளும் உளப்போராட்டம், சமூக அநியாயங்களுக்கு எதிராக அவளது உணர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்டு நகர்கிறது. இந்த படம் ஒரு காதல் கதை மட்டுமல்ல, சிறுவயது மன அழுத்தம், பெண்களின் வேதனை, சமூக அநியாயம் போன்ற ஆழமான உண்மைகளை மிகவும் உணர்ச்சிகரமாக வெளிப்படுத்தும் திரைப்படமாகும் அக்னி சாட்சி. இந்த திரைப்படத்தின் அனைத்து பாடல்களையுமே வாலிப கவிஞர் வாலி எழுதியுள்ளார். இசையமைப்பை மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் மென்மையான இசையை தந்திருக்கின்றார். ஆனால் இந்த படத்தின் உண்மையான சிறப்பு என்னவென்றால், வாலி எழுதிய புது கவிதைகள் திரைப்படம் முழுவதும் இடையிடையே சிறு சிறு பாடல்களாக ஒலித்து கதையின் உணர்ச்சியை மேலும் மெருகூட்டுகிறது. அந்த கவிதைகளில் ஒவ்வொரு சொல்லும் ஒரு உணர்வாகவும் ஒவ்வொரு வரியும் ஒரு சிந்தனையாகவும் மனதை தொட்டுச் செல்லுகின்றன. இந்த புது கவிதைகளினால் ஈர்க்கப்பட்டதனாலேயே இந்த திரைப்படத்தை நான் தெரிவு செய்தேன். சிறு வயதில் பிள்ளைகள் பார்க்கும் கூடிய சம்பவங்கள் அவர்களின் வாழ்வில் ஆழமான பதிப்புகளை ஏற்படுத்தும். சிறுவயதில் பிள்ளைகளை விளையாடவோ அல்லது பராமரிப்புக்காகவோ வேறு வீடுகளுக்கு அனுப்பும் பொழுது அந்த இடம் அவர்களுக்கு உண்மையில் பாதுகாப்பானதா என்பதை பெற்றோர் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை தானாகவே எது சரி எது தவறென்று புரிந்து கொண்டு தவறான சூழலிருந்து விலகிக்கொள்ளும் அளவிற்கு அறிவு வளரும் வரை பெற்றோர்கள் அவர்களை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த சிஎம்ஆர் வானொலிக்கும், கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும், என்றும் எனக்கு ஊக்கம் தரும் அன்பான நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்று தெரிவித்து விடைபெறுகின்றார் நேயர் வெண்பா. நேயர்கள் இதுவரை கேட்டது படமொன்று பாடல்கள் பல. இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருந்தவர் நேயர் வெண்பா. நன்றி வெண்பா. உங்களுடைய ஆக்கங்களும் இடம்பெற வேண்டுமானால் நீங்களும் அழைக்கலாம். 416-593-0055.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
6: KM Business Solutions. Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca. 647-522-1775. 647-522-1775.
7: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு. தமிழ் FM.
0: நேரம் 2:38. சிமார் தமிழப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பிற்பாகத்திலே 14 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 20 கிலோமீட்டர் வகுப்பில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாக செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 22 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 11 பாக செல்சியஸாக குறைவடைந்து நாளை வெள்ளிக்கிழமை 23 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் பகல் கூட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. இரவு பொழுது 12 பாக செல்சியஸாக குறைவடைந்து சனிக்கிழமை 20 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் 22 பாக செல்சியஸ் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சூரிய ஒளியுடன் பகல் கூட்டம் நிறைந்த நாட்களாக காணப்படும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3 மணிக்கு நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியினை கேட்கலாம். நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியினை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய 5 திரைப்படங்களை தந்திருந்தோம். நீலமலை திருடன், தேவதாஸ், எங்க வீட்டு மகாலட்சுமி, கவலை இல்லாத மனிதன், மாஜா பஜார், மிகவும் பழமையான திரைப்படங்கள் என்று நம்புகிறேன். நேர்கள் இந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் சில பேர்களே. சரி, முயற்சித்து பார்ப்போம். 416-593-0055 அழைக்கலாம். 416-593-0055. தேவ் திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ், சக்தி ஸ்ரீகோபாலன்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 6700 வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: Everything okay? No problem and jinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage galai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
3: சரி சரி.
7: Dr. Sabhapathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, பட்சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabhapathi Ravindran.
8: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
9: நேரம் 2:47, 3 மணிக்கு நெஞ்சிலிருந்து நிகழ்ச்சியிலே நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய 4 திரைப்படங்கள் எஞ்சியிருக்கின்றன. நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 4165930055 உங்களுக்கு வழங்கப்பட்ட திரைப்படங்கள் நீலமலை திருடன், தேவதாஸ், எங்க விட்டு மகாலட்சுமி, கவலை இல்லாத மனிதன், மாஜா பஜார். இந்த 5 திரைப்படங்களிலிருந்து 1 திரைப்படத்திலிருந்து பாடல் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. மின்பு எஞ்சி 4 திரைப்படங்கள் எஞ்சியிருக்கின்றன. நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165930055. அருண் காமராஜ் மற்றும் ஜொனிதா காந்தி பாடுகின்ற பாடல் இது. இரும்பு திரை திரைப்படத்திற்காக

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
3: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
4: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? நெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள் உங்களோடு நாங்கள்

0: நேரம் 3:01 செய்யும்பார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே 14 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாக செல்சியஸாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 22 பாக செல்சியஸ். சூரிய ஒளி இறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 11 பாக செல்சியஸாக குறைவடையும். வானம் தெளிவாக காணப்படும். வெள்ளிக்கிழமை 23 பாக செல்சியஸ். சூரிய ஒளியுடன் முதல் கூட்டம் இது காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. இரவு பொழுது 12 பாக செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் சனிக்கிழமை சூரிய ஒளியோடு 22 பாக செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஒளி நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் 22 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது
1: யாரங்கி நேரமாகிவிட்டது. எங்கே வாத்தியங்கள் முழங்கட்டும், இனி ஒலிக்கட்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் பழைய பாடல்கள். அப்படி போடுங்கள்.
0: நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியினை இப்பொழுது முதல் நீங்கள் கேட்கலாம். நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சியிலே முதல் ஒலிப்பது தேவகுமாரின் விருப்பமாக கண்டசாலா பாடிய பாடல். இது தேவதாஸ் திரைப்பட பாடல்.

0: செல்லோ செல்லோ செல்லோ செல்லோ.
1: என்றோ கேட்டவை இன்றும் இனிப்பவை.
2: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
4: ஆயிஷா சில்க், 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000+ மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில், 416-298-6116. பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.

0: இசையமாள் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 3:07. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் நெஞ்சில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெண்பாவின் விருப்பமாக எங்கள் வீட்டு மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து ஜிக்கி பாடுகின்ற பாடல்

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: நேரம் 3:12 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீலமலை திருடன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: செவியை வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு
1: நெஞ்சில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கவலை இல்லாமல் இந்த திரைப்படத்தில் டி ஆர் மகாலிங்கம்.

0: என்றோ கேட்டவை இன்றும் இனிப்பவை.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

0: சிஎம்ஆர் தமிழ்FM.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2ஆம் தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. Elite Core.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: மூன்று மணி 30 நிமிடம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் எடுத்திருக்கிறீர்கள். சத்யபிரகாஷ் சைந்தவி பாடுகின்ற பாடல்கள்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
4: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவதில்
5: மேரி ராய் வின்சென்ட் குழுவினர் பாடுகின்ற பாடல்

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா. 516-834-5753. Lotus Funeral and Cremation.com.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நேரம் 3:44 உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்க 416-593-0055. ஆலகாலம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் மற்றும் சிம்மை பாடுகின்ற பாடல்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: நேரம் 4 மணி.
1: CMR
0: தமிழகம் செய்திச் சுருக்கம். சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது கூட்டு மூலாய்வுகளை நிறைவு செய்துள்ளதுடன் சுமார் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் திட்டமிட்டுள்ள பல 160 மெகாவாட் கொள்வனவு கொண்ட மின்கல சேமிப்பு தொகுதிக்கான முதற்கட்ட உதிரிப்பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழக முதல்வர் விஜய் சென்னை புறப்பட்டார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா மற்றும் ராகுலுடன் இடம்பெற இருந்ததாக இருந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு மாகாணம் கனடாவிலிருந்து பிரிவதற்கு கனடாவின் தெளிவு சட்டத்தின் கீழ் 50% மற்றும் 1 வாக்கு என்பது தெளிவான பெரும்பான்மையாக அமையாது என்று பிரதமர் கூறிய கருத்தை கண்டித்து கிபெக் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். ஈரானின் பந்தர் அப்பாஸ் விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு தளத்தின் மீது அமெரிக்க படை அதிகாரிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஒரு அமெரிக்க விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்லாமிய புரட்சி காவலர் படை தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்

0: நேரம் 4:02. இப்பொழுது முதல் 5 வரை உங்களுக்கான சிலைகளது கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசாக்கம் 4165930055. தொடர்பு பாகத்தில் 14 பாக செலுத்ததாக இருக்கிறது. முகில்பட்ட பகுதி காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 18 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 13 பாக செலுத்ததாக குறைந்து மீண்டும் இன்றைய பகல் பொழுது 22 பாக செலுத்ததாக உயர்வடையும். சூரியோடி நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 11 பாக செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் வெள்ளிக்கிழமை 23 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோடியுடன் முகில் குட்டம் நிறைந்து காணப்படும். இரவு பொழுது 12 பாக செலுத்ததாக குறைவடைந்து சனிக்கிழமை 20 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோடி நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 22 பாக செல்சியஸ் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். திங்கட்கிழமை சூரியொளியுடன் முகில் குட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. இப்பொழுது முதல் உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க நீங்கள்
1: 4 6 5 9 3 0 0 5 5.
0: இந்த இலக்கத்துக்கு அழைத்து பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: நான் காரைக்குடி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
2: படித்தால் மட்டும் போதுமா அந்த படத்துல? பெண் ஒன்று கண்டேன் அங்கு பெண் அங்கு இல்லை என்ற பாடலை சிஎம்ஆர் நேர்கள் சிஎம்ஆர் இப்போ சிஎம்ஆர் உடம்பதாக பத்தியோ டக் டிரைவர் கேர உறவுகள் மற்ற கேர விபில் மற்ற இந்த ஓனியா உறவுகள் சிவா ரைட்டிங் சுந்தரி மற்ற உலகத்தில் உள்ள அத்தனை நேர்களுடன் சேர்ந்து இந்த பாடலை கேட்டு சந்திப்போம். பிறகு மூன்று முறை நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
0: அப்ப வீட்டார் பெண் பார்த்து தான் உங்களுக்கு செய்து வைத்தார்களா அல்லது நீங்களாக பார்த்துக்கலாம்?
2: வீட்டுக்காரர்கள் அவையும் தகுந்த விட்டு பிரதான் எங்கட அயலட்டையும் தெரியும். பொம்பளையோ கொண்டு வந்துட்டார்.
0: அவர் ரகசியமான ஒப்பந்தங்கள் எல்லாம் நடந்திருக்கு சாரியா. நன்றி.

0: என்றோ கேட்டவை இன்றும் இனிப்பவை.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 4164892000 அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜே துர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
3: Asian Textiles in Maabirum Mega Sale. Tovai discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுகாஸ் போயிட்டு.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
6: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
7: நான்கு மணி 10 நிமிடம் 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 416-593-0055. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம்,
7: வெண்பா. உங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, என்ன பாடல்?
8: முதல்ல இந்த எழுத்துக்களுக்கு உயிர் ஊட்டியும் கூட நீரும் முளைப்பு எல்லாத்தையும் சேர்த்து தேவையெல்லாம் பாட்டெல்லாம் செய்து வெறும் வீட்டினும் வளர்ப்போம். இப்போ வந்து துணைக்கு அன்பு நீர்களுக்கு வேண்டிய அன்பும் நன்றிகளும்.
7: நன்றி.
8: எனக்கு குஷி படத்துல மொட்டு ஒன்று மேல பழக்கம்
7: அந்த பாடல். சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் நடிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மிக்கி.
8: நன்றி.
7: ஹரிகரன் சாதனா சிற்கம் பாடுகிட்ட பாடல்

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: Everything okay, no problem
2: ஜினம். பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: The customer you're trying to reach is not available.
4: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
5: 2026 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
4: மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு 825 Avenue, C101 Scarborough, 416-299-9393.
6: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
7: நேரம் 4:19. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 5 மணி வரை நீங்களும் பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம் அண்ணா, சிவகுமார்.
7: சிவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல்?
8: கனகண்டக பெட்டி படத்துல இருந்து வேந்திரனும் ஏ ஆர் ரஹ்மானும் பாடின பாடலுக்கும் அதுக்கு முதல் இன்றைக்கு படம் ஒன்று பாடல் பல கொண்ட வெண்பாக்கும் அதை ஒளிவடிகளை தந்த பின்னணி இசையோட தந்த உங்களுக்கும் நன்றி இடம் பார்க்கிறேன் தெரிவித்துக் கொண்டேன்.
7: நன்றி.
8: அருமையான ஒரு படம் உண்டு. அந்த படம் வந்து கடைசியில ஒரு சோகம் மாதிரி போனாலும் ஆனால் அருமையான ஒரு படம், நல்ல ஒரு வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து கூறக்கூடிய ஒரு படம். அது என்ன சொல்ற ஒரு நாங்கள் ஒரு புள்ளிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு இதை ஒரு கதையான
7: அவர் அவர் உருவாக்கி எழுதி இருக்கின்றார் வெண்பா.
8: அப்படி அப்படி சிறப்பா இருந்துச்சு. அது மேல அது நாங்கள் ஒரு குழந்தத்துல ஒரு இடத்துல சொன்னா அதுக்கான பாதுகாப்பு அது
7: பாதுகாப்பு காரணங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து விட வேண்டும்
8: சிறப்பா இருந்துச்சு.
7: நன்றி. இதோ நீங்கள் கேட்ட பாடல் தேவகுமார். நன்றி.

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000-க்கும் மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ் ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2340 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
6: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
7: நேரம் 4:27. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம் யோகா.
7: யோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
8: வணக்கம் முதல் மீண்டும் ஒரு நல்ல ஒரு படம், வளமையா நல்ல படத்தை சூஸ் பண்ணி கொண்டு வர்றது வேணுபா. கூடுதலா பாலச்சந்தர், ஏன்னா அவரை படத்துல இந்த மெசேஜ் எழுதிருக்கு மேல சொல்லக்கூடிய இதுகள். அப்ப அது வடிவ குழந்தை, அது நல்ல எழுத்து நடையல் அழகு. அதுக்கு அந்த ஏஐல ரெண்டு பாடல்களும் அந்த அவர் கவிஞர் வாழ்வி ஐயாட வரிகள்ல அந்த உங்களை உங்களை சொல்ற உங்களை அடுத்த உங்களோட முயற்சியில அந்த

0: ரெண்டு பாடலை நீங்க கொண்டது, ஒளிவடியம் தந்தது, உங்களோட குரல் இது நல்ல மெசேஜ் வடிவா சொல்ற, அதுதான் முக்கியம். அந்த ஒவ்வொரு படத்தை கொண்டதுக்குள்ளேயும் அந்த ஒரு அந்த கருத்துக்கள் அதை சொல்ற விதம் அழகு, கட்டாயம் தேவையான சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தை அழகா பதிவிடுறா. ஒவ்வொரு படங்களையும் கொண்டு படத்தை அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி கொண்டு கருத்து அந்த
1: சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லுகிறார்.
0: ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட இதுகள், அந்த இது வந்து ஒரு பெண்ணுண்ட இதுண்ட சம்பந்தம் அந்த கதையை வடிவா. அவர் படம் நல்ல படம், அந்த படம் மலைச்சந்திர படங்கள் ஒரு கதையில் இருக்கு. ஆனால் வடிவா தண்டை இதுல எழுதி கொண்டது மிக அழகு, நல்ல வசனங்கள் எல்லாம் அழகா ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தது.
1: கேட்டுக்கொண்டிருப்பார், நம்புகிறோம். நன்றி,
0: நன்றி, பாராட்டுகள். அதுக்கு கூடுதலா எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாம் முயற்சி ஊக்கம் தர்ற நீங்க, அடுத்து உங்களுக்கும் முழு அந்த கிரெடிட் உங்களுக்கும் இருக்குது. உங்களுக்கு நன்றியும் பாராட்டையும் கூறிக்கொண்டு, எனக்கு இன்னைக்கு கங்கை அமர்ந்த வரிகளையும் இசையிலையும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் படத்திலையும் நான் என்ன பாட
1: அந்த பாடல் எஸ் பி பாலசுனி எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல். மிக்க நன்றி யோகா. பாடசாலையில் தான் படிக்க கிரெடிட் கிடைக்கல, நீங்களா கிரெடிட் தாரீர்கள் சார்.
0: நன்றி, நன்றி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு, நீங்கள் உங்களோடு நாங்கள்.
1: நேரம் 4:35 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். தோண்ட பெரும்பாக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை 14 பாகை செல்சியஸாக இருக்கிறது. காற்று தற்பொழுது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 18 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று பகற்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 11 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 23 பாகை செல்சியஸாக இருக்கும். நாளை சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். ஆங்காங்கே மழைக்குரிய வாய்ப்புகள் 30% மட்டும்தான். சனி ஞாயிற்றுக்கிழமையில் மீண்டும் சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கும். சனிக்கிழமை 20 செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 22 செல்சியஸ். உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? மாலையம் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation .com.
0: CMR 101.3 FM.
5: நேரம் 4:42 நிமிடம். உங்களுக்கான நிச்சயம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர் சந்திப்பு வணக்கம். அளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான்
5: சிவா. சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: நான் வந்து இந்த சூர்யா நடிச்ச வாரணம் 1000 படத்துல அனல் மேலே பனித்துளி அந்த பாடல்,
5: சுதா ராகுநாதன் பாடுகிற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி.
6: ஓகே, நன்றி.

0: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாலாண்டு 103.3.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
5: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போயிருந்தோசதியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி.
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800.
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,800 வரை கொடுக்கணும்.
7: வட்டி வெறும் 1.5%
8: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
8: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 416-834-2266.
10: நேரம் 4:51. உங்களுக்கான கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், நான் ராம் பேசுகிறேன்.
10: சொல்லுங்கள் ராம், என்ன பாடல்? சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கும்.
11: நன்றி.
10: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடுகின்ற பாடல். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

வரைக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் தர்மா. இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம். நீ

0: நன்றி செந்தில்நாதன். இன்றைய நாள் மே மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 14 செல்சியஸ் ஆக இருக்கின்றது. காற்று மணத்தி அலத்துக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது.
1: செய்திகளுக்கு முதலிடம்.

டொரண்டோ நேரம் அதிகாலை 5:02. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் தர்மா ஸ்டானிஸ்லோஸ், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி தூதுவர் சுமித் தசநாயக்க வத்திக்கான் அப்போஸ்தலிக்க அரண்மனையில் பாப்பரசர் 14 லியோவுடன் தனது சான்றாதார பத்திரங்களை சமர்ப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு விண்ணப்பித்த 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அறிவித்துள்ளார். பாதுகாப்புகளை தெளிவுபடுத்துவதற்கும் மெட்ரோ டேட்டா தக்கவைப்பு வரம்புகளை வரையறுப்பதற்கும் கனடா தனது சர்ச்சைக்குரிய சட்டப்பூர்வ அணுகல் சட்டத்தை திருத்தும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரி புதன்கிழமை தெரிவித்தார். ஈரான் மீது அமெரிக்கா புதிய தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது.

0: இலங்கை செய்திகள்.
1: கவுபே என்ற அரசாங்க கட்டண இணையதளத்தின் பெயரை பயன்படுத்தி தற்போதைய நாட்களில் புதிய நிதி மோசடியொன்று அரங்கேறி வருவதாக காவல்துறை எச்சரித்துள்ளது. வாகன ஓட்டுநர்களின் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராத பணத்தை வசூலிப்பதாக கூறியே இந்த மோசடி செய்யப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மோசடிக்காரர்கள் பொதுமக்களை இலக்கு வைத்து 63 969 216 17 20 என்ற வெளிநாட்டு தொலைபேசி எண்ணிலிருந்து குறுஞ்செய்திகள் அல்லது வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்புகின்றனர். இதில் சம்பந்தப்பட்ட நபர் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டுள்ளதாக போலியான எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. அத்துடன் அந்த செய்தியுடன் இணைக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியை கிளிக் செய்து குறிப்பிட்ட அபராத தொகையை செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இந்த மோசடிக்காக பயன்படுத்தப்படும் இணையதளமானது அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ கவுபே இணையதளத்தை அச்சு அசலாக ஒத்திருக்குமாறு மிகவும் நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அந்த இணையதளத்துக்கு சென்றதும் அபராத பணத்தை செலுத்துவதற்காக அவர்களின் வங்கி அட்டை விவரங்களை உள்ளிடுமாறு கோரப்படுகின்றார்கள். இதன் மூலம் பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளிலிருந்து மோசடிக்காரர்கள் நேரடியாக பணத்தை திருடுவதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதுபோன்ற அடையாளம் தெரியாத எண்களிலிருந்து வரும் சந்தேகத்துக்கிடமான குறுஞ்செய்திகள் அல்லது வாட்ஸ்அப் செய்திகளுக்கு பதிலளிப்பதை தவிர்க்குமாறும் அவற்றுடன் வரும் இணையதள முகவரிகளை இக்காரணம் கொண்டும் கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் காவல்துறை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது கூட்டு மீளாய்வுகளை நிறைவு செய்துள்ளதுடன் சுமார் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக விடுவிப்பதற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த புதிய தவணையுடன் இந்த திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட்ட மொத்த சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி சுமார் 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை சர்வதேச நாணய நிதியம் நேற்று வெளியிட்டுள்ளது. இலங்கை 2025 டிசம்பர் இறுதி வரையிலான அனைத்து அளவிடக்கூடிய செயல்திறன் அளவுகோல்களையும் பூர்த்தி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள சர்வதேச நாணய நிதியம் பெரும்பாலான கட்டமைப்பு மைல்கல்கள் எட்டப்பட்டுள்ளதுடன் அல்லது தாமதங்களுடன் அமுல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறியுள்ளது. எரிபொருள் மற்றும் மின்சாரத்துக்கான செலவு மீட்பு விலையிடலை மீண்டும் நிலைநிறுத்துவது தொடர்பான முன்தேவை நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் புதிய வெளிநாட்டு கொடுப்பனவு நிலுவைகளை தவித்தல் மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிப்பதையோ அல்லது தீவிரப்படுத்துவதையோ தவித்தல் ஆகிய 2 தொடர்ச்சியான செயல்திறன் அளவுகோல்களை இலங்கை பின்பற்ற தவறியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் மத்திய கிழக்கு மோதல்களுடன் தொடர்புடைய உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் அதிகரித்து வரும் எண்ணெய் விலைகள் காரணமாக இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 2025 பதிவான 5% இருந்து 2026 3% குறையும் என்று சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. அதே நேரம் 2026 பணவீக்கம் 5% உயரும் என்றும் நடப்பு கணக்கு இருப்பு மீண்டும் பற்றாக்குறையாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெனீவாவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி தூதுவர் சமித் தசநாயக்க வத்திக்கான் அப்போஸ்தலிக்க அரண்மனையில் பாப்பரசர் 14 லியோவிடம் தனது சான்றாதார பத்திரங்களை சமர்ப்பித்துள்ளார். அதற்கமைய அவர் ஜெனீவாவில் வசித்தவாறே வத்திக்கானுக்கான இலங்கையின் தூதுவராகவும் பணியாற்றவுள்ளார். கடந்த 21 நடைபெற்ற இந்த விழாவில் உரையாற்றிய பாப்பரசர் 14 லியோ தமது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு நிபந்தனையாக ஆயுதங்கள் மூலம் அமைதியை தேட முயற்சிக்கும் இவ்வாறானதொரு காலகட்டத்தில் இருதரப்பு பிராந்திய மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட அனைத்து மட்டங்களிலும் கலந்துரையாடல்களை ஊக்குவிப்பதோடு இணக்கப்பாடுகளை தேடும் ராஜதந்திரத்தை நோக்கி மீண்டும் திரும்புவதற்கான அவசர தேவை ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். தூதுவர்களின் சேவை அந்தந்த நாடுகளுக்கும் வத்திக்கானுக்கும் இடையே நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை வளர்க்கும் ஒரு முக்கிய பாலமாகும் என்றும் பாப்பரசர் தெரிவித்தார். இதன்போது தூதுவர் சமித் தசநாயக்க இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் வாழ்த்துக்களை பாப்பரசரிடம் சமர்ப்பித்ததுடன் இலங்கைக்காகவும் மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுமாறு அவரிடம் கேட்டுக் கொண்டார். இலங்கைக்கும் வத்திக்கானுக்கும் இடையே நிலவும் நீண்டகால நட்பு உறவுகளை நினைவு கூர்ந்த தூதுவர் சமித் தசநாயக்க 2027 இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் பாப்பரசர் 14 லியோவுக்கு ஏற்கனவே விடுக்கப்பட்டுள்ள அழைப்பையும் மீண்டும் நினைவுபடுத்தினார். சர்வதேச உயிரியல் பல்வகமை தினத்தை முன்னிட்டு இலங்கையின் மிகப்பெரிய நகர்ப்புற வண்ணாத்துப்பூச்சி பூங்கா அனுராதபுரத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சின் மேலதிக செயலாளர் ஆர் டி எஸ் ரணதுங்க, வடமத்திய மாகாண பிரதம செயலாளர் ரஞ்சன ஜெயசிங்க, அனுராதபுரம் மாநகர ஆணையாளர் நிசந்தர் ரோய் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளின் தலைமையில் இத்திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பொதுமக்கள் பொழுதுபோக்கும் வகையில் முதல் முறையாக அனுராதபுரத்தில் அமைக்கப்பட்ட இந்த வண்ணாத்துப்பூச்சி பூங்காவானது பிராந்தியத்தின் உயிரியல் பல்வகமையை பாதுகாக்கும் உன்னத நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் அளவிடும் முக்கிய குறியீடாக இங்குள்ள வண்ணாத்துப்பூச்சிகள் விளங்குகின்றன என அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த பூங்கா வெறும் பொழுதுபோக்கு இடமாக மட்டுமன்றி சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்களுக்கான சிறந்த ஆய்வு மையமாகவும், பொதுமக்களுக்கு மன அமைதியை வழங்கும் இயற்கை தளமாகவும், சிறுவர்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு மையமாகவும் பயன்படும் என்று திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் வண்ணத்து பூச்சிகளை கவரும் வகையிலும் அவற்றின் இயற்கையான இனப்பெருக்கத்துக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தும் வகையிலும் 60 மேற்பட்ட அரிய வகை தாவர இனங்கள் இப்பூங்காவில் நடப்பட்டுள்ளன. இதனுடன் பூங்காவுக்கு வருகை தருபவர்கள் வண்ணத்து பூச்சிகளின் வாழ்க்கை சக்கரம் மற்றும் அவற்றின் வகைகள் தொடர்பான முழுமையாக அறிந்து கொள்ளும் வகையில் நவீன தகவல் மையம் ஒன்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது.
0: இந்திய செய்திகள்.
1: தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு விண்ணப்பித்த 21 அனுமதி வழங்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அறிவித்துள்ளார். தமிழக அரசின் தொழில் வழிகாட்டி நிறுவன அலுவலகத்தில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். அதன்பின் எக்ஸ் ஊடக பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலியில், அரச அலுவலகங்களில் கோப்புகள் தேங்குவதையோ அனுமதிக்காக காத்திருப்பதையோ மக்கள் விரும்புவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தொழில் தொடங்குவதில் ஏதேனும் சிக்கல் அல்லது தாமதங்கள் ஏற்பட்டால் அதுகுறித்து தனக்கும் முதலமைச்சருக்கும் நேரடியாக புகார் தெரிவிக்கும் வகையில் நேரடி குறை தீர்க்கும் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் விரைவான தொழில்துறை மண்டலங்கள் அமைக்கப்படும், செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நகரம் உருவாக்கப்படும், மின்வாகன உற்பத்தியும் ட்ரோன் உற்பத்திக்கான தனி வழித்தடமும் அமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் விண்வெளித்துறை மற்றும் பசுமை ஹைட்ரஜன் சார்ந்த புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று உறுதியளித்துள்ள அமைச்சர் கீர்த்தனா, தொழில் முதலீட்டாளர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். நிலவின் பள்ளங்களில் பனிக்கட்டிகள் உறைந்த நிலையில் இருப்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ கடந்த 2019 நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக சந்திரயான் 2 விண்கலத்தை அனுப்பியது. நிலவில் நீர் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய சந்திரயான் 2 ஆர்பிட்டர் நிலவை சுற்றி வருகின்றது. இந்த நிலையில் சந்திரயான் 2 விண்கலத்தில் இருந்து பெறப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி நிலவின் தென்துருவத்துக்கு அருகிலுள்ள மிகவும் குளிரான சில பள்ளங்களில் மேற்பரப்புக்கு கீழே பனிக்கட்டி இருப்பதற்கான ஆதாரங்களை அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தின் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நிலவின் மேற்பரப்புக்கு கீழே ஆராயும் திறன் கொண்ட ஒரு அதிநவீன இரட்டை அதிர்வெண் செயற்கை துளை ரேடர் மூலம் செய்யப்பட்ட ஆய்வில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சந்திரயான் 2 தரவுகளின் அடிப்படையிலான முந்தைய ஆய்வுகள் நிலவின் மேற்பரப்பில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதற்கான தடயங்களை ஏற்கனவே கண்டறிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சருமான ஸ்டீஃபன் கில்பர் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான தனது போராட்டத்தை வேறு ஒரு வழியில் தொடர விரும்புவதாக கூறி இந்த கோடைக்காலத்தில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகப்போவதாக அறிவித்துள்ளார். மே 27 நடைபெற்ற நாடாளுமன்ற குழு கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் 7 பணியாற்றின நிலையில் இனி அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும், தனது இந்த முடிவால் தான் மனநிறைவு அடைவதாகவும் கூறினார். அத்துடன் மொன்றியலின் லாரியர் செயின்ட் மேரி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றுவதிலிருந்து விலகும் தனது முடிவை லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற குழு சகாக்களிடம் தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் இந்த கோடைக்காலத்தின் பிற்பகுதி வரை அவர் அப்பகுதியில் அப்பதவியில் தொடர்ந்து நீடிக்கவுள்ளார். தனது எதிர்காலம் குறித்து மிகவும் கவனமாக சிந்தித்த பின்னரே இந்த முடிவை எடுத்ததாக கில்போ குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான தனது போராட்டத்தை இனியொரு மாறுபட்ட வழியில் முன்னெடுத்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ற முடிவுக்கு தான் வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2021 அக்டோபர் 26 தேதி முதல் 2025 மார்ச் 14 தேதி வரை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்று அமைச்சராக அவர் பணியாற்றினார். அதன் பின்னர் கடந்த ஆண்டின் இறுதியில் கெனடிய கலாச்சாரம் மற்றும் அடையாளத்துக்கான அமைச்சராகவும் அவர் பணியாற்றினார். இதேவேளை கில்போ பதவி விலகல் தொடர்பில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த பிரதமர் மாக்கானி, கடந்த சில ஆண்டுகளாக கில்போ ஆற்றிய பல்வேறு பங்களிப்புகளுக்காக தான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருப்பதாக கூறினார். தான் பிரதமராவதற்கு முன்பு ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை நடவடிக்கை மற்றும் நிதி தொடர்பான சிறப்பு பிரதிநிதியாக பணியாற்றிய காலத்தில் கில்போவுடன் இணைந்து பணியாற்றியதாகவும் இதன்போது பிரதமர் மாக்கானி நினைவு கூர்ந்தார். குறியாக்கம் மற்றும் மெட்ரோ டேட்டா பொறித்த கவலைகளை நிவர்த்தி செய்வதற்காக மத்திய அரசு தனது சர்ச்சைக்குரிய சட்டப்பூர்வ அணுகல் மசோதாவை திருத்தும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் கர்ரி ஆனந்தசங்கரி தெரிவித்தார். முறையான பாதிப்புகள் குறித்த மசோதாவில் உள்ள வாசகங்கள் குறியாக்கத்தை மீறுவதற்கு அனுமதிக்கப்படாது என்பதே அரசின் புரிதல் என்றும் அவர் கூறினார். எனவே அதை மசோதாவில் தெளிவுபடுத்த உள்ளதாகவும் மேலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருத்தமான சொற்களை உருவாக்குவதில் எதிர்க்கட்சியுடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த சட்டத்தில் மெட்ரோ டேட்டா ஒரு தெளிவான வரையறையை அரசாங்கம் வழங்கும் என்றும் அதன் தேவைகள் அமெரிக்காவில் உள்ள இதேபோன்ற சட்டங்களுக்கு இணையாக இருப்பதை உறுதி செய்யும் என்றும் குறிப்பிட்டார். சட்டபூர்வமான அணுகலை பற்றி முக்கியமாக பேசும் எங்கள் அமெரிக்க சகாக்களின் மசோதாவில் உள்ள சொற்களுக்கு இணையாக மெட்ரோ டேட்டா பகுதி இருப்பதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று அவர் தெரிவித்தார். மின்னணு சேவை வழங்குநர்களுக்கான இழப்பீடு குறித்த கவலைகளையும் அரசாங்கம் நிவர்த்தி செய்யும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
0: உலகச் செய்திகள்.
1: ஈரான் மீது அமெரிக்கா புதிய தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்தும் ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெஹ்ரான் அறிவித்துள்ளது. இதையடுத்து ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து வருவதாக குவைத் ராணுவம் இன்று வியாழக்கிழமை தெரிவித்தது. குவைத்தின் வான் பாதுகாப்பு படைகள் தற்போது எதிரிகளின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகின்றன என்று குவைத் ராணுவம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வரும் நிலையிலும் ஈரானிய ராணுவ தளமொன்றின் மீது அமெரிக்க ராணுவம் புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அமெரிக்க மசகு எண்ணெய் கொள்கலன் ஒன்றின் விலை $90 தாண்டியுள்ளது. முந்தைய வர்த்தக அமர்வில் 5.55 வீதம் வீழ்ச்சியை கண்டிருந்த WTI ரக மசகு எண்ணெய் விலை 1.42 அல்லது 1.6 வீதமாக உயர்வடைந்தே ஒரு கொள்கலனின் விலை $90.10 பதிவாகியுள்ளது. பல மாதங்களாக நீடித்த இணைய முடக்கத்தை அதிகாரிகள் முடிவுக்கு கொண்டு வந்ததை அடுத்து ஈரானியர்கள் புதன்கிழமையன்று மீண்டும் இணைய சேவையை பெற்றனர். ஆனால் ஜனவரியில் நாடு தழுவிய போராட்டங்களின் போல் துண்டிப்பு தொடங்குவதற்கு முன்பு இருந்ததைப் போலவே சில பகுதிகளில் சேவை மெதுவாகவும் இடையிடையே தடைப்பட்டு இருப்பதாகவும் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிகளில் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் பயனாளர்கள் தெரிவித்தனர். பிப்ரவரி 28 தேதியன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கியதைத் தொடர்ந்து இது ஒரு ராணுவ கட்டாயம் என்று கூறி அதிகாரிகள் இந்த துண்டிப்பை நியாயப்படுத்தினர். பேச்சுவார்த்தையாளர்கள் ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தத்தை நெருங்கி வருவதாக தோன்றிய நிலையில் இந்த வாரம் சில கட்டுப்பாடுகளை தளர்த்தும் அவர்களின் முடிவு வந்ததே. ஆனால் அந்த நேரத்திலும் இணைய சேவை மீண்டும் துண்டிக்கப்படலாம் என்று பல ஈரானியர்கள் அஞ்சினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி தூதுவர் சுமித் தசநாயக்க வத்திக்கான் அப்போஸ்தலிக்க அரண்மனையில் பாப்பரசு 14 லியோவிடம் தனது சான்றாதார பத்திரங்களை சமர்ப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு விண்ணப்பித்த 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அறிவித்துள்ளார். பாதுகாப்புகளை தெளிவுபடுத்துவதற்கும் மெட்ரோடேட்டா தக்கவைப்பு வரம்புகளை வரையறுப்பதற்கும் கனடா தனது சர்ச்சைக்குரிய சட்டப்பூர்வ அணுகல் சட்டத்தை திருத்தும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் கர் ஆனந்த சங்கரி புதன்கிழமை தெரிவித்தார். ஈரான் மீது அமெரிக்கா புதிய தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்தும் ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

இறையோசைக்கான நேரம் இன்றைய நாள் இறையோசை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க

0: பொழுது இந்த பாடலுடன் இன்றைய நாள் இறையோசி நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வந்தது.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
0: காற்று மணத்தியாலத்துக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 22 செல்சியஸ் இருக்கும். அதேவேளையில் இன்றைய நாள் சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றது. நேர்கள் ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து விடியல் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhikavatti selithi kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: உங்கள்
6: வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், PTC லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல், அக்கவுண்டிங் சர்வீசஸ், அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
7: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
8: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
9: நோ நோ நோ.
10: முதியோர் பராமரிப்பு, VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
11: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
12: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 16700-2222 J.CA. 5:40 இது CMR விடியலுக்கான நேரம்.
13: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

வழியில் வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு வெற்றி காண்பது ஒரு விதம். மற்றவர்கள் கண்களுக்கு எளிமையாக தென்படும் விடயங்களில் கூட பெரிய வாய்ப்புகளை கண்டறிந்து அதன் வழியே வெற்றி பெறுவது இன்னொரு விதம். பாறைகள் குவிந்து கிடக்கின்ற இடம் பார்ப்பவர் கண்களின் தன்மைக்கு ஏற்ப கலைக்கூடமாகவோ கல் உடைக்கின்ற இடமாகவோ மாறுகிறது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் விவசாயத்திற்கும் பயனில்லாத வெற்றிடம் சிலர் கண்களில் மட்டும் ஓய்வு நேர இல்லங்கள் உருவாக்குவதற்குரிய இடமாக தெரிகிறது. மறந்துவிடாதீர்கள், ஒரு பொருளோ இடமோ மனித ஆற்றலோ நிகழ்காலத்தில் என்னவாக இருக்கிறது என்பது முக்கியமல்ல, எதிர்காலத்தில் என்னவாக வளரும் என்பதுதான் முக்கியம். வாய்ப்புகள் வழியில் வரும் வரை காத்திருக்காமல் விலகிச் செல்லும் வாய்ப்புகளை கூட வழிமறைத்து பயன்படுத்தும் துடிப்பு இருந்தால் இத்தகைய புதுமைகள் புத்தியில் உதிக்கும். இப்படி புதிதாக சிந்திப்பதில் முதல் தடை விமர்சனங்கள். ஆர்வமாக புதிய விடயங்களை சொல்ல வருகின்றவர்கள் கூட விமர்சனங்கள் வந்ததும் துவண்டு விடுவார்கள். அதனால்தான் ஓர் அறிஞர் சொன்னார், புதுமையாய் சிந்திக்க அறிவு மட்டும் போதாது, துணிவும் அவசியம் என்று. சமுத்திரம் என்பது குடிக்க பயன்படாத தண்ணீர் என்று பார்த்து ஆதி காலத்தில் அநேகம் பேர் அலட்சியம் செய்திருப்பார்கள். அதில் உப்பு இருக்கிறது என்று ஒருவன் முதலில் கண்டுபிடித்திருப்பான், முத்து கிடைக்கிறது என்று இன்னொருவன் கண்டுபிடித்திருப்பான், மீன் பிடித்து சாப்பிடலாம் என்று மற்றொருவன் கண்டுபிடித்திருப்பான். காலகாலமாய் இருக்கின்ற கடல் தேவையில்லாத தண்ணீர் பரப்பு என்று விலகி நடக்காமல் வித்தியாசமாக சிந்தித்தவன் தான் இந்த புதுமைகளை எல்லாம் பூமிக்கு கொண்டு வந்தான். இந்த புதுமை கண்ணோட்டம் என்பது பணம் சம்பாதிக்கும் முறை என்று மட்டும் பார்த்தால் வளர்ச்சி இருக்காது. புதுமை கண்ணோட்ட வழிகள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக்கிக் கொள்கின்ற முறை, அதுவே ஒரு வாழ்க்கை முறை. கண்ணில் படுகின்ற எதிலும் எண்ணிலடங்காத வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற நம்பிக்கை இதற்கான முதல் தேவை. சாதாரணமான ஒன்றை கூட சுவாரஸ்யமாக மாற்றுகின்ற படைப்பாற்றல் இதற்கான இரண்டாவது தேவை. படைப்பாற்றல் என்கின்ற கண்ணுக்கு தெரியாத சக்திக்கு சொல்வடிவம் கொடுக்கின்ற திறமை இதற்கான மூன்றாவது தேவை. ஒன்றை சுவாரஸ்யமாக சிந்தித்து செயல்படுத்தும் வரையில் பின்வாங்காத முயற்சியும் உழைப்பும் நான்காவது தேவை. இந்த அம்சங்களை யாரெல்லாம் வளர்த்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் அதிசயமான வெற்றிகளை அனாயசமாக பெற்றுவிடுகின்றார்கள். உங்களுக்குள் ஒரு தீப்பொறி இருந்தால் ஊதி ஊதி வளர்க்க வேண்டியவர் நீங்கள் தான். அது பெரு நெருப்பாக உருவம் பெறும் வரை உங்களால் தான் அதை காப்பாற்ற முடியும். அதுவரையில் அதன் வெளிச்சம் ஊருக்கு தெரியாது. உங்களுக்குள் உதிக்கின்ற புதிய கண்ணோட்டங்கள் ஒவ்வொன்றுமே அத்தகைய தீப்பொறிகள் தான். உற்சாகமாய் ஊதி ஊதி பெருக்குங்கள், உங்களால் முடியும், கலக்குங்கள். நல்லது நீங்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடிய நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடிய நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

0: நேர்கள் இதுவரை சிஎம்ஆர் விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்து நேரம் அதிகாலை 5:48.
1: Listen to us tours around the universe. www.cmr.fm.
0: குறையும் போதுதான் ஒரு பொருளின் அருமை தெரியும். வயது ஏறுகிறத்தான் வாழ்க்கையின் மதிப்பும் புரியும். தனிமை தானாக எடுக்கப்பட்டால் அது பலத்தை தரும். அது பிறரால் கொடுக்கப்பட்டால் பலவீனத்தை ஏற்படுத்திவிடும் எங்களிடையே. சிஎம்ஆர் தமிழப்பின் அதிகாலை ஒலிபரப்பில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களைத் தொடர்ந்து நேர்கள் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். வைகரை வசந்தம் நிகழ்ச்சியுடன் நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க 416-593-0055. இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்கள், திருமண நாட்களை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: ஹாப்பி ஆனிவர்சரி.
3: ஹாப்பி பர்த்டே.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9067627200.
2: மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 9053029494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
2: இன்றைய நாள் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒலிக்கின்ற பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து.

0: இன்றைய நாள் மே மாதம் 28-ம் தேதி 2026 வியாழக்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 14°C காற்று மணித்தியாலத்துக்கு 19 km வேகத்திலும் வீசிக் கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 21°C இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே இனிய நல்ல ஒரு நாளாக அமைய வேண்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 வரை 19 காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா. புத்தமது காலையில் முதலில் குரல் அமுதம். இன்றைய நாள் குரல் அமுதம்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 47. தெரிந்து செயல் வகை எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நன்றாக எண்ணிய பின்னரே ஒரு செயலை செய்ய துணிய வேண்டும். துணிந்த பின்னர் எண்ணுவோம் என்று நினைப்பது குற்றமாகும்.

இன்றைய நாள் நச்சிந்தனை. மேடு பள்ளம் நிறைந்ததுதான் உலகம். அதுபோல இன்பம் துன்பம் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை. மனிதனின் உடன்பிறந்த இயல்பு ஆசை. அதை படிப்படியாக திருத்திக் கொண்டால் மட்டுமே வாழ்வில் உயர முடியும். யாரையும் பொறுப்பது கூடாது. அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள். தனித்து வாழாதீர்கள். மனம் விட்டு பிறரிடம் பழகுங்கள். வாழ்வில் பொய்கூட உரைக்கலாம். உண்மை பேசுபவன் போல் ஒருபோதும் நடித்து விடாதீர்கள். நேர்கள் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை கேட்டீர்கள்.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அஸ்வே சுமாத் நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மே மாதத்துக்கான கொடுப்பனவுகளை நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நண்பர்கள் சபை தெரிவித்துள்ளது. மகா சங்கத்தினர் சங்க சமூகத்தை ஒடுக்க கட்டுப்பாடுடன் பேணி செல்வதற்கு தேவையான சட்டங்களை விரைவில் தயாரித்து வழங்குவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது என ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாகாண சபை தேர்தல்களை இவருட இறுதிக்குள் நடத்துவதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிரணி தலைவர்கள் ஒன்றிணைந்து வலியுறுத்தியுள்ளனர். களுத்துறை பள்ளிவாசல் வீதி வெட்டுமடை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பரந்துரையில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகளை நிறுத்திய தமிழக அரசு ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கரில் சிட்காட் தொழிற்பூங்கா அமைக்க உயர்மட்ட அதிகாரிகள் நிலையில் ஆலோசனை நடந்து வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா இன்று விலகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகனாவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க உயர் அதிகாரமிக்க அமைப்பான கொல்ஜியம் பரிந்துரைத்துள்ளது. திடக்கழிவுகள் மேலாண்மை விதிகள்படி பெருமளவு கழிவு உற்பத்தியாளர்கள் இணையதளத்தில் பதிவு செய்வது கட்டாயம் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சீன மின்சார வாகன நிறுவனமான பைட் இந்த ஆண்டின் இறுதியில் கனடா சந்தையில் நுழைய திட்டமிட்டுள்ளதாகவும் வான்கூவர், கல்கரி, டொரண்டோ மற்றும் மொன்றியல் உள்ளிட்ட இடங்களில் 20க்கும் மேற்பட்ட விற்பனை தளங்களை திறக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 7 ஆண்டுகளுக்கு மேலாக 6 வயது சிறுமி உட்பட 145 குழந்தைகளை இணையம் வாயிலாக பாலியல் ரீதியாக தாக்கிய குற்றத்துக்காக டொரண்டோவைச் சேர்ந்த ஒரு நபருக்கு அமெரிக்க சிறையில் 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாலின அடிப்படையிலான வன்முறையை ஒரு பெருந்தொற்று என நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லேபடோர் ஆகிய மாகாணங்கள் அறிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவில் பரவி வரும் மிகவும் ஆபத்தான இபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட இவரையும் அமெரிக்காவிற்குள் நுழைய அனுமதிக்கப் போவதில்லை என்றே வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ரூபியோ புதன்கிழமையன்று தெரிவித்தார். ரஷ்ய ராணுவப் படைகள் உக்ரைனில் மேலும் 2 கிராமங்களை கைப்பற்றியுள்ளன. ஒன்று வடகிழக்கு கார்கிவ் பகுதியிலும் மற்றொன்று தென்கிழக்கு சபோரிஷியா பகுதியிலும் அமைந்துள்ளது. ஹோர்முஸ் நீர்வழி வழியாக பயணிப்பதற்கு கட்டணம் வசூலிக்கும் தெஹ்ரானின் புதிய அமைப்பான ஈரானின் பாரசீக வளைகுடா நீர்வழிப்பாதை ஆணையத்தின் மீது அமெரிக்க நிதித்துறை புதன்கிழமையன்று தடைகளை அறிவித்தது. மேற்கு ஆசிய போர் உலகின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை சமாளிப்பதற்காக நாடுகள் புதிய விநியோக பாதைகளை திறக்கவும் உள்நாட்டு வளங்களை நாடவும் தூண்டி வருவதாக சர்வதேச எரிசக்தி முகமை வியாழக்கிழமையன்று தெரிவித்தது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
0: டோரண்டோ நேரம் காலை 6:09. புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை காற்றலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

0: தமிழ் எஃப்எம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: இது வசந்த காலம். மை Mechanic Auto and Tire, Oil Change, Brakes, Suspension முதல் Full Vehicle Safety Inspection வரை Authorized Michelin Tire Dealer, Top Brands க்கு Best Price, மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை Tire Rebate. உங்கள் Insurance உடன் நேரடியாக பேசி Body and Collision Repairs. Markham, Midland and Steels, 905-946-1000. Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000. MyMechanicAuto.ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
7: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
8: இரவில் கண்ணை மூடிய போது கனவுகள் தோன்றுகிறது. உண்மையில் நடப்பது போன்று மனதில் தோன்றும். கண் விழித்த பிறகுதான் தெரிகின்றது கண்டது கனவுகன்று. அக்கனவுகள் நிஜமாக வேண்டுமெனில் நம் முயற்சிகள் பல மடங்காக வேண்டும்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன்
7: 9 சதத்திலிருந்து குறைந்திருக்கிறது. அதாவது ஒரு லிட்டருக்கு 9% குறைந்து தற்போது டொரண்டோ பெரும்பாக்கத்தில் எரிபொருளின் விலை $1.73 ஆக இருக்கின்றது. ஒரு வாரத்துக்குள் இது 2வது பெரிய விலை குறைப்பாகவும் கருதப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக இந்த ஈரான் போர் தொடங்கியதில் இருந்து எரிபொருளின் விலை மிக ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வந்த நிலையில் இந்த 9% குறைப்பானது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவே வாகன ஓட்டிகளால் பார்க்கப்படுகின்றது. ஆகவே அடுத்த வாரங்களிலிருந்து மேலும் விலை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது.
8: இனிதான காலை பொழுதினில் காதுக்கு இனிய கானங்களுடன் கனவுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் கவலைகள் மறந்து சிரிக்கும் ஒரு இனிய காலை பொழுதாக காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது புத்தம் புது காலை.

0: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்
1: காலை 6:32
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555
2: சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாகாண சபை தேர்தல்களை இவருட இறுதிக்குள் நடத்துவதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிரணி தலைவர்கள் ஒன்றிணைந்து வலியுறுத்தியுள்ளனர். பரிந்துரையில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகளை நிறுத்திய தமிழக அரசு ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கரில் சிட்காட் தொழிற்பூங்கா அமைக்க உயர்மட்ட அதிகாரிகள் நிலையில் ஆலோசனை நடந்து வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா இன்று விலக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திடக்கழிவுகள் மேலாண்மை விதிகளின்படி பெருமளவு கழிவு உற்பத்தியாளர்கள் இணையதளத்தில் பதிவு செய்வது கட்டாயம் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சீன மின்சார வாகன நிறுவனமான பைட் இந்த ஆண்டின் இறுதியில் கனடா சந்தையில் நுழைய திட்டமிட்டுள்ளதாகவும் வான்கூவர் கால்கரி டொரண்டோ மற்றும் மொன்றியல் உள்ளிட்ட இடங்களில் 20க்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்களை திறக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 7 ஆண்டுகளுக்கு மேலாக 6 வயது சிறுமி உட்பட 145 குழந்தைகளை இணையம் வாயிலாக பாலியல் ரீதியாக தாக்கிய குற்றத்துக்காக டொரண்டோவைச் சேர்ந்த ஒரு நபருக்கு அமெரிக்க சிறையில் 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவில் பரவி வரும் மிகவும் ஆபத்தான இபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட எவரையும் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதிக்கப் போவதில்லை என்று வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவ படைகள் உக்ரைனில் மேலும் 2 கிராமங்களை கைப்பற்றியுள்ளன. ஒன்று வடகிழக்கு கார்கிவ் பகுதியிலும் மற்றொன்று தென்கிழக்கு சபோரிசியா பகுதியிலும் அமைந்துள்ளது. ஹோர்முஸ் நீர்வழிப்பாதை வழியாக பயணிப்பதற்கு கட்டணம் வசூலிக்கும் தைரானின் புதிய அமைப்பான ஈரானின் பாரசீக வளைகுடா நீர்வழிப்பாதை அணையத்தின் மீது அமெரிக்க நீதித்துறை புதன்கிழமையன்று கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மேற்கு ஆசிய போர் உலகின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியை சமாளிப்பதற்காக நாடுகள் புதிய விநியோக பாதைகளை திறக்கவும் உள்நாட்டு வளங்களை நாடவும் தூண்டி வருவதாக சர்வதேச எரிசக்தி முகமை வியாழக்கிழமையன்று தெரிவித்துள்ளது.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555 ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555
3: Working for you.
4: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
5: யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க கனடாக்களை நடாத்தும்
3: பல்கலைச்சங்கமம் கலை நிகழ்ச்சி மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு மார்க்கம் அண்ட் லோரன் சந்திப்பில். இலக்கம் 550 மார்க்கம் ரோடில் அமைந்திருக்கின்ற சீதபரே கொலேஜியேட் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெறும். 6479919362 பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம் நடாத்தும் பிரிகேடியர் தீபன் கலமுனைகளின் செருக்கலநாயகன் புத்தகம் மற்றும் ஒளிப்பேழை வெளியீட்டு விழா மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு இலக்கம் 1120 டாப்ஸ்கோட் ரோடு யூனிட் 3 அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். 4372251286 கனடா நெல்லியடி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-844-7390
4: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

தொடரம் காலை 6:38 காலைப்பொழுதை அழகாக்கி காற்றலைகளோடாக ஒலித்துக் கொண்டு கிடக்கின்றது சிஎம்ஆர் தமிழகமின் புத்தம் புது காலை.

ஒருவேளைக்கும் லாயக்கில்லாமல் இருப்பதை விட ஒளிந்து தொலை என்று ஆவேசமாக திட்டிவிட்டு வேலைக்கு செல்லும் கணவன்மார்கள் இருக்கின்றார்கள். இப்படித்தான் ஒரு நாள் அந்த ஒரு கணவரும் மனைவிக்கு இப்படி பேசிவிட்டு வேலைக்கு சென்று விட்டார்கள். மாலையில் வீடு திரும்பிய போது வீட்டுக்கதவு திறந்து கிடந்தது. வீட்டில் இருக்கும் நாய்க்கூடு காலியாக இருந்தது. திகைப்போடு வீட்டினுள் நுழைந்தான் கணவன். டிவியில் கார்ட்டூன் சேனல் சத்தமாக ஓடிக்கொண்டு இருந்தது. தரைவிரிப்பு ஒழுங்கின்றி கிடந்தது. அறை முழுவதும் துணிகளும் பொம்மைகளும் நிறைந்து கிடந்தன. சமையலறையில் பாத்திரங்கள் கழுவாமல் நிறைந்திருந்தன. டேபிள் மேல் காய்கறி நறுக்கப்பட்டு சிதறி கிடந்தது. டேபிளின் கீழ் உடைந்த கண்ணாடி கிளாஸ் இருந்தது. ஃப்ரிட்ஜ் திறந்திருந்தது. மதிய உணவு வேளைக்கு முன்னேதான் மனைவிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அவன் இதை வைத்துக் கொண்டு உணர்ந்து கொண்டார். கணவனுக்கு படபடப்பு அதிகமானது. குளியல் அறையில் இருந்து தண்ணீர் சொட்டும் சத்தம் கேட்டது. கதவை தாண்டி நீர் வெளியே வந்து கொண்டிருந்தது. அப்போது டரி என்று குரல் கேட்டு திரும்பியவன் தனது 3 வயது மகனை தூக்கி அம்மா எங்கே என்று கேட்டான். அப்பொழுது உள்ளே நுழைந்த பொழுது முதுகுக்கு தலையணை கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தான் அவனது மனைவி. ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியிலிருந்து மீளாத கணவன் என்னாச்சு என்று கேட்டான். மனைவி சிரித்துக்கொண்டே, வீட்டில் என்னதான் வெட்டி முறிக்கின்றாய் என்று கேட்பீங்கள். இன்றைக்கு நான் ஒன்றுமே வெட்டி முறிக்கவில்லை அதுதான் என்றாள். இதைத்தான் சொல்லுவது, வார்த்தைகளை விடுகின்ற பொழுது பார்த்து விட வேண்டும். இல்லையென்றால் விளைவுகள் இப்படித்தான் இருக்கும்.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.

CMR புதுமது காலியுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். கோவிலுக்கு ஒரு சாமியார் வந்திருந்தார். பல்வேறு விடயங்களை பேசி நமக்கு ஆபத்து வரும்போது அதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதை விளக்கிக் கொண்டு இருந்தார். யானை துரத்தினால் வளைந்து வளைந்து ஓட வேண்டும், நாய் துரத்தினால் ஓடாதே திரும்பி முறைத்துப்பார், பாம்பு துரத்தினால் நேராக ஓடு, புலி துரத்தினால் மரத்தில் மேலேறு, சிங்கம் துரத்தினால் பிணம் போல நடி, இப்படி எது துரத்தினாலும் தப்பிக்க சொல்லிக் கொண்டு இருந்தார். பின்னால் ஒருவர் கையுயர்த்தி மனைவி துரத்தினால் என்ன சாமி செய்வது என்று கேட்டான். வெகு நேரம் யோசித்து விட்டு சாமியார் சொன்னார், அப்படி துரத்தப்பட்டு தப்பி வந்தவன் நான் தான் என்று சொன்னார் அந்த சாமியார்.

0: சொல்ல வேணுமா?
1: Listen to us around the universe. www.cmr.fm. உலக பட்டினி தினம் இன்று உலகத்தோறும் உலகெங்கும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த நாள் உலகளாவிய பட்டினி, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் உணவு பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அனுசரிக்கப்படுகின்றது. மனித குலத்தின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றான பசி குறித்து சிந்திக்கவும் அதற்கான தீர்வுகளை உருவாக்கவும் உலக மக்களை விழிப்புணர்வு ஊட்டவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது. உலகம் தொழில்நுட்பத்தில் முன்னேறிக் கொண்டே இருக்கின்றது. விண்வெளியை அடைந்த மனிதன் இன்னும் பலரின் வயிற்றை நிரப்ப முடியாமல் தவிக்கின்றான் என்பது வேதனையான ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் கணக்கெடுப்புகளின்படி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தினமும் போதுமான உணவு ஒன்றி வாழ்ந்து வருகின்றார்கள். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், ஏழை மக்கள் மற்றும் போர் இயற்கை அனர்த்தம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் பட்டினியால் அவதிப்படுகின்றனர். பசி என்பது உணவு இல்லாமை மட்டுமல்ல, அது கல்வியின்மை, உடல்நலக்குறைவு, வறுமை மற்றும் சமத்துவமின்மையின் வெளிப்பாடாகும். ஒரு குழந்தை பசியுடன் பள்ளிக்கு சென்றால் அதன் கனவுகளும் மங்கிவிடுகின்றன. ஒரு குடும்பம் உணவுக்காக போராடும் போது அதன் எதிர்காலமும் சிதைந்து போகின்றது. இந்த நிலையை மாற்றுவது அரசாங்கங்களின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனின் கடமையாகவும் இருக்கின்றது. நாம் வீணாக்கும் ஒரு தட்டு உணவு ஒருவரின் ஒரு நாள் வாழ்வாக இருக்கலாம். உணவை மதிப்பது, தேவையற்ற வீணாக்கத்தை தவிர்ப்பது, ஏழை எளியோருக்கு உதவுவது போன்ற சிறிய செயல்களே பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். பசியற்ற உலகம் என்பது கனவாக மட்டுமல்லாமல் நனவாக வேண்டும். அதற்காக விவசாயத்தை பாதுகாக்கவும் உணவு உற்பத்தியை அதிகரிக்கவும் நாம் அனைவரும் சமமான உணவு பகிர்வை கிடைக்கவும் நாம் ஒன்றிணைய வேண்டும். இன்றைய உலக பட்டினி தினத்தில் ஒவ்வொருவரும் பசியால் வாடக்கூடாது என்ற உறுதியை நாங்கள் எடுப்போம். அதற்கேற்றவாறு நாங்களும் முயற்சிகளை எடுப்போம் என்பதைத்தான் இந்த வேளையில் நானும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
5: என்ன, கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
0: புதமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து நேர்கள் புதமது காலையில் இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் முற்றாக நிராகரித்துள்ளது. அத்துடன் வருடாந்த வரவு செலவு திட்டம் மற்றும் நிர்வாக ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக காணாமல் போனோர் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் இந்த ஆண்டு 370 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக இதற்கு முன்னர் ஒதுக்கப்பட்டு இருந்த 10 மில்லியன் ரூபாய் நிதி நிறுத்தப்பட்டுள்ளதாக காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் அமைப்பின் தலைவர் பெர்னாண்டோ சுமத்தியிருந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த கருத்து தெரிவிக்கையில், மூலதன செலவுகள் மற்றும் ஊழியர்களுக்கான சம்பளங்கள் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தனியாக வழங்கப்படுகின்றன. அதே நேரம் இந்த 370 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடானது காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் தொடர்பான செயல்பாடுகளுக்காகவே பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். 2000க்கு பின்னர் பதிவான 6700 காணாமல் போன சம்பவங்கள் குறித்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இதுவரை தொடர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதோடு, தற்போது 4700 குடும்பங்கள் இந்த இடைக்கால கொடுப்பனவை பெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஒவ்வொரு அரசாங்கமும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு போதிய நிதியை வழங்கி அதன் பணிகளை தடையின்றி தொடர அனுமதித்துள்ளன. அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் இவ்வாறான கொடுப்பனவு குறைப்புகள் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் மகேஷ் கட்டிலந்த திட்டவட்டமாக குறிப்பிட்டார். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கிராஞ்சி பகுதியில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றலை திட்டங்களுக்கு எதிராக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த போராட்டத்தினை கிராம மக்கள் மற்றும் பல்வேறு பொது அமைப்புகள் இணைந்து முன்னெடுத்திருந்தன. இலங்கையில் காற்றாலை மற்றும் கனிம மணல் அகழ்வு போன்ற திட்டங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தையும் மண்வளத்தையும் சிதைக்கும் வகையில் முன்னெடுக்கப்படுவதாகவும், கடந்த அரசாங்கத்தைப் போலவே இந்த அரசாங்கமும் திட்டத்தை முன்னெடுப்பதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் அரசியல் பிரதிநிதிகள், மத தலைவர்கள் மற்றும் பிரதேச மக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கொரியாவில் பணிபுரிந்து மீண்டும் நாடு திரும்பி முதலீடுகளை செய்வதற்கு எதிர்பார்ப்பு இருக்குமாயின் அதற்கான முழுமையான ஆதரவை அரசாங்கம் வழங்கும் என பதில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு பெற்ற குழுவொன்றை சந்தித்து உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தற்போதைய உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரத்தை பேணுவதற்கே வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை பெரும் பங்களிப்பை வழங்கி வருவதுடன் கொரிய அரசாங்கத்துடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி அந்த வேலைவாய்ப்புத் துறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் கொரிய உற்பத்தி துறையில் 1067 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளன. அவர்களுள் 68 பேருக்கு நேற்று இறுதி தெளிவூட்டல் மற்றும் விமான பயணச்சீட்டுகள் வழங்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கண்டி போகம்பறை சிறைச்சாலையில் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவருடன் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு சுமார் 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பெறப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கைதியுடன் 53 தடவைகள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு இது தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் பாரதூரமான குற்றங்கள் மற்றும் கொலை குற்றச்சாட்டுகளின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒருவர் என தெரிவிக்கப்படுகின்றது. டெல்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று சென்னை திரும்பினார். இப்பயணத்தின் போது காங்கிரஸ் கட்சியினரை சந்திக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேற்று டெல்லி சென்றார். டெல்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்தார். இந்நிலையில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கோவை சந்திக்கவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் நிலையில் அக்கட்சி தலைவர்களை விஜய் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. விஜயை வரவேற்று டெல்லியில் காங்கிரஸ் சார்பில் பேனர் ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே கேரள முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிலும் விஜய் பங்கேற்கவில்லை. சென்னையில் விஜய் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்றார். பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக ராகுலை சந்தித்து விஜய் நன்றி கூறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆந்திராவின் கண்டலேறு அணையில் திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதி கிருஷ்ணா நதி நீர் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை வந்தடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துக் கொண்டனர். சென்னை குடிநீர் தேவைக்காக தெலுங்கு கங்கை திட்ட ஒப்பந்தத்தின்படி தமிழ்நாட்டுக்கு கிருஷ்ண நதி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு ஆண்டுதோறும் ஆந்திர அரசு 12 DMC நீர் வழங்கி வருகின்றது. கண்டலேறு அணையில் திறக்கப்பட்ட நீர் 152 கிலோமீட்டர் பயணித்து ஊத்துக்கோட்டை வந்து சேர்ந்தது. தமிழ்நாடு பூண்டி ஏரியில் கிருஷ்ணா நதி நீர் தேக்கி வைக்கப்பட்டு சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக அனுப்பி வைக்கப்படவுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பே கிருஷ்ண நதி நீர் தமிழகம் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாமதமாக வந்தடைந்தது. தமிழக எல்லையை வந்தடைந்த கிருஷ்ணா நதி நீர் இன்று இரவு பூண்டி ஏரியை சென்றடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
0: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
3: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாட.
5: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
6: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
7: ஆலோசனைகளும் இலவசம்.
6: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
8: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
9: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
10: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: பொறுமை விட்டுக் கொடுத்தல் இரண்டும் மிக முக்கியம் மனித வாழ்வில். ஆனால் இவை இரண்டுக்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றும் எல்லையும் இல்லை, எதிரியும் இல்லை. மற்றவரின் பொறுமையை சோதிக்காதீர். அவ்வாறு சோதித்து பொறுமை இழந்தால் பிரச்சினை நமக்குத்தான்.

0: உங்களின் வருமான வரி பத்திரங்களை முழுமையாக முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெற கே எம் பிசினஸ் சொல்யூஷன் 6475221775 ஃபுட் ஹேண்ட்லிங் ஹேண்ட்லர் சர்டிபிகேட் ஸ்மார்ட் சர்வ் லைசன்சஸ் PTC licenses மற்றும் உங்கள் வியாபாரத்துக்கான payroll and accounting services இவற்றுடன் all type of sponsorship, PR, citizenship, including Sri Lankan dual citizenship போன்ற சேவைகளுக்கும் மிகவும் நம்பிக்கையான தெரிவாக விளங்குகிறது KM Business Solution. கனடியன் செப்பர்ட் சந்திப்புக்கு அருகில் வாரத்தில் 7 நாட்களும் உங்களுக்கான சேவைகளை வழங்குகிறது KM Business Solution. அழைக்குங்கள் 6475221775 நேர்களில் புதமது காலையில் KM Business Solution வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும் 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 dollars வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 dollars இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: நேர்களில் நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது அந்த காலத்திலும் இந்த ஸ்மார்ட் போன்கள் அல்லது இந்த வீடியோ கேம்கள் இருந்திருந்தால் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களிடம் ஆசிரியர்களிடம் வேண்டிய அடிகள் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். பெற்றோர்கள் ஏதாவது வேலை தாங்கள் வேலைகளில் இருக்கும் பொழுது எங்களை கவனிக்க அவர்கள் தவறி இருப்பார்கள் என்று சொன்னால் எங்கள் கைகளிலும் இந்த ஸ்மார்ட் போன்கள் அல்லது வீடியோ கேம்கள் இருந்திருக்கும். இதனால் நாங்கள் அடி வேண்டாமல் தப்பிக்கிருப்போம். இப்படி நாங்கள் வேண்டிய அடிகள் பலவிதம், ஒவ்வொரு அடிக்கும் பேர் இருக்கின்றது. அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் அந்த அடிகளை வேண்டி இருக்கின்றோம். இப்படி பார்க்கின்ற பொழுது அந்த அடிகளை நாங்கள் என்ன மாதிரியாக என்னென்ன நேரங்களுக்கு நாங்கள் அடி வாங்கினோம் என்று சொன்னால், அடி வாங்கி ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தால் மறுபடியும் ஒரு அடி, அடி வாங்கிவிட்டு அழுக்கமாக அழாமல் எவ்வளவு நெஞ்சழுத்தமடா உனக்கென்று மீண்டும் ஒரு அடி, அடி வாங்காமலேயே அழுதால் என்ன நடிக்கிறியாடா என்று சொல்லி விழும் ஒரு அடி, விருந்தாளிக்கு சமைத்ததை நாங்கள் முன்னதாக சமையலறைக்கு சென்று சாப்பிட்டு விட்டால் அதுக்கும் ஒரு அடி, சூரியன் மறைந்த பிறகு லேட்டாக வீட்டுக்கு வந்தால் எங்கேடா சுத்திக்கிட்டு சுத்தி போட்டு வாரா என்று அதுக்கும் ஒரு அடி, ரொம்பவும் மெதுவாக சாப்பிட்டால் ஒரு அடி, அவசரம் அவசரமாக அள்ளி போட்டு சாப்பிட்டாலும் அடி, பேசிக்கொண்டு சாப்பிட்டாலும் அடி, பெரியவர்கள் எழுந்த பிறகு தூங்கினால் தூங்கிக் கொண்டு இருந்தால் அதுக்கும் ஒரு அடி, கதைக்கும் பொழுது நகத்தை கடித்து கடித்து கதைத்தால் அதுக்கும் ஒரு அடி. ஆனால் இப்பொழுது இருக்கிற சிறுவர்களுக்கெல்லாம் அந்த தொல்லையே இல்லை. அவர்களுடன் பேசுவதற்கு கூட பெற்றோர்களாய் எங்களுக்கு சில வேளைகளில் பயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் பேசினால் எங்களுடன் கோபித்து விடுவார்களோ அல்லது கதைக்க மாட்டார்களோ என்று அல்லது மறு பேச்சு பேசி விடுவார்களோ சபையில் என்ற ஒரு அச்சமும் இருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் சிறு வயதில் வேண்டின அடி பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் எங்களை பல வழிகளில் பதப்படுத்தி இருக்கின்றது, பல சமூகத்தில் நல்லவர்களாக உருவாக்கி இருக்கின்றது. அதைத்தான் சொல்வது அடியைப் போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்றே.

0: உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
2: அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன் தருகின்ற தகவலை பார்த்துவிடலாம். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும் உங்களுக்கு. அதற்கான சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றதா? உங்களுக்கு கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச் சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஓல்ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795. இவரை தொலைபேசி மூலம் அழைத்து ஸ்காப்ரோவில் எந்த பகுதியிலும் இவரை சந்தித்து உங்கள் காப்புறுதி தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். நேர்களில் புத்தமது காலையில் ஓல்ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
3: Listen to us tours around the universe. www.cmr.fm.

0: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000+ மேற்பட்ட லெஹிங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2340 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபிஞ்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க். சம டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
1: தொடர்ந்து நேரம் காலை 7:32 நிமிடம்.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: மகா சங்கத்தினர் சங்க சமூகத்தை ஒழுக்க கட்டுப்பாடுடன் பணி செல்வதற்கு தேவையான சட்டங்களை விரைவில் தயாரித்து வழங்குவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது என ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. களத்துறை பள்ளிவாசல் வீதி வெட்டு மக்கடை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து சீதாராமையா இன்று விலக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகனாவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க உயர் அதிகாரமிக்க அமைப்பான கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. திடக்கழிவுகள் மேலாண்மை விதிகளின்படி பெருமளவு கழிவு உற்பத்தியாளர்கள் இணையதளத்தில் பதிவு செய்வது கட்டாயம் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. 7 ஆண்டுகளுக்கு மேலாக 6 சிறுமி உட்பட 145 குழந்தைகளை இணையம் வாயிலாக பாலியல் ரீதியாக தாக்கிய குற்றத்துக்காக டொரண்டோவைச் சேர்ந்த ஒரு நபருக்கு அமெரிக்க சிறையில் 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவில் பரவி வரும் மிகவும் ஆபத்தான ஈபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட எவரையும் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதிக்கப் போவதில்லை என்று வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவ படைகள் உக்ரைனில் மேலும் 2 கிராமங்களை கைப்பற்றியுள்ளன. ஒன்று வடகிழக்கு கார்கிவ் பகுதியிலும் மற்றொன்று தென்கிழக்கு சபோடிஷியா பகுதியிலும் அமைந்துள்ளது. ஹோர்முஸ் நீர்வழி வழியாக பயணிப்பதற்கு கட்டணம் வசூலிக்கும் தெஹ்ரானின் புதிய அமைப்பான ஈரானின் பாரசீக வளைகுடா நீர்வழிப்பாதை ஆணையத்தின் மீது அமெரிக்க நிதித்துறை புதன்கிழமை தடைகளை விதித்துள்ளது.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
3: Listen to us around the universe. www.cmr.fm.
4: Everything okay? No problem and jinam.
5: Bar kalamu closing da adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day the Pradhi's chillatuk thanks.
5: Chillam illa da Silvam.
4: Cheri.
7: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
8: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
7: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
8: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
7: 416-271-5992.
8: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
5: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
9: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
9: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
9: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
9: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
7: சுகந்தன், 416-540-6269.
9: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் நியூசிலாந்து அணிக்கும் அயர்லாந்து அணிக்கும் இடையிலான ஒருநாள் டெஸ்ட் போட்டி தற்பொழுது ஆரம்பமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இரண்டாவது நாள் ஆட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. நியூசிலாந்து அணி துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. 6 விக்கெட்டுகளை இழந்து 463 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றது. நியூசிலாந்து அணி சார்பாக பிளண்டல் 180 ஓட்டங்களுடன் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
3: Listen to us, around the universe, www.cmr.fm.
2: புத்தமது காலையில் ஒலிக்கும் பாடல் காவலன் திரைப்படத்திலிருந்து.

0: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: ரேஷியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏஷியன் Mega Sale.
2: Dr. Sabavathi Ravindran Braces, Implant and Wisdom Tooth Extraction பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844 Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000 Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002 3 இடங்களில் Dr. Sabavathi Ravindran
3: உதயம்
4: சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
5: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: வாடிக்கையாளர்களின் பணத்தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமோர் நிறுவனம் இப்போது மார்க்கத்தில் 75-95 மாக்கம் ரோட் யூனிட் 5 வாடிக்கையாளர்களின் உடனடி பணத்தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கோலகலமாக ஆரம்பமாகியிருக்கிறது. மேலும் அடுத்த ஒரு மாதத்துக்கு 0 வட்டி வீதத்தில் நகைக்கு பணம் கொடுக்கப்படும். மேலதிகமாக பணம் மாற்று மற்றும் 120 நாடுகளுக்கு ரெமிட்பி ஊடாக கட்டணமில்லாமல் பணம் அனுப்ப முடியும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்திகளோடு தாமோர் நிறுவனம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. 75-95 மாக்கம் ரோட் யூனிட் 5 தொடர்புகளுக்கு 905-667-7200 905-667-7200 நேர்கள் புத்தமது காலையில் தாமோர் நிறுவனம் விடுத்த அறிவித்தலை கேட்டீர்கள். புத்தம்பது நாளுக்கு புத்தம்பது காலை. பூக்கள் மலர்வது போலவே இந்த நாளும் உங்கள் மனதிலும் வாழ்விலும் மலரட்டும். ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த இந்த காலை நேர நிகழ்ச்சி உங்களுக்கான முதல் கடிகாரம். சுவையான செய்திகள், சிந்திக்க வைக்கும் கருத்துக்கள், குட்டி கதை, மகிழ்வளிக்கும் இனிதான பாடல்கள், காலை நேரத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். புத்தம்பது காலை உங்களுடன் கற்றலைகளில்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற lotusfuneralandcremation.com. கேன் ஸ்மைல் டென்டல் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000-க்கும் மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குருத்தாஸ் ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116. பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
1: தொடர்ந்து காலை 7:52 நிமிடம்.

ஒரு ஊரிலே திருமண வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்த ஜோடி ஒன்று 25 வருடத்தை கொண்டாடி கொண்டு இருந்தது. அப்பொழுது அந்த ஊரையே அவர்கள் கூட்டி வந்து விருந்து வைத்து கொண்டு இருந்தார்கள். இதை அறிந்த ஒரு பத்திரிகையாளர் அந்த ஜோடியிடம் சென்று, எப்படி இவர்கள் 25 வருடங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள், இவர்களை எப்படியாவது பேட்டி எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் சென்று கேட்டார். சரி, நீங்கள் 25 வருட காலத்தில் கொண்டாடி இருக்கிறீர்கள், திருமணம் முடித்து உங்களுக்குள் பிரச்சனைகள் வந்ததில்லையா? அப்படி வந்தால் எப்படி நீங்கள் சமாளித்தீர்கள் என்று சொல்லி அந்த ஜோடியிடம் கேட்டார்கள். அப்பொழுது அந்த கணவன் சொன்னார், நானே இதற்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்பொழுது அவர் சொன்னார், நாங்கள் திருமணம் முடிந்து தேனிலவுக்காக ஒரு இடத்துக்கு சென்றோம். எங்களுடைய பயணம் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. அந்த இடத்தை நாங்கள் சென்ற இடத்தை சுற்றி பார்ப்பதற்காக குதிரையேற்றம் செல்லலாம் என்று நானும் என்னுடைய மனைவியும் யோசித்தோம். இப்படியாக 2 குதிரைகளை தேர்ந்தெடுத்து இருவரும் ஒவ்வொரு குதிரையிலே நாங்கள் ஏறி போய்கொண்டு இருந்தோம். என் மனைவி அந்த குதிரையிலே ஏறுகின்ற பொழுது அந்த குதிரையின் துள்ளலில் என் மனைவியை கீழே விழுத்து விட்டது அந்த குதிரை. அவள் கீழே எழுந்து சுதாகரித்து கொண்டு அந்த குதிரையின் மீது மீண்டும் ஏறி அமர்ந்து கொண்டு, இதுதான் உனக்கு முதல் முறை என்று சொன்னாள். சரி, கொஞ்ச தூரம் நாங்கள் போய்கொண்டிருந்த பொழுது மீண்டும் அந்த குதிரை அவ்வாறே செய்தது. அப்பொழுதும் என்னுடைய மனைவி விழுந்து விட்டாள். இரண்டாவது முறையாக குதிரை மீது அமர்ந்து கொண்டு, இதுதான் உனக்கு இரண்டாம் முறை என்று சொன்னாள். சரி, தொடர்ந்து அந்த குதிரை பயணம் போய்கொண்டு இருந்தது. நாங்களும் அந்த மலைப்பகுதி இடங்களை எல்லாம் ரசித்து கொண்டு இருந்தோம். மூன்றாம் முறையும் என் மனைவி இருந்த அந்த குதிரை அவளை ஏதோ ஒரு காரணத்தால் தூக்கி எறிந்து விட்டதே. இப்பொழுது அந்த மனைவி உடனே சுதாகரித்து கொண்டு எழுந்து வேகமாக அந்த குதிரையை தான் வைத்திருந்த அந்த கைத்துப்பாக்கியால் சுட்டு கொன்று விட்டாள். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நான், என்ன உனக்கு இப்படியா ஒரு குதிரையை கொன்று விட்டாயே என்று சொல்ல, என் மனைவி எனக்கு அப்பொழுது சொன்னால், இதுதான் உங்களுக்கு முதலாவது முறை. அன்றிலிருந்து இன்று வரை நான் என்னுடைய இரண்டாம் மூன்றாம் முறைகளை காப்பாற்றி கொண்டு வருகின்றேன். இதுதான் எனது 25 வருட திருமணத்தின் ரகசியம் என்றாராம் அந்த கணவன்.

0: தொடரும் காலை 8 மணி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
2: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: நியூயார்க்கில் வணிகத் தலைவர்களை பிரதமர் வாக்காணி இன்று சந்திக்க உள்ளார். கனடாவை ஒரு முதலீட்டு இடமாக முன்வைப்பதற்காக பிரதமர் சந்திக்கவிருக்கும் தலைமைச் செயல் அதிகாரிகள், தொழில் முனைவோர், வணிகத் தலைவர்கள் மற்றும் நிதி மேலாளர்கள் ஆகியோர் விவரங்களை பிரதமர் அலுவலகம் குறிப்பிடவில்லை. இதன்போது கனடாவின் புதிய பொருளாதார திட்டம் மற்றும் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் ஆகியவற்றை விவரித்தே நியூயார்க்கின் பொருளாதார கழகத்தில் பிரதமர் உரையாற்றவும் உள்ளார். கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக மெக்சிகோ மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இந்த வாரம் சந்திக்கும் வேளையில் இந்த பயணம் அமைந்துள்ளது. கனடாவுடன் குறிப்பிடத்தக்க வர்த்தக பிரச்சினைகள் உள்ளன. ஆனால் தனது கெனடிய சகாக்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் குரீர் செவ்வாய் என்று தெரிவித்துக் கொண்டார். பசிபிக் கேன்சர் சிட்டி லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரியும் சுமார் 300 சிக்னல்ஸ் மற்றும் தகவல் தொடர்பு தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை காலை வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று கூறியுள்ளது. வன்கூவர் முதல் மொன்றியல் வரையிலான தொழிலாளர்கள் ஊதியம், வேலை வாழ்க்கை சமநிலை மற்றும் பணியாளர்களை தக்கவைத்தல் போன்ற பிரச்சினைகள் குறித்து பெரிதும் கவலைப்படுவதாக சர்வதேச மின் தொழிலாளர் சகோதரத்துவ அமைப்பைச் சேர்ந்த ஜேசன் சோமர் கூறினார். ஏற்பட்டாலும் ரயில்வே செயல்பாடுகள் தொடரும் என்று கனடா முழுவதிலும் உள்ள மற்ற தொழிற்சங்கங்களின் ஊதிய உயர்வுகளுக்கு இணையாக நிறுவனம் நியாயமான மற்றும் சமநிலையான சலுகைகளை வழங்கியுள்ளது என்றும் செய்தி தொடர்பாளர் டெர்ரி குன்கா தெரிவித்துக் கொண்டார். இருதரப்பினரும் நல்லெண்ண பேச்சுவார்த்தைக்கு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ள நிலையில் வார இறுதி வரை பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் குன்கா தெரிவித்துக் கொண்டார். ரஷ்ய ராணுவ படைகள் உக்ரைனில் மேலும் 2 கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஒன்று வடகிழக்கு கார்கிவ் பகுதியிலும் மற்றொன்று தென்கிழக்கு சபோரிசியா பகுதியிலும் அமைந்துள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தங்கள் படைகள் ரஷ்யாவுடனான எல்லையில் உள்ள கார்கிவ் பகுதியின் கிரானி மற்றும் சபோரிசியா பகுதியின் கடும் சர்ச்சைக்குரிய பகுதியான வோஷ்டி சிபி சிக்கா ஆகியவற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கிரானி இன்னும் உக்ரைனின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்று கூறி ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூற்றுக்களை உக்ரைன் ராணுவம் நிராகரித்துள்ளது. உக்ரைன் பாதுகாப்பு படைகளின் பிரிவுகள் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு அரண்களை நம்பகத்தன்மையுடன் தக்க வைத்துக் கொண்டு எதிரியின் தாக்குதல் நடவடிக்கைகளை திறம்பட முறியடித்து அவர்களுக்கு ஆட்கள் மற்றும் உபகரணங்களில் குறிப்பிடத்தக்க இழப்புகளை ஏற்படுத்தி வருவதாக அது முகநூலில் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க அமெரிக்கா தீவிரமாக முயன்று வரும் நிலையில் அமைச்சரவை கூட்டத்தின் போது டொனால்டு டிரம்ப் ஓமான் ஒழுங்காக நடந்து கொள்ள தவறினால் அந்நாட்டை வெடிவைத்து தகர்த்து விடுவேன் என்று சாதாரணமாக குறிப்பிட்டு மிரட்டியுள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து ஏறக்குறைய மூடப்பட்டுள்ள இந்த முக்கிய நீர்வழிப்பாதை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கூட்டாக சுங்கக்கட்டணம் வசூலிப்பது குறித்து ஈரான் மற்றும் ஓமானிடையே பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக வெளியான செய்திகளைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி இந்த மிரட்டல் விடுத்துள்ளார். பங்களாதேசில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமுடியை ஒத்த பொன்னிற ரோமத்தை கொண்ட அரிதான வெள்ளை எருமையொன்று சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து தியாக திருநாளான காப்பாற்றப்பட்டுள்ளது. பங்களாதேசில் தியாக திருநாள் வழிபாட்டுக்காக இந்த எருமை ஏற்கனவே விற்பனை செய்யப்படவிருந்தது. எனினும் இதன் தனித்துவமான தோற்றம் காரணமாக சமூக ஊடகங்களில் இதன் புகைப்படங்களும் காணொலிகளும் வேகமாக பரவி நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்தன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமுடி அமைப்பை போன்று பொன்னிற ரோமத்தை கொண்டிருப்பதாலே இதற்கு டொனால்டு டிரம்ப் என பெயரிடப்பட்டதாக அதன் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். சுமார் 700 கிலோகிராம் எடையை கொண்ட இந்த அரிதான வெள்ளை எருமையை நேரில் பார்ப்பதற்காக அது வைக்கப்பட்டிருந்த பண்ணைக்கு பல பகுதிகளிலிருந்தும் பெருமளவிலான மக்கள் திரண்டு வரத் தொடங்கினர். இந்த நிலையில் பண்ணையில் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்ததை அடுத்து பாதுகாப்பு மற்றும் கூட்ட நெரிசல் மேலாண்மை காரணங்களுக்காக பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் அதிகாரிகள் எருமையை பலியிடுவதற்கு பதிலாக அதனை தலைநகர் டாக்காவில் உள்ள தேசிய விலங்கியல் பூங்காவுக்கு மாற்றுவதற்கு தற்போது ஏற்பாடு செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டி20 கிரிக்கெட் போட்டி இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையில் இன்று இடம்பெறுகின்றது. 10வது பெண்கள் 20 ஓவர் உலக கிரிக்கெட் போட்டி ஜூன் 12 முதல் ஜூலை 5 வரை இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் நடைபெறவுள்ளது. இதற்கு தயாராகும் பொருட்டு ஹர்மன் பீர் தலைமையிலான இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து அந்த நாட்டு அணிக்கு எதிராக 3 கொண்ட T20 தொடரில் ஆடுகிறது. இதன்படி இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி வியாழக்கிழமை நடைபெறுகின்றது. சமீபத்தில் இலங்கை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 20 தொடர்களை வென்ற இந்திய அணி கடந்த மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரை 1-4 என்ற கணக்கில் இழந்து ஏமாற்றத்தை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அளித்ததும் குறிப்பிடத்தக்கது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
2: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோசெல் கால் 416-700-2222. J.CA.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம். 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜே துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, ஹிந்து மிஷன் .CA.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: தொடரும் காலை 8:07 புத்தம்பது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: உங்களின் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெற கே எம் பிசினஸ் சொல்யூஷன் 647-522-1775 ஃபுட் ஹேண்டலர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்சஸ், PTC licenses மற்றும் உங்கள் வியாபாரத்துக்கான payroll and accounting services இவற்றுடன் all type of sponsorship, PR citizenship, including Sri Lankan dual citizenship போன்ற சேவைகளுக்கும் மிகவும் நம்பிக்கையான தெளிவாக விளங்குகிறது KM Business Solution. கெனடியன் செப்பட் சந்திப்புக்கு அருகில் வாரத்தில் 7 நாட்களும் சேவைகளை வழங்குகிறது KM Business Solution. அழைக்குங்கள் 647-522-1775 647-522-1775. நேர்கள் புத்தமது காலையில் KM Business Solution வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
2: Listen to us, around the universe. www.cmr.fm.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
4: Everything okay, no problem andichinam.
5: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155
1: நிகழ்ச்சியுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ்.
8: வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே.
1: மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை சந்திக்க இருக்கிறோம். இன்றைய தினம் இலங்கையின் முன்னாள் அமைச்சர் பட்டாளி சமபிக்க ரணவக்க தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாகத்தான் உங்களிடமிருந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிய இருக்கின்றோம். அண்மையில் அவர் வெளியிட்ட கருத்துக்களாவது, அவர் வந்து கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை நெடுஞ்சாலை அமைப்பதை விட கொழும்பு, குருநாகல், தம்புள்ளை, கபர்ண வழியாக திருகோணமலையை இணைக்கும் ஒரு புதிய பொருளாதார வழித்தடம் நாட்டுக்கு அதிக பலன் தரும் என்றும் சொல்லியிருக்கின்றார். அதே போல் திருகோணமலையை ஆசியாவின் முக்கிய நுழைவாயிலாக மாற்ற வேண்டும் என்றும், இந்திய பெருங்கடல் எதிர்கால உலக அரசியல் மையமாக மாறும் சூழலில் இலங்கை தனது நிலைப்பாட்டை புத்திசாலித்தனமாக அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்களையும் தெரிவித்து இருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது, இவருடைய கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது, நான் எங்களிடம் இருக்கின்ற ஒரு கேள்வியாக, இந்த திருகோணமலையை மையமாக கொண்ட பொருளாதார வழித்தடம் உண்மையில் இந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் வளர்ச்சியை சமநிலைப்படுத்துமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
8: இதில் அந்த உள்ளிடலாக உள்ள விடயத்தை நாங்கள் முக்கியமாக ஆராய வேண்டும். குறிப்பாக இவ்வாறு நீங்கள் இந்த விடயத்தை எடுக்கலாம். அதாவது, திருகோணமலை முக்கியமான ஒரு துறைமுகமாக இருக்கின்றதா என்றால், ஆம். அந்த கருத்தில் எந்தவித வேறுபாடும் இல்லையா இருக்கும். இருந்த பொழுதிலும் அதனுடனான இணைப்பு என்பது வடக்கு கிழக்கு சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதில் இருந்து அதனை தவிர்ப்பதாக இவர்கள் நடவடிக்கை எடுக்கின்றார்களா என்கின்ற சந்தேகம்தான் இப்பொழுது அதாவது வந்து நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு கருது பொருளாக பொருளாக இருக்கின்றது. இதற்குரிய காரணம் இந்த வடக்கு கிழக்கு தொடர்பான நிலைமைகளில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த சனத்தொகை மாற்றங்கள், குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்வோர் மற்றும் தொழில் வாய்ப்புக்காக புலம்பெயர்ந்தோர் போன்றவர்கள் தொகை காரணமாக அங்கே மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த மாறுதல்கள் என்பன இப்பொழுது குறிப்பாக அம்பாறை மாவட்டம் என்பது தமிழர்களின் பிரதிநிதித்துவம் ஒன்றை கொண்டுவர முடியாத மாவட்டமாக மாறி அங்கே அதற்குரிய பேர் கூட திகாமடுள்ள என்று மாறிவிட்டது. அதே போல மட்டக்களப்பு அவ்வாறு ஒரு அதாவது சமநிலையை பேணுவதாக இருக்கின்றது. திருகோணமலையில் மூன்று இனங்களிலும் சிங்கள இனம் சற்றே அதிகமாக வருவதான தன்மையை கொண்டதாக இருக்கின்றது. மூன்று இனங்களிலும் அதாவது அம்பாறையில் இப்பொழுது முஸ்லீம் மக்கள் தொகை அதிகமாகவும் மட்டக்களப்பில் தமிழர்களும் முஸ்லீம்களும் சில ஆயிரம் அதாவது வந்து மக்களால் வேறுபடுவதாகவும் தமிழர் முன்னிலையில் உள்ளதாகவும் திருகோணமலையில் ஏறக்குறைய சிங்களவர்கள் இந்த முன்னிலைக்கு வருவதான நிலை இருக்கின்றது இந்த சர்வஜன வாக்கு கணிப்பின்படி. எனவே இவர்கள் போடுகின்ற திட்டம் என்பது இந்த கொழும்பில் இருந்து நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தம்புள்ள கபரண தம்புள்ள ஊடாக திருகோணமலைக்கு தொடர்பு ஏற்படுத்தினால் வடக்குடனான தொடர்பு என்பது துண்டாடப்பட்டு இந்த வடக்கு குறித்த மக்கள் வடக்கு வாழ் மக்கள் தமிழ் மக்களாகவும் ஏனைய பிரதேசங்கள் என்பன இந்த சிங்கள அரசின் தேவை பெற்ற பிரதேசங்களாக மிகவும் அதிகமாக முன்னேறக்கூடிய தன்மையுடையதாகவும் அதே போன்று அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அதனை வைத்திருக்கக்கூடியதாகவும் மாற்றுகின்ற தன்மையையும் எதிர்காலத்தில் இந்த வடக்கு கிழக்கு இணைந்து தமிழர்களால் எதுவுமே செய்யக்கூடாது என்கின்ற ஒரு முடிவுக்கு வருவதாகவும் இந்த விடயத்தை அவர்கள் எடுக்கின்றார்கள் என்றால் அவர் ஒரு இனவாத போக்கூடியவர், ஆனால் அந்த விடயத்தை பொருளாதார ரீதியாக கொண்டு செல்கின்றார். இங்கே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் இப்பொழுது கொழும்பில் துறைமுகம் இருக்கின்றதா என்றாலாம், கொழும்பில் சர்வதேச விமான நிலையம் இருக்கின்றதா என்றாலாம், கொழும்பு என்பது வர்த்தக மையமாக இருக்கின்றதா என்றாலாம், அதைவிட அம்பாந்தோட்டை என்பது அவ்வாறான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இந்த பிரதேசங்களில் குறிப்பாக திருகோணமலை நிச்சயமாக இந்தியாவுடனான கப்பல் போக்குவரத்து உல்லாச பயணிகள் போக்குவரத்து போன்றவற்றிற்கு அதிமுக்கியமான இடமாகவும் திருகோணமலையை மையமாக வைத்து இந்தியாவிலிருந்து மக்கள் வருவதாகவும் அங்கேயிருந்து கிழக்கு ஊடாக அவர்கள் கொழும்புக்கு பயணிப்பதாகவும் இருக்கின்ற நிலையில் அங்கே மட்டக்களப்பில் கூட பல உல்லாச பயண விடுதிகள் இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் இந்த அம்பாறை மாவட்டத்தில் கூட இஸ்ரேலியர்கள் தாங்கள் சென்று தங்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய உல்லாச பயண மையத்தை கூட வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறான நிலைகளில் உள்ள இடங்களில் இருந்து இந்த மக்களை வேறுபடுத்துவதற்காக இவ்வாறு செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு தன்மையை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வடக்குக்கு செல்கின்ற நெடுஞ்சாலை தேவையில்லை என்பது கருத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விடயம் இல்லை. வடக்குக்கு செல்ல வேண்டிய நெடுஞ்சாலை என்பது மிகவும் தேவையானது. அத்தோடு இணைந்து வேறொரு திட்டமாக இவ்வாறு ஒரு நெடுஞ்சாலையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் அது குறித்து பரிசீலிப்பது என்பது வேறு விதமாக இருக்கும். ஆனால் வடக்குக்கு செல்கின்ற இந்த நெடுஞ்சாலையை தவிர்த்து இவ்வாறு செல்வது என்பது தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த சனத்தொகை மாற்றங்களால் தாங்கள் பெரும்பான்மையான பகுதிகளில் ஆளும் சக்திகளாக வருகின்ற தன்மையை அவர்கள் அறிந்துள்ள காரணத்தால் இவ்வாறு செய்கின்றார்கள். இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் வடக்கு பிரதானப்படுத்தப்படுகின்றது உல்லாச பயணிகளாலும் ஏன் இலங்கையைச் சேர்ந்தவர்களாலும், குறிப்பாக வடக்கின் நெடுந்தீவு பிரதேசம் இப்பொழுது பலராலும் வெளிநாட்டவர்களாலும் இலங்கை வாழ் மக்களாலும் கூட விரும்பி செல்கின்ற பிரதேசமாக மாறி வருகின்றது. அத்தோடு நைனாதீவு மற்றும் அங்கே உள்ள பல வழிபாட்டு தலங்கள் குறிப்பாக நல்லூர் அல்லது நாகதீப விகாரை அல்லது போன்ற பல இடங்களும் இவ்வாறு சென்று பார்க்கப்படுகின்ற இடங்களாக மாறி வருவதும் அங்கே உற்பத்தி துறைகளில் உள்ள பல விடயங்களில் முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் அதே நேரம் முல்லைத்தீவு கடற்கரை என்பது மிகவும் ஒரு அக்கறைக்கு உட்படுத்தப்பட்ட கடற்கரையாக மாறி வருகின்றது என்பதும் உண்மையான தகவல்களாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் இவ்வாறு அங்கே செல்கின்ற ஒரு நெடுஞ்சாலையை தவிர்க்க வேண்டும் என்பது மிகவும் அபத்தமானது. அங்கே செல்கின்ற நெடுஞ்சாலையும் தேவை. அதேவேளை இவர்கள் இரண்டாம் தர திட்டமாக இவ்வாறு கொழும்பு திருமலையை இணைக்கின்ற திட்டம் என்பதை கொண்டு வரலாம். ஆனால் இது உண்மையான பொருளாதார திட்டமாக இருந்தால் நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. ஆனால் இதனிடையே பல மறைக்கப்பட்ட செய்திகள் இருக்கின்றன. குறிப்பாக இன்று கந்தளாய் அந்த சீனி தொழிற்சாலை என்பது இயங்க நிலையற்ற நிலையில் இருக்கின்றபடியால் அங்கே ஒரு 51,000 ஏக்கர் காணிகள் இருக்கின்றன. அங்கே எல்லாம் இவர்கள் சிங்கள மக்களை குடியேற்றக்கூடிய சாத்திய கூறுகளை கொண்டிருக்கின்றார்கள். எனவே திருமலையை சிங்களமயமாக்குவதற்காக அல்லது சிங்களவர்களின் பெரும்பான்மையை மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு மாற்று மறைமுக திட்டமாக நாங்கள் இதனை கருத்தில் கொள்ளலாம் என்பதுதான் எனது பார்வையாக இருக்கின்றது.
1: நீங்கள் குறிப்பிட்டது வந்து முன்னாள் அமைச்சரின் கருத்தின்படி இந்த கொழும்பு மையகப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி அல்லது சிங்கள பிரதேசங்களை மையகப்படுத்தப்பட்ட இந்த அபிவிருத்தி திட்டம் நடைமுறைக்கு வருவதற்கான அரசியல் மற்றும் நிதி ரீதியான மிகப்பெரிய தடைகளாக நீங்கள் இதை பார்க்கின்றீர்கள்?
8: இல்லை, நிச்சயமாக அதற்காகத்தான் அவர்கள் அந்த வடக்குக்கு போகின்ற நெடுஞ்சாலையை நிறுத்தி அந்த பணத்தை இங்கே செலுத்த வேண்டும் என்கின்ற அல்லது அந்த பணத்தை இங்கே செலவழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டவியலை கொண்டு வருகின்றார்கள். இதற்கு அவர்களுக்கு நிதி பற்றாக்குறை என்பது காரணம் என்பது திட்ட தெளிவாக இருக்கின்றது. அல்லது மாற்று திட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட தேவையில்லை. வடக்குக்குரிய நெடுஞ்சாலை என்பது தானாகவே அமைப்பொழுது பார்த்தீர்களானால் புகையிரத பயணம் கூட பல புகையிரத பயணங்களை அதிவேக புகையிரதம் சாதாரண புகையிரதம் என தொடர் புகையிரத பயணங்களை மேற்கொள்கின்ற வசதிகள் இருக்கின்றன. அத்தோடு நெடுஞ்சாலை என்பது விரைவுபடுத்தப்பட்ட பயணத்தை கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதனை மாற்றி செய்வது என்பதற்கு தேவை என்னவென்று சொன்னால் அங்கே இவர்களுக்குரிய இந்த நிதி பற்றாக்குறை வருகின்றது. அதாவது இதை இவர்கள் பொருளாதார வழித்தடம் என்கின்றார்கள். இந்த பொருளாதார வழித்தடம் என்கின்ற நிலையில் பார்க்கப்பட்டால் இவ்வாறு கூறலாம். நாங்கள் ஒரு பல பத்தாண்டுகளுக்கு முதல் அல்லது 20-30 ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையின் பெரிய சந்தையாக இருந்தது என்பதை சுன்னாகம் சந்தை என்பது அறியப்பட்டது. போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அங்கே பொருட்கள் மாற்று நடைபெறுகின்ற இடமாக இருந்த பொழுது பிறகு இந்த கபரண தம்புள்ள போன்ற இடங்களில் பாரிய சந்தைகளை இவர்கள் அமைத்து அதன் மூலம் மாற்று வழிகளை ஏற்படுத்தினார்கள். அதுபோலத்தான் இப்பொழுதும் இவர்கள் அந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக தடை காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு முயற்சி அதாவது வந்து இந்த யாழ்ப்பாணத்திற்கு செல்கின்ற நெடுஞ்சாலை தேவையில்லை, அதற்கு பதிலாக இதனை உருவாக்குங்கள். ஆனால் மாறாக யாழ்ப்பாண நெடுஞ்சாலை உருவாக்கப்படுகின்ற இடத்து தொழில் வாய்ப்புகள் போன்றவற்றின் அதிகரிப்புகள் மூலம் புறப்படுகின்ற நிதியை கொண்டு இவ்வாறு செயற்படுவார்களா என்றால் அது அந்த ஒரு பரிசீலனைக்கு தமிழர்களாலும் முஸ்லீம்களாலும் பரிசீலனைக்கு எடுக்கக்கூடிய விடயமாக இருக்கும். இங்கே நாங்கள் ஒட்டுமொத்தமாக சனத்தொகையை பார்ப்போமாக இருந்தால் ஏறக்குறைய இலங்கையில் ஈழத்தமிழர்களும் முஸ்லீம்களும் அனைத்து இலங்கை சார்ந்ததாக ஏறக்குறைய ஒரே சனத்தொகையை கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் அவர்களுக்கான பயம் என்பது ஈழத்தமிழர்கள் மீதும் முஸ்லீம்கள் மீதுமான ஒரு பயமாக இருக்கின்றது. இதில் அந்த பயத்திலிருந்து அவர்கள் இவ்வாறாக தங்களுடைய அந்த ஆளுமைக்குள் அல்லது தங்களுடைய செறிவை கொண்டு வருவதற்கான முயற்சியாக இதனை மேற்கொள்ளுகின்றார்கள் என்ற உண்மை

0: முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே இருக்க முடியாது. அதுதான் இப்பொழுது பார்த்தீர்களானால் மன்னார் மாவட்டத்தில் கூட முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்கின்றார்கள். அதே போல ஏனைய இடங்களிலும் இருக்கின்றார்கள். அதே போல தமிழர்களும் முஸ்லீம்களும் கூடிய பகுதிகளை இரண்டாக பிரிப்பதன் மூலம் இவ்வாறாக முதன்மை பெற்று வருகின்ற திருக்கோணமலையில் சிங்கள பெரும்பான்மையின முதன்மை பெற்று வருகின்றது. அதே போல அம்பாறையில் முஸ்லீம் இனம் முதன்மை பெற்று வருகின்றது. அவ்வாறான இடங்களையெல்லாம் அவர்கள் மாற்று வழி கொண்டு தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முனைகின்றார்கள். இது ஒரு இனவாதம் சம்பந்தமான விடயமாகத்தான் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்றால், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லது இவர்களுடைய திட்டம் என்பது சிங்கள மக்களுடைய வரவேற்பு பெற்றால் நிச்சயமாக இதற்குரிய ஆதரவு புலம் என்பது கூடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.
1: நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இந்த அமைச்சரின் இன்னொரு கருத்தான அமெரிக்கா மற்றும் சீனாவின் அதிகார போட்டிக்குள் சிக்காமல் ஆசியான் நாடுகளுடன் நேரடி பொருளாதார உறவுகளை வளர்த்து ஏற்றுமதி மற்றும் தொழில்நுட்பத்தை வலுப்படுத்தினால்தான் இலங்கை முன்னேற முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த வேளையிலே இந்த அமெரிக்கா சீனா போட்டியின் மத்தியிலே இலங்கை எவ்வாறு இந்த நடுநிலை கொள்கையை நடைமுறையில் பாதுகாக்க முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
0: இல்லை, அவ்வாறானால் நிச்சயமாக வடக்குக்கான நெடுஞ்சாலை தேவை என்பதுதான் அதனுடைய முக்கிய அர்த்தம். அதாவது வந்து இப்பொழுது சீனாவோ அமெரிக்காவோ சாதாரணமாக திருக்கோணமலையை வந்து தங்களுக்குரிய துறைமுகமாக பாவிக்க வேண்டிய தேவையிலிருந்து உலகம் மீறிவிட்டது அல்லது மாறிவிட்டது. அதற்குரிய காரணம் பல ஆயிரம் மைல்கள் சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகளின் பரிமாறமும், மற்றது ஆளில்லா கலங்களின் பல ஆயிரம் மைல்கள் சென்று தாக்குகின்ற துல்லியமான செயற்பாடு கண்டறியப்பட்ட காலமாக 2022 2026 வரையான காலம் என்பது ஒரு புது உலகத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே எவ்வாறு யாழ்ப்பாணம் முக்கியம் என்று சொன்னால், இந்தியா தான் இலங்கைக்கான முக்கிய தொடர்புள்ளியாகவும் இலங்கைக்கு உரிய பொருளாதார விடயங்களில் முக்கியமான ஒரு பங்காளியாகவும் இருக்கப் போகின்ற நாடாக இருக்கும் என்கின்ற காரணத்தால் அவர்களுடைய பரிவர்த்தனை பரிமாறுகள் என்பன தற்பொழுது கூட வடக்கு வருகின்ற கப்பல்கள் அல்லது வடக்கிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நாளைக்கு 3 விமான சேவைகளாக இருந்திருந்தது அது தற்பொழுது குறைந்திருக்குமே என்று சொன்னால் எரிபொருள் விலைகள் போன்றவற்றின் காரணமாக. அவ்வாறானவற்றின் மூலம் இந்தியாவுடனான உறவை மேற்படுத்துவதன் மூலம்தான் இதனை இவர்கள் பொருளாதார விருத்தியை காண்பதுடன் இந்த அமெரிக்க சீன போன்ற அக்கறைகளை தவிர்க்கலாம். இப்பொழுது உண்மையில் இவ்வாறு நாங்கள் கருத்தில் எடுக்கலாம். அதாவது அமெரிக்காவிற்கு இலங்கையிலிருந்து 800 கடல் மைல் தொலைவில் டியாகோ காசியோ என்கின்ற பெரிய மிகப்பெரிய தளம் இருக்கின்றது. எனவே அதற்கு திருமலை தலம் என்பதன் முக்கியத்துவம் என்பது அவ்வளவு பெரிதாக இல்லை. அதே போல சீனாவை பொறுத்தவரையில் தனது பிராந்திய பாதுகாப்பு முக்கியம். தனது பிராந்தியத்திற்குள் வந்து யாராவது சினமூட்டினால் போரூட்டினால் தான் அவர்கள் போவார்கள். அவர்களை பொறுத்தவரையில் உலகளாவிய சண்டியனாக மாறுகின்ற தன்மை என்பது பொருளாதார ரீதியில் இருக்கின்ற பொழுதும் போர் ரீதியாக இல்லை. எனவே இப்பொழுது அந்த அதாவது வந்து இலங்கையின் நிலைமை என்பது எவ்வாறு முன்னேற வேண்டும், எவ்வாறு செயற்பட வேண்டும் என்றால் இவர்களுடைய நோக்கம் பார்வையெல்லாம் இந்தியா எவ்வாறு இலங்கையுடன் உறவை வடக்கினூடாக மேற்கொள்வதும் திருக்கோணமலையினூடாக மேற்கொள்வதும் முக்கியம் என்பதை அது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அதனை மேம்படுத்துவதுதான் அதற்குரிய காரணம். இது ஒரு பயப்படுத்தல் நடவடிக்கை. அதாவது இந்தியாவை தவிர்த்து அமெரிக்கா சீனாவை முதன்மைப்படுத்தி அவர்களுடைய அக்கறைக்கு இந்த பகுதியில் உட்படும் என்று கூறுவது எல்லாம் ஒரு அதாவது வந்து அவர்கள் அந்த மக்கள் மத்தியில் ஒரு பீதியையும் அல்லது தங்களுடைய கருத்தில் அக்கறையையும் ஏற்படுத்துவதற்குரிய காரணம். இந்தியாவை பொறுத்தவரையில் தன் அண்டை நாடுகளுடன் உள்ளக விவகாரங்களில் மோதல்களை ஏற்படுத்துவதோ அல்லது உள்ளக எதிர்ப்பு சக்திகளுக்கு ஆதரவு கொடுப்பதோ அதன் கொள்கைகளில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. அவர்களை பொறுத்தவரையில் அண்டை நாடுகளின் அரசுகளுடன் மிகவும் ஆதரவாக செயற்பட்டு அந்த பொருளாதார முன்னேற்றங்களை மையப்படுத்துவதுதான் அவர்களுடைய தற்போதைய வழிகாட்டலாகவும் வழித்தடமாகவும் இருக்கின்றது. எனவே அவர்கள் இலங்கையினுடையான பொருளாதார அபிவிருத்தியை மேலும் அதிகரிக்கின்றார்கள். அது தொடர்ந்து அதிகரிக்கும், அதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஒழிய இவருடைய கருத்து என்பது மக்களை திசை திருப்பதற்கான கருத்து என்பதுதான் உண்மை.
1: நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் நேர்வுடன் பகிர்ந்து கொண்டதற்கு புரிதல் பள்ளியில் புரிதல் விடையும் தொடர்பாக உங்களிடம் அழைத்து பேசிக் கொள்ளலாம். நன்றி, இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி தர்மா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். Listen to us around the universe. www.cmr.fm.
1: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை, தகன கிரியையை

0: அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049. தொடர்ந்து நேரம் காலை 8:30.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. களத்துறை பள்ளிவாசல் வீதி வெட்டுமக்கடை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா பதவி விலக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவில் பரவி வரும் மிகவும் ஆபத்தான இபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட இவரையும் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதிக்கப் போவதில்லை என்று வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். 7 ஆண்டுகளுக்கு மேலாக 6 வயது சிறுமி உட்பட 145 குழந்தைகளை இணையம் வாயிலாக பாலியல் ரீதியாக தாக்கிய குற்றத்துக்காக டொரண்டோவைச் சேர்ந்த ஒரு நபருக்கு அமெரிக்க சிறையில் 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீர் வழியாக பயணிப்பதற்கு கட்டணம் வசூலிக்கும் தைரானின் புதிய அமைப்பான ஈரானின் பாரசீக வளைகுடா நீர்வழிப்பாதை ஆணையத்தின் மீது அமெரிக்க நிதித்துறை புதன்கிழமை அன்று தடைகளை அறிவித்தது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
3: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
5: புத்தமதுக்கு

0: தமது காலையில் இது கந்தசாமி நேரம்.
1: ஹலோ, எப்படி அடி இருக்கு? வேட்டான காணத்து போட எடுப்பதுக்கு தான் என்ன விஷயம்?
2: உனக்கு தெரியுது, ரமணி பமணியோட வரு வசுதா, அவை கல்யாணம் கட்டி 25 வருஷம் தான் பெங்கட் ஹோல் நாங்கள் எல்லாம் பெருசா செய்வோம். அதான் உன்னே வரதா கூப்பிடுவோம்.
1: இன்னுடி சுதா கல்யாணம் கட்டி 25 வருஷம் ஆக்கியடி, ஒன்றுக்கும் யோசிக்காத நான் வர
2: நீ வர மட்டும் இல்லை, விட்டா சஸ்பெண்டே ஒருக்கா போட்டி கொண்டு வா.
1: ஓ, சொல்லி போட்டாதானே, நான் அவர்கிட்ட சொல்லி கூட்டி கொண்டு வரேன், ஒன்றுக்கும் யோசிக்காத. சரி, அப்ப சந்திப்போம். என்ன
3: ஆரப்பா போனில ஏதோ அனிவர்சரி என்று கதைக்கிறது? ஆட்டியப்ப அனிவர்சரி
2: ஏ
3: போட்டுட்டு
2: என்னப்பா போன் பக்கத்துல என்ன பரிவச்சு கொண்டு
3: கொஞ்சம் போறேன், ஃப்ரெண்டுக்கு இருக்கா போன் பண்ணணும். ஹலோ டே சுகந்தர், உனக்கு தானடா அந்த ஊர் வம்புகள் தெரியும். என்னென்று சொன்ன உனக்கு தெரியும் தானே? அண்ட் எங்க இந்த வைஃப் இந்த ஃப்ரெண்ட் ரமணி, ரமணி இந்த ஃப்ரெண்ட் சுதா, அப்ப கல்யாணம் கட்டி 25 வருஷம் ஆச்சுடாப்பா.
4: எனக்கு தெரியாதாப்பா, நீ வைக்கணும்னாப்பா பார்க்க தெரியும் 25 வருஷம் வந்து
3: இல்லையாப்பா. அவ அனிவர்சரி பாட்டி உனக்கும் சொன்னவையே?
4: என்ன கீப் சொல்லி இல்லையாப்பா, உனக்கு பாஞ்சு சொல்லி நம்ம போற வரிபி போட்டுவா.
3: எனக்கு தெரியுமாடா எல்லா பிளான் எல்லாம் தெரியும். சரி சரி, இப்படி நான் சும்மா இருக்க மேக் ஷோ ஒன்று தான் எடுத்தினான், உனக்கும் சொல்லி இருக்கிறவன்
2: பாக்குறதுக்கு இன்னவ வாங்குற கோட கோட ராஸ் இந்த ஃப்ரெண்ட் நான் வெரி வீட நான் அப்படி வனக்கி டோர்மிக்கு நீங்க மூடது போடும் தான நீங்க பே
3: ஜே சும்மா விடுமே. எனக்கு உங்கட பிளான்கள் எல்லாம் தெரியும், அதெல்லாம் நடக்கிற மாதிரி நடக்க நீ நடவும்.
2: என்னோட அப்பா இந்த தான் சொன்ன இப்படி வனக்கிட்டு வரது மானம் தான் போ போது பாபி எல்லாம் பங்க கோல நேரம் பாபி சிரிக்க போயினவன்.
5: A few moments later.
2: சரி அப்ப ஜான பா ஹூல பா காரோபி பங்கோடி போட போம்ப.
3: என்னப்ப நானும் உம்மோட வாரது, நான் நீர் நீர் புண்ணுக்கு போவப்ப நான் புறத்தால வாரினப்ப அப்படித்தானே சரியா இருக்கு மட்டும் நெக்கிறேன்.
2: என்னப்ப விசையில் இல்லாத தாச்சி கொண்டு போதில் என்ன முன்னது போட்டு போக போட்டு மீங்க போய் வாரோட்டு உண்டதானே இப்ப ஊனும் இங்க வா.
3: இல்ல இல்ல, நான் சும்மா கேட்டு பார்த்தேனப்பா, சில உள்ள நான் பின்னுக்கு வர நீர் முன்னுக்கு போக தான் அப்படித்தான் எல்லாம் ஜோதிச்சு பிளான் பண்ணி வச்சிருக்கிறீர் ஒன்று சொல்லி.
2: ஜெ உங்களுக்கு என்ன அப்படியாச்சு பேச வாங்குவோம்.
3: திருப்பியும் கேட்கிறேன், நான் பின்னுக்கு வாரதோ உமோட சேர்ந்து வாரதோ சொல்லும் என்ன நீ ரெண்டையும் குழப்பா
2: கூடாதுன்னு சொல்லிக்கலப்பா.
6: வாங்கோ வாங்க, உப்பு கூட பார்த்து கொண்டிருக்கோம். பாட்டி தொடங்கும் போது என்ன விந்தி வந்துட்டீங்க
3: இல்லைங்களே? வேறும் என்னப்பா பாட்டி உண்மையா சுதாட அனுபவசரி பாட்டியே, அதுக்கு என்ன கூட்டி கொண்டு நீர்
2: பிங்க என்ன செய்கிறான் கூட்டி கொண்டு திருப்பி திருப்பிக்கிறான் சுதாட அனுபவசரி
3: இல்லையப்பா. நான் வேறு என்னத்தையோ யோஜனை
2: உதவி
4: சேச்சஸ் அப்ப இந்த ஓஸ் அபிசன்
3: டேய் டேய் உன்னட்ட இருக்க அந்த கோட் சூட் இருந்தா கொண்டு தார்கியடா. அப்ப
4: ஈனடா அப்ப வங்க ட்ரோல் அப்ப கோட் கூட அந்த போலி இருப்ப எண்ட் டு கெட் தி போட் யூ கட் லைப்
3: இல்லடா. அப்ப நான் பண்ணஞ்சனடா அப்ப இந்த மேனேஜி வந்து சுதாட அனிவர்சரி பார்ட்டி கண்டு எனக்கு தன் பர்த்டே பார்ட்டி சர்ப்ரைஸ் ஆ செய்ய போறேன்னு சொல்லி விடா. அப்ப நான் வீட்டுட போட வந்து நார்மலா அப்படி தானடா அப்ப இந்த கோளுக்கு போய் போய் லாபே அங்க உடுப்பு தருவி நம்ம போட்டலாம் நினைச்சு கொண்டு நான் வந்துட்டேன்ப்பா. அது உண்மையாகவே அனிவர்சரி பாட்டு தான்டா அங்கே நடக்குது. டே வீட்டோடு போட நிற்கிறேன்ப்பா, இருக்கா கொண்டது தாருகிடாப்பா, இருக்கா நான் அட்ரஸ் இருக்கா டெக்ஸ்ட் பண்ணிவிடுறேன், கிருத்தியில் கொண்டது தாடாப்பா என்ன எல்லாருமே வெளிக்கிட்டு வந்துருக்காங்க.
4: நன்றி.

0: Listen to us around the universe. www.cmr.fm. தொடரம் காலிகட்டு மணி 43 நிமிடம். தொடரோட வெப்பநிலை 14 செல்சியஸாக இருக்கிறது. இந்த வேளையில் ஓல்ஸ்டேட் இன்சூரன்ஸின் காப்பிரதி முகவர் நவீன் தருகின்ற தகவலை பார்த்துவிடலாம். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்பிரதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுள் காப்பிரதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்பிரதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்பிரதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும் உங்களுக்கு. அதற்கான சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றதா? உங்களுக்கு கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச் சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஓல்ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். அழைக்கலாம் 4168377795. இவரை தொலைபேசி மூலமாக அழைத்து காப்ரோவில் எந்த பகுதியிலும் இவரை நேரடியாக சந்தித்து உங்கள் காப்புறுதி தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு இந்த விலையில் அவர் தெரியப்படுத்துகின்றார்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
0: தொடரம் காலிகட்டுபடி 46 நிமிடம் 19 காலியுடன் காலிப்பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் ஏன் இப்பொழுதும் எங்களிடம் வழக்கம் இருக்கின்றது, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சாதகம் பார்ப்பது. ஆனால் அப்படி பார்க்கின்ற திருமணங்கள் எல்லாம் பல இடங்களில் பிரச்சனைகள் தான் வந்து முடிகின்றது. பல குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இதற்கு தீர்வாக இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சாதகம் பார்ப்பதை விட மாமியாருக்கும் மருமகளுக்கும் சாதகம் பார்த்து திருமணம் செய்து வைத்தால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்கும் என்று இப்பொழுது புதிதாக கண்டுபிடித்து இருக்கின்றார்களாம்.
4: அழகா அழகா சிரிக்கிறாளுங்க, அடுத்து நோடியே முறைக்கிறாளுங்க, உசரா உசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: புதுமது கலைகளுடன் கலை பிரதிநேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வழியில் தாமோர் நிறுவனம் தரும் தகவலை பார்த்துவிடலாம். மிசிசாகா பிரம்டனில் பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடி பணத்தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமோர் நிறுவனம் இப்போது மார்க்கத்தில் 7595 மாக்கம் ரோட் யூனிட் 5 வாடிக்கையாளர்களின் உடனடி பணத்தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கோலாகலமாக ஆரம்பமாகி இருக்கின்றது. மேலும் அடுத்த ஒரு மாதத்துக்கு 0 வட்டி வீதத்தில் நகைக்கு பணம் கொடுக்கப்படும். மேலதிகமாக பணமாற்றம் மற்றும் 120 நாடுகளுக்கு ரெமிட்டி கூடாக கட்டணம் இல்லாமல் பணம் அனுப்ப முடியும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்திகளோடு தாமோர் நிறுவனம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. 7595 மாக்கம் ரோட் யூனிட் 5 தொடர்பு 905-667-7200 905-667-7200. நேர்கள் புத்தம்பது காலையில் தாமோர் நிறுவனம் வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
6: என்ன மேஜிக் டிக்கெட் ஃப்ரீயா கிடைச்சதோ அல்லது
7: அது எனக்கு தெரியும். அங்க உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்ச வழியை தானே நீங்க என்னையும் கூட்டிட்டு வந்தீங்க.
6: அப்ப உங்களுக்கு வேற என்ன டவுட்? உங்களுக்கு
7: எனக்கு வேற ஒரு டவுட் அங்கு எனக்கு வேற ஒரு டவுட்
6: சொல்லுங்க.
7: அது சரி, இந்த ஒரு ஓவர் ரெண்டு சொல்லி வந்தானே.
6: ஓ,
7: அதுல எத்தனை பந்து?
6: 6 பந்து போட்டா தான் ஒரு ஓவர்.
7: 6 பந்து?
6: ஓ,
7: அங்க பாருங்க, அவர் ஒரு பந்து தானே வச்சு மாத்தி மாத்தி போடுறார். 6 பந்து அவட்ட கையில இல்ல.
6: பாஸ்டா நடவுங்க, மைக் தொடங்க போகுது.

சிறர்களை ஒலிக்க இருக்கின்ற பாடலுடன் நான் இன்றைய காலை ஒலிபரப்பில் உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய காலை ஒலிபரப்பில் செய்தி ஆசிரியர் அகாடமி ஆற்றிய உமாபாரதி தங்கராஜாவுக்கும் செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அரசியல் ஆய்வாளராக இணைந்து கொண்ட சுரேஷ் தர்மாவுக்கும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேயர்களாகிய உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நேயர்களில் தொடர்ந்தும் பல கலாச்சார நிகழ்ச்சியுடன் இதே அலைவரிசையில் இணைந்திருக்கலாம். சிஎம்ஆர் தமிழ்ப்பம் நிகழ்ச்சிகள் வழமை போல் இரவு 9 மணிக்கு மீண்டும் ஆரம்பமாகும். சிஎம்ஆர் தமிழ்ச்சி நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் நேயர்கள் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு பொழுதில் கட்டளைகளூடாக நேயர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை என்றும் நன்றி கூறி விடைபெறும் நான், உங்கள் அன்பின் தர்மா. வணக்கம் நேயர்களே.

Tie your business on CMR at 11. Reach the South Asian community.

ஷான் எக்ஸ்பிரஸ் நியூஸ் புலட்டின் brought to you by ஷான் மீடியா. நியூஸ் ஹெட்லைன்ஸ் ஸ்பான்சர்ட் பை அஞ்சும் குரேஷி. ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் கால் 416-570-0157. That's 416-570-0157.

0: to earn at Win Lifetime. Call 905-206-1008.
1: घर कहीं भी लेना हो